நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 11 2026 ஜூலை திங்கள் 2 இன்று வியாழக்கிழமை. 1215 கிலோஹெட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49 நொடிகள். மங்கள இசை.

நாளொரு குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதிகாரம் நடுவுநிலைமை குறள் எண் 118. இக்குறளின் விளக்கம், முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். மீண்டும் குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இனி கேட்கலாம் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணை கிழங்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனீ வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. காலை 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. யூபி ராஜு, யூ நாகமணி ஆகியோர் வாசித்திருக்கும் இரு மாண்டலின் இசை. சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு, காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்

0: விளம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்து சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுரைதா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பண்ணிசை மாலை சீர்காழிய திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் சாரமுகம் அவர்கள் எழுதிய அவல் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜி சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு. 4:00 அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. 5:00 பொன் மாலை பொழுது பூக்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். வன மகோத்சவத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம் எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 முதல் 10:30 வரை தேன்மழை. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 அரை இறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனையை இன்று 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 முதல் 11:10 வரை இணைய வழி ஒளிபரப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியில் செய்திகளும் 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 9:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:45 மாநில செய்திகளும் 7:15 பிற்பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்தி ஒலிபரப்பாகும். 8:00, 10:00, 11:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழியின் ஏற்பிறப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 பனிரெண்டு இரண்டிற்கு வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் சாரமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் வாய் துர்நாற்றம் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சிந்துஜா. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். प्रधानमंत्री नरेंद्र मोदी आज नई दिल्ली में जापान की प्रधानमंत्री सनाए तकाइची के साथ वार्ता करेंगे। ये वार्ता दोनों पक्षों को आपसी हित के मुद्दों

0: நேரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம். ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம். புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம். ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14, 26:00.

நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கவிருப்பது உங்கள் இல்லங்களை தெய்வீக அலைகளால் நிரப்ப வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடியது.

சேவை செய்திகள். சிதம்பரம் வட்டம் மதுராந்தகநல்லூர் அருள்மிகு பெரியநாயகி சமேத அருள்மிகு பெரியாண்டவர் ஸ்ரீ பாவாடராயன் திருக்கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 11:15 விமானங்கள் அருள்மிகு பெரியநாயகி அருள்மிகு பெரியாண்டவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். இரவு சுவாமிகளின் வீதி உலா நடைபெறும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா அவர்கள் பாடியது அழைக்கிறார் என தொடங்கும் பாடல்.

நேரம் 6:28, நிமிடம் 25 நொடிகள். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ த்ரிவிக்ரம சுவாமி திருக்கோவில் மகா சம்ரோக்ஷண விழாவில் இன்று காலை கும்ப ஆவாகனம், மகாசாந்தி ஹோமம், பூர்ணாஹுதி, சாற்றுமறை ஆகியவை நடைபெறும். ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருவது காலங்கள் தோறும் என தொடங்கும் எம் பாலமுரளி அவர்கள் பாடியது.

தெய்வீக ராகம் நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள், 18 நாள், வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணைக்கிழங்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஏதோ அத்தி மரம் பக்கத்துல காத்து முத்து உட்காந்து நிக்கிற போல தெரியுதா? காத்து முத்துதான் இருக்குமோ? ரொம்ப காத்து முத்தா,
1: யார் கூப்பிடுறது? ஓ கருத்த முத்தா, வாப்பா வாப்பா.
0: ஆ வாப்பா வாப்பா வாப்பா. அத்தி மரம் கீழே உட்காந்து என்ன பண்றனியா?
1: எப்பா அத்தி பால் எடுக்கலான்னு வந்தோம்ப்பா. மருத்துவத்துக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு.
0: ஓஹோ,
1: அதனால மரத்தை கீறி விட்டு இந்த பால் எடுத்துக்கிட்டு இருந்தா நீ வந்துட்ட.
0: ஓஹோ, ஒரு நல்ல வேலை செஞ்சு நிக்கிறப்பா நீ.
1: ஆமாம்ப்பா.
0: உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் கேட்கணும்னு வருது, ஆனா ஞாபகம் வர மாட்டேதுப்பா.
1: எப்பா கருத்த முத்த,

0: உனக்கு என்ன அந்த நினைவாற்றல் கம்மியா போச்சோ?
1: அதான் என்னன்னு தெரியல, ஞாபகம்.
0: எப்பா கருணை கிழங்கு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்க.
1: எதுக்க?
0: நினைவாற்றலை அதிகரிக்குமாப்பா.
1: என்னப்பா நீ குழந்தை மாதிரி என்கிட்ட சொல்றியா?
0: உண்மையிலேயே கருணக்கிழங்குக்கு நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குதான்ப்பா.
1: உண்மை சொல்ற?
0: ஆமாப்பா, எலும்புகளை உறுதிப்படுத்துதான், நினைவாற்றலை அதிகப்படுத்துதான். உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்க கருணக்கிழங்கை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்குமாப்பா.
1: ஓ, இவ்வளவு விஷயம் இருக்குதா?
0: ஆமாப்பா.
1: கதமுத்த, மரவள்ளி கிழங்கு, வள்ளி கிழங்கு, சேப்ப கிழங்கு, இந்த கிழங்கெல்லாம் பயிரிட்டுறேன் கொள்ளையில. இது வரைக்கும் நான் இந்த கருணக்கிழங்கு பயிரிட்டதே இல்லப்பா.
0: கருத்தமுத்த, தாராளமா நம்ம பகுதியில் கருணக்கிழங்க நல்ல ஈஸியான மெத்தட்லயே சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: ஓ, நம்ம ஊர் மண்ணில் செய்யலாமா?
0: ஆமாப்பா. ஈரப்பதம் உள்ள மித வெப்ப நிலையா இருக்குதுன்னா நல்லா வளரும்ப்பா.
1: ஓஹோ,
0: தாராளமா பயிர் பண்ணலாம்ப்பா.
1: அப்போ கருத்தமுத்த, இந்த கருணக்கிழங்கு பயிரிடுதல் சம்பந்தமா விதையிலிருந்து பயிரிடுற முறையிலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து நீர் நிர்வாக முறையிலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் தெளிவாக எனக்கு சொல்லுப்பா.
0: கத்தமுத்து, கருணக்கிழங்கு இதை வந்து கார தன்மை இருக்கிறதுனால சில பேர் சமைச்சு சாப்பிடும்போது நாக்கில் நமைச்சல் ஏற்படுத்தும்.
1: ஆமாம்ப்பா, எனக்கு கூட அதுமாதிரி சாப்பிடும்போது ஏற்பட்டுது.
0: ஆமாம்ப்பா, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா தோலை உரிச்சிட்டு அப்புறம் தான் சமைச்சு சாப்பிடணும். இதை ஒரு ஞாபகமாக வச்சுக்க.
1: ஓ, நான் அப்படியே சாப்பிட்டேன். அதனால்
0: தோலை நம்ம நல்லா உரிச்சிடணும், அல்லது ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா தோலை சீவி எடுத்துடணும், அப்புறமா தான் சமைக்கணும்.
1: சரி சரி,
0: முதல்ல ஏற்ற ரகங்களை பார்ப்போமே.
1: சரி சரி,
0: பஞ்சமுகி, கோவூர், பல்லவி, ரேஷ்மி, இப்படியாப்பட்ட ரகங்கள்லாம் ஏற்ற ரகங்கள்ப்பா.
1: கதமுதா, என்னப்பா நீ சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் பேர் சொல்கிற மாதிரி இருக்கா?
0: எப்பா, இதெல்லாம் ரகத்தோட பேராக வச்சிருக்காங்க.
1: ஓ, ரகத்தினுடைய பேரா?
0: ஆமாப்பா, இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளு. பஞ்சமுகி, அப்புறம் கோவூர்னு ஒரு ரகம், இதை சத்முகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓஹோ,
0: அப்புறம் பல்லவின்னு ஒரு ரகம், ரேஷ்மின்னு ஒரு ரகம், அதெல்லாம் ரகத்தோட பேருப்பா.
1: பேரு மாதிரி கிழங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: நல்லா இருக்கும்ப்பா. ஜூன் ஜூலை மாதம் ஏத்த பருவம்.
1: அப்போ நம்ம பயிரிடலாம்.
0: இது போக பிப்ரவரி மார்ச் மாதம், அதுவும் சாகுபடிக்கு ஏற்ற மாதம் தான்.
1: சரி,
0: கரிசல் மண், செம்மண், இதெல்லாம் சாகுபடிக்கு ஏற்ற ஒரு மண் வகைகள்.
1: ஓஹோ,
0: ஈரப்பதம் அப்புறம் மீத வெப்ப நிலையில் வளர தன்மை கொண்டதுப்பா இந்த கருணக்கிழங்கு.
1: நிலத்தை எப்படி தயார் பண்ணுறது, உரம் எப்படி போடுறது, அதை பற்றி சொல்லுப்பா.
0: இயற்கையான முறையில் பயிரிடணும் அப்படின்னா ஆட்டு சாணம், காஞ்ச சருகு, மக்கிய இலை, அப்புறம் பசுமாட்டு சாணம்,
1: ஓஹோ,
0: இதெல்லாம் நம்ம நிலத்தில் போட்டு நல்லா உழுது நம்ம பண்படுத்தி வச்சுக்கணும்ப்பா.
1: இது எல்லாமே என் வீட்டில் இருக்குதுப்பா.
0: அப்புறம் என்னப்பா, கடைசி உழவின் போது மக்கிய தூள் உரம் ஒரு ஹெக்டருக்கு 25 டன் அந்த அளவில் இடணும்ப்பா.
1: 25 டன்னா?
0: ஆமாப்பா.
1: சரி சரி,
0: உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: ஆமாம்,
0: ஆனால் எல்லா விவசாயிகளாலும் இந்த அளவுக்கு 25 டன் நம்ம மக்கிய தொழு உரம் போட முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், கிடைக்கிற தொழு உரத்தோட தழைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 60 கிலோ, இதெல்லாம் அடியுரமாக போட்டு நல்லா அப்புறம் உழுது போட்டுணும்ப்பா.
1: சரி,
0: அப்புறம் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்சால் அமைக்கணும்.
1: சரி,
0: 1 ஹெக்டருக்கு நம்ம பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னா 80 கிலோ விதை கிழங்கு தேவைப்படும்ப்பா. இப்போ நம்ம கிழங்குல வந்து நல்லா அந்த முளை கட்டி வருதுல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் விதை கிழங்கை நம்ம தயார் பண்ணணும். நேரடியாகவே விதை கிழங்கையே நம்ம பயிரிடலாம், அல்லது முற்றிய பருவத்தில் எடுத்த கிழங்குகளை முளைக்க வச்சு அப்புறம் நடவும் செய்யலாம். நடவு செய்கிறப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா 2x2 இந்த இடைவெளியில் விதை கிழங்குகளை நம்ம நடவு செய்யணும். கொஞ்சம் நல்லா இடைவெளி இருக்கணும்ப்பா.
1: 2x2?
0: ஆமாம்ப்பா. வேற என்ன கேட்டப்பா?
1: நீர் நிர்வாகம், களை எடுக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் பற்றி கேட்டப்பா.
0: கிழங்கை நட்ட பிறகு நம்ம தண்ணி பாய்ச்சணும், அதுதான் உயிர் தண்ணி. அப்புறம் மண்ணில் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நம்ம தண்ணி பாய்ச்சணும். நடவு செஞ்ச 10வது நாளில் நல்லா முளைச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். 45வது நாள் 20 கிலோ தழைச்சத்து,
1: சரி,
0: 30 கிலோ மணிச்சத்து, 60 கிலோ சாம்பல் சத்து, இந்த உரங்களை நம்ம போடணும்ப்பா.
1: சரி சரி சரி.
0: களையை பற்றி கேட்ட இல்லையா?
1: ஆமாம்.
0: களை அதிகமாக இருக்காது, அப்படி களை வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கை களையாக எடுத்துடணும்ப்பா.
1: சரி சரி.
0: களை எடுக்கும் போது நம்ம

0: மண் அணைச்சு விட்டோம்னா நல்ல பயிர் கிளம்பி ஆங்காரமா வரும். இத ஞாபகத்துல வச்சுக்கணும்.
1: பூச்சி நோய் தாக்குதல இருக்குமாப்பா?
0: அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது, தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். புழு தாக்குதல் தென்பட்டால் குளோரி பைரிபாஸ் இந்த மருந்தை 1 லிட்டர் நீரில் நம்ம தேவையான அளவு எடுத்து கலந்து செடிகளுடைய அந்த தண்டு பகுதியில் படுற மாதிரி ஊற்றணும்பா.
1: அறுவடைலாம் எப்போ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க. அந்த முதப்பா
0: 8-9 மாதம் ஆகிடும்ப்பா
1: அறுவடை பண்ணுறதுக்கு.
0: ஆமாப்பா, இந்த செடியில் அடியில் கிழங்கு நல்லா முத்தி பருவம் அடையிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து 8-9 மாதம் இந்த பயிர் இருக்கிறதுனால நாம் என்ன செய்யலாம்னா, ஊடு பயிராக இந்த வெங்காயம் மிளகாய் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் சாகுபடி செய்யலாம்.
1: காதுமுத்த, கருணை கிழங்கு சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகமாக வரும்னு சொன்னேன், இது இல்லாமல் வேறு என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுப்பா?
0: வைட்டமின் சி சத்து இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, மேங்கனீஸு, அப்புறம் மினரல்ஸு, அப்புறம் ரிபோஃப்ளவின், பொட்டாசியம், இரும்பு, இது போன்ற சத்துக்கள்லாம் கர்ணக்கிழங்குல இருக்குப்பா. கர்ணக்கிழங்கை சாப்பிட்றதுனால இந்த கபம், வாதம், இந்த ரத்த மூலம், சாதாரண அந்த மூலம் இதெல்லாம் குணமாகுது. 1 மாதம் வரைக்கும் வேற உணவு எதையும் சாப்பிடாம கர்ணக்கிழங்கை மாத்திரம் வேக வச்சு அப்படியே உணவாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மூலம் பூரணமாக குணமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க.
1: நிறைய பயன்கள் இருக்குப்பா இந்த கர்ணக்கிழங்குலாம்.
0: ஆமாப்பா, அதனால தாராளமா நீ சாகுபடி செய்ய.
1: சரி சரி சரி. கதமுதா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நான் சொல்ல வந்ததா?
0: என்னப்பா?
1: ஒண்ணு இல்ல, என் தம்பி பையன் மார்க் கம்மியா வாங்குறான்ப்பா, படிக்கும் போது கொஞ்சம் நினைவாற்றல் கம்மியா இருக்குதுன்னு சொன்னான். என்ன ஐடியா கேட்டான்,
0: நினைவுக்கு வருது. சரி கர்த்தமுத்தா,
1: சரி கர்த்தமுத்தா, நல்ல செய்தி சொன்ன.
0: சரிப்பா சரிப்பா, இந்த அத்தி பால் எடுத்தேன்னு அதை முதல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும், நான் கிளம்புறேன்.
1: நானும் அடுத்த வாரம் அந்த கருணக்கிழங்க பயிரிடுற வேலையில ஆரம்பிச்சிடுறேன்ப்பா.
0: சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
1: அத்தி பால் எடுத்துன்னு பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா.
0: சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா.

0: இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனீ வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி

0: நாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும் இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனீ வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: இந்தியாவில் இயற்கையான தேன் மற்றும் தேன்மொழி உற்பத்திற்கு வணிக ரீதியாக முக்கியமான 5 தேனீக்கள் உள்ளன. 1, இந்திய தேனி, ஆப்பிஸ் செரானா இண்டிகா, பழக்கப்படுத்தக்கூடிய தேனி பெட்டிகளில் வளர்க்கப்படும் முதன்மான இனம். 2, மலைத்தேனி, ஆப்பிஸ் டார்சேட்டா, ராட்சத அளவிலான காட்டு தேனீக்கள், பாறைகளில் பெரிய கூடுகளை கட்டும். 3, கொம்பு தேனி, ஆப்பிஸ் ஃப்ளோரியா, மிகவும் சிறிய வகை தேனி. 4, இத்தாலிய தேனி, ஆப்பிஸ் மெல்லிஃபெரா, வட இந்தியாவில்

0: வணிக ரீதியாக அதிகம் வளர்க்கப்படும் வெளிநாட்டு இனம். ஐந்தாவதாக எபிஸ் கரிஞ்சோடியன். 2022 ஆண்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிப்பாக கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய கருப்பு தேனீ. தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் நாம் ஏன் தேனீக்களை வளர்க்க வேண்டும். தேன் மற்றும் மெழுகு உற்பத்தியை தாண்டி தேனீக்கள் விவசாயத்தின் முதுகெலும்பாக உள்ளன. நாட்டின் உணவு உற்பத்தியில் 70% அதிகமான காய்கறி, பழம் மற்றும் விதைப்பயிர்களின் மகரந்த சேர்க்கை தேனீக்களை சார்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் ஊட்டி மற்றும் தேனி அருங்காட்சியகம் போன்ற இடங்கள் தேனீக்களின் முக்கியத்துவத்தை காட்சிப்படுத்துகின்றன. அயல் மகரந்த சேர்க்கை மற்றும் மகசூலை அதிகரிப்பதற்கும் நிலையான பொருளாதார ஆதாயம் பெறுவதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் உதவுகிறது. தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. அசாத்தியமான கண்ணமைப்பு. தேனீக்களுக்கு 2 பெரிய கண்கள் மட்டுமல்லாமல் தலையின் நடுப்பகுதியில் 3 சிறிய கண்கள் என மொத்தம் 5 கண்கள் உள்ளன. விசித்திரமான நடனமொழி. சிறந்த மலர்கள் இருக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு காட்ட அவை வாக் எனப்படும் ஒரு வகை நடனத்தை ஆடுகின்றன. மனிதர்களில் உணவில் 1/3 தேனீக்களின் மகரந்த சேர்க்கையால் தான் கிடைக்கின்றது. தேனீக்கள் மணிக்கு 25 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியவை. தேனீக்களுக்கு 2 இறப்பைகள் உள்ளன. ஒன்று சாப்பிடுவதற்கு, மற்றொன்று மலரிலிருந்து தேனை சேகரித்து எடுத்து வருவதற்கு. ஒரு கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண் தேனீக்கள் இருந்தாலும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பொறுப்பு ராணி தேனீக்கு மட்டுமே உண்டு. இது ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை இடும். தேனில் உள்ள இயற்கையான அமிலங்கள் மற்றும் குறைந்த ஈரப்பதம் காரணமாக பல ஆண்டுகள் ஆனாலும் தேன் கெட்டுப்போகாது. எகிப்து மன்னரின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட தேன் இன்றும் உண்ணக்கூடிய நிலையில் உள்ளது என்று ஆராயப்பட்டுள்ளது. ஒரு தேனி தனது சிறகுகளை வினாடிக்கு 200 முறைக்கு மேல் அடிக்கும். அதனால்தான் அவை பறக்கும் போது ஜூன் என்ற ரீங்கார சத்தம் கேட்கிறது. தேனீக்களுக்கு மனிதர்களை விடவும் மற்றும் நாய்களை விடவும் பல மடங்கு அதிக வாசனை அறியும் திறன் உண்டு. இனப்பெருக்கத்திற்கு மட்டும் ஆண் தேனீக்கள் கொடுக்கு கிடையாது, தேன் சேகரிக்கும் தெரியாது. ராணி தேனியுடன் இணையும் பணியை மட்டும் செய்துவிட்டு பின்னர் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இறந்துவிடும். ராணி தேனியை உருவாக்கும் ரகசியம். பிறக்கும் எல்லா பெண் தேனீக்களுக்கும் ராணி தேனியாக மாறக்கூடிய மரபணுவை கொண்டுள்ளன. ஆனால் ராயல் ஜெல்லி என்ற பிரத்யோக உணவை தொடர்ச்சியாக உட்கொள்ளும் ஒரு தேனி மட்டுமே ராணி தேனியாக உருவெடுக்கிறது. தேனீக்கள் மீயொலிகளை அல்ட்ரா சவுண்ட் அறியும் திறன் கொண்டவைகள். தேனீக்கள் காலநிலை மாற்றத்தை அறிந்து கொள்ளும் தன்மை கொண்டவை. சுறுசுறுப்புக்கும் கூட்டுழைப்புக்கும் உதாரணமாக விளங்கும் தேனீக்கள் பூமிக்கு மிக அவசியமான உயிரினங்கள். அவை மனிதர்களுக்கு செய்யும் நன்மைகளும் அவற்றின் தனித்துவமான உடலமைப்பும் வியக்கத்தக்கவை. பல்லுயிர் பரிணாமத்தில் தேனீக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானவை. நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நன்மை செய்யும் தேனீக்களை பேணி பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலுக்கு செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனீ வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.

நேரம் 7:05. இனி கேட்கலாம் புதுவை புதுமையில் சிந்தனை மலர். வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. அரிஸ்டாட்டில் என்ற அறிஞரின் சிந்தனை இது. மீண்டும் சிந்தனை மலர் உங்களுக்காக. வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. அரிஸ்டாட்டில் என்ற அறிஞரின் சிந்தனை வரிகளோடு இன்றைய நாளை இனிதே துவங்கலாம் நேர்களே.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று காலை 7:35 நகருலா, காலை 8:02-8:30 தகவல் தளம், 9 அரங்கிசை யூபி ராஜு, யூ நாகமணி ஆகியோர் வாசித்திருக்கும் இரு மாண்டலின் இசை, சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள், மிருதங்கம் வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள், கன்சீரா சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே

இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேரம் 7:02. இனி கேட்கலாம்.
1: சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ். சண்முகம் அவர்கள்.

0: நேரம் 7:02. இனி கேட்கலாம்.
1: சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: 1989 பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் தமிழ்நாட்டில் வந்து அது கொண்டு வராங்கல்ல, அந்த சட்டத்தில் உள்ள சிறப்புகள்,
3: அந்த சட்டம் தான் முத வந்து பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் பாகம் உண்டு அப்படிங்கிறத ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்துச்சு. அந்த வகையில் அது சிறப்பு சட்டம்.
2: இது வந்து இந்து பெண்களுக்கு மட்டுமா
3: இல்லை பெண்களுக்கு மட்டும்?
2: சார் இன்னொன்று சார், இப்போ ஒரு பெண்ணு பேரில் ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுங்க, அந்த பெண் வந்து இறந்து போயிடுறாங்க, அப்போ வந்து கணவனும் இருக்காரு மகன் மகளும் இருக்காங்க, இதை எப்படி சார் பிரிச்சுக்கிறது?
3: இதுவும் வந்து இந்துவாக இருந்தால் இந்து வாரிசுரிமை சட்டப்படி தான் அதை வந்து கணக்கில் கொண்டு பிரிக்கப்படணும். எப்படி ஒரு ஆணுக்கு வந்து அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகன் மகள் மற்றும் மனைவி பிரித்து கொள்கிறாங்களோ அதேமாரி வந்து ஒரு மனைவி இறக்கும் பொழுதும் அவருடைய மகன் மகள் மற்றும் கணவர்கள் பிரித்து கொள்வாங்க.
2: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து சொத்தை பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த பாக பிரிவினைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த 1 ஏக்கர் என்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. இன்னொருத்தர் வந்து இல்லை அதுதான் விலை அதிகம், அதை தான் நாளாக பிரிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த 5 ஏக்கரை வந்து பிரிச்சுக்கிறதுக்கே எப்படி சார் செட்டில்மெண்ட்டு? இப்போ அரசாங்கம் இதில் எல்லாம் என்ன நடவடிக்கை, எப்படி இதை முடிவு பண்ணுறது?
3: சமாதானமாக பிரித்து கொள்ள போகும்போது யாரும் எந்த இதும் சொல்ல மாட்டாங்க. கிராமப்புறங்கள் என்ன நடைமுறை இருக்குன்னா, சின்னவருக்கு வந்து முன்னாடி விட்டுட்டு பெரியவருக்கு வந்து பின்னாடி பிரித்து கொடுக்குற ஒரு நடைமுறை இருக்குது. என்னென்னா, பெரியவருடைய பாகத்தை வந்து சின்னவர் மிரிச்சின்னு போகக்கூடாது அப்படி, இது சொல் வழக்கு மட்டும்தான். இது சட்ட ரீதியாக எந்தவித முகாந்திரமும் கிடையாது. சட்டத்தை பொறுத்த முடிக்கும் சரிசமமாக எல்லாருக்கும் வந்து சம அளவு மதிப்புடைய சொத்தாக பிரித்து கொடுக்குற மாதிரி தான் வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 ஏக்கருக்குன்னா ஆளுக்கு ஒரு 1 ஏக்கர் 5 பேருக்கு பிரித்து கொடுக்கணும்னா 5 ஏக்கர் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த 5 ஏக்கருக்கும் பொதுவாக ஒரு பாதை அமைச்சு பிரித்து கொடுக்குற மாதிரி தான் வந்து நீதிமன்றங்கள் வழி செய்யும்.
2: இப்போ நான் சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் 1 ஏக்கர் மாட்டிக்கிச்சு, அது வந்து வீடு கட்டுறதுக்கும் வசதி, அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ ஆகிடுது இல்லை. அப்போ வந்து இந்த 1 ஏக்கரை முதல்ல நம்ம 4 பேரும் பிரிச்சுக்குவோம், பாக்கி பின்னாடி இருக்கிற 4 ஏக்கரை அது வேணால் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், இப்படிலாம் ஒரு வாதம் வருது சார்.
3: பாகப்பிரிணை வழக்கு தாக்கல் செய்யும்போது மற்ற வழக்குகள் மாதிரி கிடையாது, அதில் வந்து முதல்நிலை தீர்ப்பானை இறுதிநிலை தீர்ப்பானைன்னு 2 இருக்கும். முதல்நிலை தீர்ப்பானும் போது இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 1:5 சமபாகம் அப்படிங்கிறதுக்கு முதல்நிலை தீர்ப்பு தீர்ப்பானை வைப்பாங்க. அதை தொடர்ந்து இறுதிநிலை தீர்ப்பானை மனு செய்யணும். மனு செய்யும்போது ஒரு வழக்கறிஞர் ஆணையர் நியமனம் செய்வாங்க. அந்த வழக்கறிஞர் ஆணையர் நில அளவியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் பஞ்சாயத்தார முன்னிலையில் அந்த இடத்த அளவீடு செய்து இதை எப்படி 5 பிரித்தா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் நேராமல் மதிப்பு குறையாமல் அவங்களுக்கு பிரித்து தர முடியும் அப்படிங்கிறத கணக்கீடு செய்து முதல்ல பஞ்சாயத்து பேசி யார் யாருக்கு எதை கொடுத்தா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு செய்து அவர் தான் வந்து படத்தோடு விலக்கி கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு பேரில் தான் நீதிமன்றங்கள் முடிவு இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிப்பாங்க.
2: ஏன்னா ஒரு முடிவுக்கு எப்படியாவது வந்தாகணும், அதுக்கு அவர் ஒரு நடுவராக இருந்து அவர் ஒரு முடிவு காண்றாரு.
3: ஆமாங்க.
2: இப்போ பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கும் போது வயிற்றில் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் ஒரு வாரிசு தான், அதுக்கும் சொத்து உண்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க சார், எந்த அளவுக்கு உண்மை சார் இதெல்லாம்?
3: பூர்வீக சொத்தை பொறுத்த முடிக்க குழந்தை பிறந்த பின்னாடி தான் மனிதராக கணக்கிட கொள்வாங்க. வயிற்றில் உள்ள குழந்தைய வந்து ஒரு தரப்பினராக கணக்கில் கொள்ளப்பட மாட்டார்.
2: சரி, குழந்தையாச்சு, குழந்தைக்கு எதுக்கு சொத்து? நம்ம பெரியவங்க, நம்ம 3 பேர் அண்ணன் தம்பி இருக்கோம், நமக்குள்ளே பிரிச்சுக்கோம் அப்படின்லாம் விட முடியுமா? இல்லை அந்த குழந்தை பெருசாகி எனக்கு சொத்து கொடுக்காம விட்டீங்க, என் தாத்தா சொத்தில் எனக்கு பங்கு இருக்குதுன்னு கேட்க முடியுமா?
3: ஒரு பாக பிரிவினைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு பாகம் உண்டு. நம்ம இந்து வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து உரிமையே கிடைக்கிறது. அதனால் குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக பாகம் உண்டு.
2: இப்போ தானப்பத்திரம்னு ஒன்று சொல்கிறாங்க சார், அதுக்கு வந்து இப்போ நம்ம அரசாங்கத்தில் வந்து இப்போ ஒரு சொத்து வாங்குறப்பையும் விற்கும் போது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய ஃபீஸ்லாம் கட்டுறோம், அது வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து தானமாக கொடுத்தா அதுக்கு ரொம்ப கம்மியாக, அது நமக்கு சொந்தமோ இல்லை வந்து மகளோ மகனோ தானமாக கொடுக்கலாங்கிறாங்க. தான பத்திரம்னா என்ன, அதில் என்ன நடைமுறை?
3: பிரதிபலன் எதிர்பார்க்காம, அதாவது சேல் கன்சிடரேஷன், ஒரு பிரதிபகாரம் இல்லாமல் யாருக்காச்சும் சொத்து கொடுக்குறாங்கன்னா அது தான பத்திரம்.
2: ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கறது
3: யாருன்னா யாருக்குன்னா கொடுத்துடலாம். ஆனால் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கும்பொழுது இது வந்து அவங்களுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி குறையும்.
2: அதிகபட்சமே 10,000 ரூபா தான்ங்கிறாங்க.
3: இல்லை, அது வந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. சேல் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். முதல்ல 10,000 இப்போ 25,000 வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் அட்வான்டேஜ் என்னங்கன்னா, ஒன்ஸ் செட்டில்மெண்ட் டீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது.
2: ஓ, தான பத்திரத்தை மாற்ற முடியாது.
3: ரெண்டு
2: வந்து முதல்ல

0: எழுதிட்டு கடைசியா உயில் தான் செல்லணும்லாம் சொல்றீங்க, அது மாதிரி இதுல கிடையாது.
1: தான பத்திரத்தை அந்த மாதிரி மாத்த முடியாது. ஆனா இருவரும் ஒத்து அந்த தான பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி மனு செஞ்சு பண்ணிக்கலாம்.
0: சரி சார், இப்ப நீங்க சொல்றீங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளை நம்மளை காப்பாற்றுவோம் கடைசி வரையும் கஞ்சி ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி சொத்தை எழுதி வச்சிடறாங்க பிள்ளைக்கு, தானம் பண்ணிடுறாங்க. திடீர்னு பையன் வந்து சொத்துலாம் வந்த பிறகு ஒய்ஃபு பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா வீட்டு விட்டு வெளில போங்க, இது என் அண்மை என் சொத்து அப்படின்ட்டானா, அவங்க எங்கே தான் போகிறது?
1: இப்போ அதுக்காக தான் புதுசாக வந்து முதியோர் பராமரிப்பு சட்டம்னு வந்திருக்கு. அந்த சட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய பிரச்சனை இருந்து அப்பாவோ தகப்பனாரோ இல்லை தாயாரோ ஒரு சொத்தை வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து மகனோ மகளோ தானம் கொடுத்த பெற்றோரை பராமரிக்கலைன்னா கலெக்டர் முன்னாடி மனு கொடுத்தாலே போதும், அவங்களே அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்து இப்போ நடைமுறையில் இருக்கு.
0: அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட அவர் வந்து விசாரணை பண்ணி அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரியற பட்சத்தில் வந்து அந்த தான பத்திரத்தையே வந்து அவர் ரத்து செய்ய முடியும். இன்னொன்று சார், உயில் எழுதுறப்ப எங்க அப்பா வந்து ஏற்கனவே எழுதின உயில் தான் செல்லும், இதை வந்து கடைசியில் வந்து அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருந்தார், எப்படி வந்து அந்த உயில் செல்லும் இப்படிங்கிற வாதம்லாம் இருக்குது சார், இதை வந்து அவர் எதாவது நிரூபிக்கணுமா, இல்லை மனநிலை சரியில்லாதவங்க எழுதுனா அந்த உயில் செல்லாதா?
1: மனநிலை சரியில்லாதவங்க எழுதுனா அந்த உயில் செல்லாது தான், ஆனால் கடைசியாக எழுதப்பட்ட உயில் தான் செல்லும். இது சட்ட ரீதியாக தான் இதை வந்து அணுக முடியும், ரெண்டு சாட்சிகள் முன்னிலை தான் இதை வந்து நிரூபிக்கணும், அதனால் சட்டத்தின் மூலம் தான் அதை நிரூபிக்க முடியும்.
0: இப்போ 1989 இயற்றப்பட்ட ஒரு சட்டம், சொத்துரிமை சட்டம் தமிழ்நாடு லெவலில், 2005 ஒரு சொத்துரிமை சட்டங்கிறாங்க, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு?
1: முதல் முதல்ல 1989 தமிழக அரசு வந்து பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த திருத்தம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் தனிப்பட்ட முறையில் திருத்தத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்க
0: மத்திய அரசு
1: மொத்தமாக எல்லா ஸ்டேட்டுக்குமே இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதாக 2005 மத்திய அரசு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன்படி பெண்கள் அனைவருக்குமே பூர்வீக சொத்தில் பாகம் உண்டு அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் மேலும் சில விஷயங்களை சொல்கிறாங்க, என்னென்னா முன்பே பாக பிரிவினை போட்டு அந்த வழக்குகள் ஏதாவது கீழ் நீதிமன்றத்திலையோ இல்லை உயர் நீதிமன்றத்தோ உச்ச நீதிமன்றத்திலையோ நிலுவையில் இருந்தால் கூட அந்த வழக்குகளில் கூட இந்த பெண்கள் ஆஜராகி அவங்க பங்கை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான திருத்தங்கள்லாம் வந்துடும்.
0: அதாவது பெண்களுக்கு முழுமையாக எல்லாமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சட்டமாக 2005 வந்த சட்டத்தை நம்ம,
1: அதில் நிறைய வந்து கேள்விகள் இருந்துச்சு, அந்த கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் மூலயமா அதை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க.
0: உயில் மூலயமா தான் ஒரு சொத்து வந்தது, அந்த சொத்தை விற்கிற உரிமை உண்டா? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சில விஷயங்களில் வந்து அது அனுபவ உரிமை தான் அப்படிங்கிறாங்க, இது சம்மந்தமாக நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: உயில் கண்டிப்பாக வந்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு ஆவணம் தான். சென்னை மெட்ரோ சிட்டிஸ் அதில் மட்டும்தான் வந்து உயிலை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ப்ரொபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நிரூபித்து அதுக்கு பின்னாடி வந்து உரிமை கொண்டாடணும். ஆனால் மற்ற மாவட்டங்களில் உயில் வந்து ஒரு சேல் பண்ணால் எப்படி உரிமை உண்டோ அதேமாரி உயில் எழுதியவர் இறந்த பின்னாடி அமலுக்கு வந்து அது ஒரு பூர்ணமான ஒரு ஆவணமாக கணக்கில் கொண்டு செய்யலாம்.
0: இப்போ இன்னொன்று சார், இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, சொத்து இங்கே 20 ஏக்கர் இருக்குது, விற்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு ஆளை பிடிச்சி பவர் கொடுக்குறாங்க, அவர் பவர் ஏஜெண்டாக இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிளாட்டை போட்டு வித்துடுறாரு. நாளைக்கு வந்து அந்த விற்க சொன்னவர் வர்றாரு, இவர் ஏதோ என்ன பண்ணாரோ இது பண்ணதில்ல, இது ஒரு கோர்ட்டுக்கு போகுது, கேஸ் வருது. இப்போ இந்த பவர் வாங்கிட்டு விற்க வாங்குறோம்ல அந்த சொத்தை, அதிலெல்லாம் நம்ம என்னென்னலாம் கவனித்து நுணுக்கமாக என்னென்னலாம் பார்க்கணும், பவர் கொடுத்துருக்கிறத பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: வெளிநாட்டில் உள்ளவங்க பவர் கொடுக்கும்பொழுது வெளிநாட்டில் எழுதப்பட்ட அந்த அதிகார பத்திரம் இந்தியாவில் கொண்டு வந்து அந்த ஜூரிசிக்ஷனில் உள்ள அதிகார வரம்பிற்குட்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தில் இங்கேயும் பதிவு செய்யப்படணும்.
0: பதிவு செஞ்சுருக்காங்கன்னு நம்ம ஒரு தடவை பார்க்கலாம்,
1: இங்கேயும் பதிவு செஞ்சு அதன் பின்னாடி வந்து நம்ம சேல்லாம் மேற்கொள்ளலாம்.
0: இப்போ இன்னொன்று சார், இப்போ நம்ம சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னாவே வில்லங்கம் போய் பார்த்துருங்க அப்படின்னாங்க. அது என்ன வில்லங்கம்னாவே ஒரு வார்த்தையே ஒரு மாதிரி இருக்குது, அதை போய் பாருங்கன்னு வேறு சொல்கிறாங்க.
1: வில்லங்கம் அப்படின்னும்போது நம்மளுடைய பதிவு சட்டம் வந்துச்சுங்களா 1908, அதுக்கப்புறமே வந்து ஒவ்வொரு ஆவணங்களும் 100 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிவர்த்தனையும் பதிவு செய்யப்படுறாங்க. அதன்படி ஒரு சொத்து யார்கிட்ட வந்து விற்கப்பட்டிருக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சர்வேயின் அடிப்படையில் பதிவுத்துறையில் வந்து பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ரிப்போர்ட் இன்டெக்ஸ், அதுதான் வந்து வில்லங்க சான்று. அதில் வந்து இந்த சர்வே நம்பரை பொறுத்து எத்தனை பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கு, அது வந்து வேறு யாருக்காவது விற்றுருக்காங்களா இல்லை அடமானங்கள் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிற சங்கதிகளை நம்ம வந்து விலங்கு சான்றிதழ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
0: அது ஏதோ 30 வருஷத்துக்கு பார்க்கணுங்கலாம் சொல்கிறாங்க சார்.
1: குடும்பம் வரைக்கும் இந்து வாரசுரிமை சட்டத்தை அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவணங்கள் 30 வருஷமாக ஒருத்தர் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணம் வந்து அந்த 30 வருஷம் கடந்த ஆவணம் வந்து சந்தேகத்துக்கு இடமிட்டு நம்ம நம்பலாம் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கிறதுனால 30 வருஷங்கிறத பார்க்குறாங்க. சில நேரங்களில் வந்து அதுக்கு பின்னிட்டும் பார்க்கறது உண்டு.

0: இப்போ நம்ம சொத்து வாங்குறப்ப என்னென்னலாம் கவனிக்கணும், அதே மாதிரி நம்ம சொத்தை விற்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் கவனிக்கணும்?
1: சொத்தை வாங்கும்பொழுது அந்த சொத்து குறித்த விலங்கு சான்றிதழ் எடுக்கணும். விலங்கு சான்றிதழ் எடுத்துகிட்டு அந்த சொத்துக்கான விலங்கு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் ஒன்று ஒன்றையும் பரிசீலனை செய்து இந்த சொத்து விற்பவருக்கு முழு உரிமை உள்ளதா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கின்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கணும். ரெண்டாவது, அந்த சொத்தினுடைய உரிமை அவர்கிட்ட இருக்குது, அனுபவம் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பட்டா மூலமாக தான் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். நாம் பதிவுத்துறை அலுவலகத்திலேருந்து வாங்குறது எல்லாமே உரிமையை பொறுத்து, வருவாய்த்துறையிலிருந்து மட்டும்தான் இதனுடைய அனுபவம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் வந்து பட்டா சிட்டா அதுக்கு கட்டிருக்கிற வரி ரசீதுகள் இதன் மூலமாக நம்ம முடிவு செய்கிறோம்.
0: இப்போ நம்ம முழுமையாக பார்த்தோம்னா அதிகமாக வந்து இந்து சொத்துரிமை சட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, வந்து முதல்ல வந்து கிறிஸ்டியன்ஸுக்காக சொத்துரிமையில் வந்து சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இவங்களுக்கெல்லாம் சொத்துரிமை சட்டத்தில் எப்படி என்னென்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம நேயர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: முஸ்லீம் பிரதமருடைய ஷரியத் ஆக்டு அந்த மாதிரி ஆக்ட் இருக்குது, அது ஒரு கணக்கு ரீதியாக தான் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். பெண்களுக்கு வந்து ஒரு பாகம், ஆண் வாரிசுகளுக்கு ரெண்டு பாகம், சகோதரிக்கு குறிப்பிட்ட பாகம் அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு கணக்கு போட்டு தான் அதை சொல்ல முடியும். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லைங்களா, நம்ம
0: கிறிஸ்டியன்ஸ்
1: ஆக்டாக அது கொண்டு வந்தது 1925 வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின்படி குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் தான் கிறிஸ்டியன்ஸ்க்கான பாகப்பிரிவினை இன்று வரைக்கும் நடந்திருக்கு. அது அவங்க அந்த ஆக்டை அவங்க தான் பின்பற்றிட்டு வராங்க.
0: இப்போ இவ்வளோ நேரம் சொத்துரிமை சட்டங்கள் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா,
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு

0: விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணைத் தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9 தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினாா்.

0: வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஒரே வாரத்தில் 2 முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:24 நொடிகள். இனி தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இயர் வேக்ஸ், அதாவது காதுல அழுக்கு சேர்தல், அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இது நியர்லி நம்ம முக்காவாசி பேருக்கு இந்த தொந்தரவு வந்து இருக்கும். காதுல அழுக்கு சேர்றது அது நார்மலா இல்ல அது அப்நார்மலா அப்படிங்கறத பார்ப்போம். யூஸ்வலா இந்த இயர் வேக்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காது மடல் தாண்டி உள்ள காது துவாரம், அதாவது ஜவ்வுக்கு முன்னாடி உள்ள பகுதி, மடலுக்கும் ஜவ்வுக்கும் இடையில உள்ள பகுதி தான் இந்த இயர் கெனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெட் ஸ்கெல்ஸ், அந்த இறந்து போற தோலினுடைய செல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலா வர்ற தூசு, இவையெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா காதுல அழுக்கு உருவாகுது. இது நார்மலா எல்லாருக்குமே நடக்கும். பட் சில பேருக்கு மட்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதிகமா உற்பத்தி ஆகும். சப்போஸ் அவங்க ரொம்ப தூசியான என்வரன்மெண்ட்ல இருக்கிறாங்க, டஸ்டியான என்வரன்மெண்ட்ல இருக்கிறாங்க, அப்படி ஒரு பட்சத்துல சில பேருக்கு இந்த காதோட தோல் உருவாகுதல் வந்து டைம் அதிகமாகலாம். அதாவது இந்த டெட் ஸ்கில்ஸோட ஜென்ரேஷன் வந்து நிறைய ஆகலாம். அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன ஆகும்னா, இந்த வேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நார்மலாவே இறைவன் எப்படி அமைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, உள்ளிருந்து தானாவே அந்த அழுக்குகள் வெளியில வந்துடும். அதாவது ஜவ்வுலேருந்து வெளிக்காதை நோக்கி அந்த சீலியரி மூமெண்ட்ஸ் மூலமா வந்து அந்த அழுக்கு தானாவே ஜென்ரேட் ஆகி வெளியில வந்துடும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். நம்ம அதை கிளீன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், இயர்பட்ஸ் எல்லாம் போட்டு அந்த வெளியில வரக்கூடிய அழுக்குகளை நம்ம உள்ள பிடிச்சி தள்ளிடுவோம். உள்ள பிடிச்சி தள்ளுறப்ப டெய்லி நீங்க இயர்பட்ஸ் போட்டு போட்டு அதை உள்ள பிடிச்சி தள்ளுறீங்கிறப்ப என்ன ஆகும்னா, அது போயிட்டு இம்பாக்ட் ஆயிடும். இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வெளியில வராது. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஜவ்வு கிட்ட அந்த அழுக்கு போய் ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த காது கேட்கும் தன்மை குறையலாம். இயர் பிளாக்கிங் சென்சேஷன், அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது கேட்கறது கம்மியா இருக்கிறது. சில சமயம் என்ன ஆகும்னா,

0: ரொம்ப அழுத்தி நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ப்ரெஷர் பெயின் காது வலிக்கலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா வாயை திறக்கும் போது காதை வலிக்கிற மாதிரி இருக்கலாம். சில சமயம் லூஸ் வேக்ஸா ஏதாவது கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற சமயத்துல காதுல சவுண்ட் கேட்கறது, டினிட்டஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம அந்த காதை கிளீன் பண்றதுக்காக ரெக்கரண்டா மறுபடியும் பட்ஸ் போடுறது, பின் போடுறது அப்படிங்கிறப்ப காதுல இன்ஃபெக்ஷன் ஆர்டைடிஸ் எக்ஸ்ட்ரானாவும் கூட சேர்ந்து வரலாம். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த காது அழுக்கே ரொம்ப நிறைய ஆகி அந்த பக்கத்துல உள்ள தோல் எறும்பெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர்னால டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம கெரட்டோசிஸ் ஆப்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்ஸ் போடக்கூடாது. நீங்க பட்ஸ் போடாம இருந்தீங்கன்னா தானாவே இந்த இயர் வேக்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். சப்போஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்க தேவைப்பட்ட காது இயர் டிராப்ஸ், இயர் சால்வன்ஸ், வேக்ஸ் சால்வன்ஸ் அதை கொடுப்பாங்க. அதை ரெகுலரா நீங்க ஒரு 5 to 7 days போட்டீங்கன்னா அந்த ஹார்ட் வேக்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் டிசால்வ் ஆகி லூஸ் ஆயிடும். அவங்கள திருப்பி போய் நீங்க பாக்குறப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா இதுல நிறைய வழிகள் இருக்கு இயர் வேக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயர் ப்ரோப் வச்சு அதை நேச்சுரலாவே சும்மா லைட்டா அப்படியே வெளியில எடுத்துடலாம். இயர் ப்ரோப்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வெளியில எடுத்துடலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா சிரஞ்சிங், அதாவது ஒரு 50 ml சிரஞ்சில நார்மல் சலைன் லோட் பண்ணி அதை வந்து காதுல தகுந்த ப்ரெஷர்ல பீச்சி அடிக்கும் போது அந்த வேக்ஸ் வந்து தானாவே வெளியில வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சக்ஷன், இந்த உறிஞ்சும் கருவி ஒன்று இருக்கு, அந்த சக்ஷன் மூலமா என்ன பண்ணலாம்னா இந்த வேக்ஸை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுதான் நார்மல் வழி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபிடி பேசிஸ்ல பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெருசா அட்மிஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இதை வந்து ஓபிடியாவே வந்து அவங்களோட மேற்பார்வையில அழகாவே இதை பண்ணி இந்த வேக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்லி சிம்டம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. இதுல நான் சொன்ன கெரட்டோசிஸ் ஆப்டரன்ஸ், அதாவது ரொம்ப டீப்லி இம்பாக்டட் ரொம்ப வருஷமா இருக்கிற வேக்ஸ், அதனால அந்த தோல் இந்த போன் எல்லாம் கொஞ்சம் இன்ஜர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் பேஷண்ட் வந்து நீங்க உள்நோயாளி, ஏன்னா அதுல வந்து வலி ரொம்ப சிவியரா இருக்கும், அப்ப மட்டும் நீங்க உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிறிதளவுல மயக்க மருந்து செலுத்தி அந்த இயர் வேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த இயர் வேக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிக சாதாரண பிரச்சனை தான். இதை வந்து நம்ம தகுந்த நேரத்துல மருத்துவரை அணுகி நம்ம முறையான மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா அதை வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே வீட்டுல வந்து இந்த வேக்ஸை ட்ரை பண்ணலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இந்த வேக்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜவ் இருக்கும். இந்த ஜவ் தான் நம்ம சவுண்டு கண்டக்ட் பண்றது கேட்கறதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதை வந்து நம்ம இன்ஜோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதை நம்ம காயப்படுத்திட்டோம் ரணப்படுத்திட்டோம் அப்படின்னா காது கேட்கும் தன்மை பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. சில சமயம் அந்த வெளி காது பகுதியில உள்ள தோல் எல்லாம் வந்து நம்ம காயப்படுத்திட்டோம் அப்படின்னா ரத்த போக்கு இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, பட்ஸ் போடாதீங்க, மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. இனி தொடர்வது
3: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பெரியவர் சொன்னார், கடுக அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி போடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே 2 பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததான். எப்பாடுபட்டாவது அந்த 2 மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா, 2 பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா, மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான், என்ன சொன்னீங்க, நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க, அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க,

0: அவங்களும் இறந்துட்டால் என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரைமட்டமாயிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளரப்போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்திவிட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏன்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையிடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு. ஆனால் அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலிருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு.
1: இதுவரை இஞ்சு ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு காடுகளின் நாட்டின் வளம். நிகழ்ச்சியில் உங்களோடு மீனாட்சி.

நேரம் 7:35. நேர்களை நீ கேட்கலாம் நகருலா நிகழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கத்தோட நிகழ்ச்சியில் உங்களோடு இணைஞ்சாச்சு உங்கள் செல்ல தோழி சௌமியா. நம் ஊர்களோட வரலாறும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி தான் நகருலா. நகருலாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேர்களை. இன்றைய பயணத்தில் நாம் செல்லவிருப்பது ரொம்பவே நமக்கு அருகாமையில் உள்ள ஒரு அறியப்படாத ஒரு இடம்னே சொல்லலாம். புதுச்சேரியோட பிரதான நகர மையத்திலிருந்து சுமார் 20 முதல் 25 கிலோமீட்டர் வடமேற்கில் அமைஞ்சிருக்கு. சுத்துக்கேணி மற்றும் கூனிச்சம்பட்டு இடையே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடம் சங்கராபரணி ஆற்றுக்கு குறுக்கே அமைஞ்சிருக்க கைக்கீழப்பட்டு படுகை அணைக்கு தாங்க நாம இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சிக்கு செல்ல போறோம். கண்டிப்பாக இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஜென்சி குழந்தைகளை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இருக்கும் உத்வேகமும் கிடைக்கும். படுகை அணையோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஆற்றில் வரும் நீரை உடனடியாக கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்து நீரின் ஓட்டத்தை மெதுவாக்கி நிலத்திற்குள் ஊடுருவ செய்வதே. இதன் மூலம் சுற்று வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், கிணறுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கும் தேவையான நீர் கிடைக்கும், சரிங்களா? மேலும் கைக்கிலப்பட்டு டேம் எப்போ கட்டப்பட்டது, அதனோட சிறப்பம்சங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் பேசலாம். ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரிசை 215 கிலோ ஹெட்ஸோடு. பாடல் கேட்கலாம் டியூட் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:40 ஆயிற்றுக்கு. வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் மரபணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ. வயது 4/7/2026 படி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் ட்ரேட் தேர்வு. விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. ஆன்லைனில் விண்ணப்பிக்க igib.res.in என்ற இணையதளத்தை காணலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 4ஆம் தேதி ஆகும். நேர்களை, இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் கைக்கிளம்பட்டு பெட் டேமை பற்றி தான் நாம் நகருலா நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். இது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னா, புதுச்சேரியின் நீர்ப்பாசன வரலாற்றில்

0: பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இந்த படுகை அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த காலம் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த காலத்தில் ஏரிகள், கால்வாய்கள், மதகுகள், படுகை அணைகள் போன்ற பலர் நீர்வள கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. கைக்கிலப்பட்ட படுகை அணை அந்த நீர் மேலாண்மை மரபின் ஒரு அங்கமாக உள்ளூர் மக்களாக கருதப்படுது. இதனோட சிறப்பு அம்சங்கள் என்ன, என்னென்ன நன்மைகள், அப்புறம் இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் என்பதை பற்றி ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.
1: பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. நீ நல்லா வைபப்படு.

கைக்கிளம்பட்டு படுகை அணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நேயர்களே. இந்த அணையோட சிறப்பு அம்சங்கள், இது சங்கராபரணி அதாவது புதுச்சேரியோட உயிர் நாடி என்று அழைக்கப்படும் இந்த ஆறு தமிழகத்தோட செஞ்சி மலைப்பகுதியில் தோன்றி பல கிராமங்களுக்கு வாழ்வை வளப்படுத்தி புதுச்சேரியை கடைசியாக அடைஞ்சு, அதாவது இது கோஸ்டல் ஏரியா இல்லைங்களா, இறுதியாக வங்கக்கடலில் நல்லபடியாக கலக்குது. இந்த ஆற்றுக்கு மேலே கட்டப்பட்டது தான் கைக்கிளம்பட்டு படுகை அணை. இந்த ஆற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள கைக்கிளம்பட்டு படுகை அணை உயரமான அணை இல்லை, ஆனால் அதன் பயன் அளப்பரியது. மழை காலத்தில் பெருக்கெடுத்து வரும் நீரை முழுவதுமாக கடலுக்குள் செல்லவிடாமல் தடுத்து மெதுவாக நிலத்திற்கு ஊடுருவ செய்து இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயருது. சுற்று வட்டார கிணறுகளும் நீரால் நிரம்புது. விவசாய நிலங்களும் புத்துயிர் பெறுது. இவ்வளவு அற்புதமான கைக்கிளம்பட்டு படுகை அணை நம்ம புதுச்சேரியில் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு பாடலுக்கு பின்னிலே நான் நேர்களே, வீரதீர சூரன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 7:51. வேலை வாய்ப்பு செய்திகள். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் TIFR காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒர்க் அசிஸ்டன்ட் 8, ட்ரேட்மேன் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மின் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம்

35 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ, பிஇ, பிடெக். வயது ஜூலை 4ஆம் தேதியின்படி 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க tifr.res.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 4ஆம் தேதியாகும். நேர்களை, இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கை கிளம்பட்டு படுகை அணைக்கு தான் நாம் போயிட்டே இருக்கோம். அணையை நெருங்கும்போது மெதுவாக வழியும் நீரின் ஒளி மனதிற்கு அமைதியை தருது. ஒரு ஃபாஸ்ட், ஒரு டிஜிட்டல் மயக்கமாக்கப்பட்ட ஒரு ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சண்டே பிளான் பண்ணி உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் அழைச்சிட்டு இங்கே சென்று வந்து பாருங்களேன், மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் கிடைக்கும். கரையோர மரங்கள், பசுமை வயல்வெளிகள், வானில் வட்டமிடும் பறவைகள், நீரில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளி, இவை அனைத்தும் சேர்ந்து இயற்கையின் அழகு ஓவியத்தை நம் கண்முன்னு விவரிக்குது. மழைக்கு பிறகான காலையில் இந்த இடம் இன்னும் அழகாக காட்சியளிக்கும். அணையின் மீது வழிந்தோடும் நீரும் அதை ரசித்து நிற்கும் மக்களும் புகைப்பட ஆர்வலர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இந்த இடத்தின் அமைதியை மனதார அனுபவிக்கிறாங்க. இந்த படுகை அணை என்பது வெறும் கான்கிரீட் கட்டமைப்பு மட்டும் கிடையாது, கான்கிரீட்டால் கட்டமைச்ச ஒரு டேம் மட்டும் கிடையாது, அது மழை துளியை பாதுகாக்கும் ஒரு காவலன், நிலத்தடி நீரை வளப்படுத்தும் நண்பன், விவசாயின் நம்பிக்கை, இயற்கையின் சமநிலையை காக்கும் அமைதியான காவலர். இன்று பருவநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை போன்ற சவால்கள் அதிகரித்து வரும் நிலையில் கைக்கிளம்பட்டு படுகை அணை போன்ற நீர்வள கட்டமைப்புகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. எவ்வளவு சிறப்புகள் இந்த படுகை அணையில் இல்லைங்களா? இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையோடு.

ஒலித்த பாடல் தனுஷ் மற்றும் அறிவு குரல்களில். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. மழை நீரை சேமிப்பதே நாளைய வாழ்வை சேமிப்பதாகும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த கைக்கிளம்பட்டு படுகை அணையை ஒரு விசிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த இடத்தையும் தூய்மையாக நிலைநாட்டுறது ஒவ்வொரு தனி மனிதனோட ஒரு அவசியமான ஒன்று. பாலித்தீன் குப்பைகளும் மற்றும் இதர மக்காத குப்பைகளும் அங்கே அணையில் வீசிட்டு வர்றது ரொம்பவே தவறான செயல். ஒவ்வொருவரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இடங்களை பார்ப்பது ஒரு பயணம், ஆனால் அவற்றின் கதைகளை அறிந்து கொள்வது ஒரு அனுபவம். அடுத்த நகருலாவில் மீண்டும் ஒரு புதிய இடத்தின் சிறப்புகளோட எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களுக்காக வழங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. தினமும் டியூன் பண்ண மறந்துடாதீங்க. 7:35

நகருளா நிகழ்ச்சி உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில். பாடல் கேட்கலாம், தாய்க்கிழவி பாடல், தனுஷ் குரலல்.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. தென் அமெரிக்காவின் வெனிசுலாவில் கடந்த வாரம் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2,295 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் 7 நாட்கள் துக்கம் அனுசரித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் நிர்வாகம் வலுப்படுவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு சௌத்ரி நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். புதுடெல்லியில் நவம்பர் 1 முதல் பிப்ரவரி 28 வரை அமலில் இருக்கும் குளிர்கால காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு மாநிலம் முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்கள், சிஎன்ஜி மற்றும் எல்பிஜி நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்படாது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அலுவலக நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு மேலும் பல விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை மறைத்து அவர்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ள புதிய வசதி குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விபிஜி ராம்ஜியின் தொடக்க விழா இன்று வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளனர். T20 சர்வதேச கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்திற்கு இடையிலான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்திருந்தது. இருப்பினும் மழை காரணமாக இங்கிலாந்து அணிக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடுத்து ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் விளையாட உள்ளன.

0: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: நேரம் 8:15. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். மனசுக்கு தீனி போட்டாச்சு நகருளால், அடுத்து நம்ம மூளைக்கு தீனி போடுறாலுமா தகவல்கள் பகிரும் நிகழ்ச்சி தான் தகவல் தளம். இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில், அதாவது ஜூலை முதல் வாரம் 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வாரம் கடைபிடிக்கப்படுது. இன்னைக்கு அதை பற்றின தகவல்கள் தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க நேர்களே. வன மகோத்சவம் என்பது இந்தியாவின் வருடாந்திர ஒரு வார கால வனங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுது. இது ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. 1950 அப்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் கே

நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். மனசுக்கு தீனி போட்டாச்சு நகருளால், அடுத்து நம்ம மூளைக்கு தீனி போடுற அளவா தகவல்கள் பகிரும் நிகழ்ச்சி தான் தகவல் தளம். இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில், அதாவது ஜூலை முதல் வாரம் 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வாரம் கடைபிடிக்கப்படுது. இன்னைக்கு அதை பற்றின தகவல்கள் தான் தகவல் தளம் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க நேர்களே. வன மகோத்சவம் என்பது இந்தியாவின் வருடாந்திர ஒரு வார கால வனங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுது. இது ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. 1950 அப்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் K.M. முன்ஷி அவர்களால் இந்த வன மகோத்சவ தினம் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கமாக மரம் நடுதலில் பொதுமக்களின் ஆர்வத்தை உருவாக்குறதான். காடழிப்பை எதிர்த்து போராடுதல் மற்றும் நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த வாரம் கொண்டாடப்படுது. பருவமழை தொடங்கும் நேரத்துடன் ஒத்துப்போகும் வகையில் ஜூலை முதல் வாரத்தில் இந்த வாரம் அமைது. இந்த நேரத்தில் நடப்படும் நாற்றுகள் சீரான இயற்கை நீர்ப்பாசனத்தை பெறுவதால் அவை உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு கணிசமாக அதிகமாகவே இருக்குது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு உங்கள் தகவல் தளம் நிகழ்ச்சியில். வன மகோத்சவம் வாரத்தை பற்றியும் மற்றும் காடு வளர்ப்பை பற்றியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். பாடல் கேட்கலாம் கும்கி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:50 ஆயிற்றுக்கு. தகவல் தளம் நிகழ்ச்சியில் வன மகோத்சவ வாரம் மற்றும் காடு வளர்ப்பு பற்றி தான் தகவல்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. அடுத்ததான் மரங்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும். மரங்கள் தான் மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று. அவை நமக்கு சுத்தமான காற்றையும் மழையையும் நிழலையும் பல்வேறு இயற்கை வளங்களையும் வழங்குது. காடுகள் உயிரினங்களின் வாழ்விடமா மட்டுமா இல்லாமல் பூமியோட வெப்பநிலையை சமநிலைப்படுத்துறதுக்கும் இயற்கையின் கவசமாகவும் செயல்படுது. மரங்களோட சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். சின்ன வயசுலேருந்தே இதெல்லாமே படிச்சிருப்போம் இல்லைங்களா. காற்றை தூய்மைப்படுத்தும். மனிதன் வெளியிடும் கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு உயிர் வாழ தேவையான பிராணவாயுவை ஆக்சிஜனை வெளியிடுது. மரங்களை இனி வெட்டுவோமா? வெட்டவே கூடாது. நம்மளோட பிராண வாயுவே குறைஞ்சி போயிடும் உலகத்தில் சரிங்களா. அடுத்து மழைக்கு ஆதாரம்னே சொல்லலாம். மேகங்களை கவர்ந்து மழை பொழிய செய்வதோடு நிலத்தடி நீர்மட்டம் குறையாமலும் பாதுகாப்பதில் மரங்களின் வேர்கள் முக்கிய பங்கு வகிக்குது. மற்றும் இது இயற்கைக்கு அரணாக இருக்குது. புயல், சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்கள்லேருந்து வேகத்தை கட்டுப்படுத்துது. மண்ணோட பாதுகாப்பு, மண் அரிப்பை தடுத்து, அதாவது சாயில் எரோஷனை தடுத்து நிலத்தின் வளத்தையும் மேம்படுத்துது. மேலும் நிழல் மற்றும் தட்ப வெப்பநிலை, எங்கேயாவது ரொம்ப தூரம் ஒரு லாங் டிரைவ் பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது மரம் நிழல் கிடைக்குதான்னு தான் பார்ப்போம். பில்டிங் நிழல்ல நம்ம போயிருப்போம், மரத்தோட நிழல் தானே, அதனோட அருமை அப்போ கண்டிப்பாக புரியுங்க. நிழல் மற்றும் தட்ப வெப்பநிலை கடுமையான வெயிலை தணித்து குளிர்ந்த காற்றையும் பறவை மற்றும் விலங்குகளுக்கும் வாழ்விடத்தை தருது. மற்றும் ஒரு சூப்பரான ஒரு பயன் என்னென்னா மருத்துவ குணங்க. அதனோட வேறு, பட்டை, இலை, பூ, காய் என மரத்தோட அனைத்து பாகங்களும் பல்வேறு நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகவே பயன்படுது. குறிப்பாக தமிழகத்தோட மாநில மரமான பனை மரத்தில் வேர் முதல் நுனி வர அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு பயன்படும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வன மகோத்சவ வாரத்தை பற்றியும் காடு வளர்ப்பின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களை. வனமகன் திரைப்படத்திலிருந்து.

0: Narendra Modi headlines. Government's digital push has transformed India, elaborating that 11 years of Digital India initiatives has redefined governance, empowered citizens, and accelerated all-round development. Economic indicators flash green in June. Growth engine revving despite global roadblocks, writes the Economic Times. India's economy ended the first quarter of financial year 2027 on a strong footing, with various high-frequency indicators showing robust growth in June, reflecting resilience despite the West Asia war and other external headwinds. The Hindustan Times opens with the headline, ATF, commercial LPG rates cut as crude prices ease, while the Hindu writes, commercial LPG prices reduced by 183 rupees per refill. The Times of India, under a picture of new Indian Army Chief General Dhirat Seth saluting his father, Lieutenant General Krishna Mohan Seth, retired, informs, General Seth said his aim would be to build a tech-enabled, future-ready army capable of operating effectively across multiple domains, while the statesman informs, new army chief outlines Vijay vision, stresses modernization of army. And finally, the Times of India informs that University of Minnesota scientists, under a project called Spud Cell, build from scratch synthetic cells that can grow, feed and reproduce like a natural cell, claiming their work could in time lead to made-to-order living machines. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold annual summit with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi today. EPFO notifies 8.25% interest rate on EPF deposits for financial year 2025-26. Centre issues notice to Meta over new username feature on WhatsApp in India, seeks detailed explanation in 3 days. Delhi government notifies permanent winter pollution master plan to curb seasonal air pollution in the national capital. Belgium stuns Senegal 3-2 in extra time thriller at FIFA World Cup. And in men's cricket, first T20 international between India and England abandoned due to rain. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்களே, நாம இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில வன மகோத்சவ வாரத்தை பத்தியும் காடு வளர்ப்பு மற்றும் மரங்களின் சிறப்பு அம்சங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நியூஸுக்கு முன்னாடி, மரங்களோட சிறப்பம்சங்கள் மழைக்கு ஆதாரமாகவும் இயற்கைக்கு அரணாகவும் மண்ணுக்கு பாதுகாப்பாகவும் நிழல் மற்றும் தட்பவெட்ப நிலையை உறுதிப்படுத்தும் ஒரு குணமாகவும் மருத்துவ குணத்திலையும் சிறந்து விளங்கின மரத்தின் நன்மைகளோட தொடர்ந்து பேசலாம் காடுகளின் வளர்ப்பை பற்றி. July 1 to July 7 ஜூலை 7 வரை வன மகோத்சவ வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் காடு வளர்ப்பு எவ்வளோ அவசியம் என்பதை பற்றி பார்க்கலாங்களா? காடு வளர்ப்பு என்பது காலியாக உள்ள நிலங்களில் மரங்களை நட்டு புதிய காடுகளை உருவாக்குதல் மட்டும் இல்லாமல் அழிந்த காடுகளை மீண்டும் வளர்த்தெடுத்தல் தான் ஆகும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கியமான பணின்னே சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, ஒரு காட்டு தீயால் ஒரு வனம் அழியுதுன்னா அதை மீட்டெடுப்பது ஒவ்வொரு தனி மனிதனோட கடமையாகும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு வன மகோத்சவ வாரத்தை பற்றியும் காடு வளர்ப்பை பற்றியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன் அலைவரிசையோடு. ராவணன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் கீர்த்தி சகத் குரலில் பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே.

நேர்கள் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேர்களே, இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் காடுகளோட வளர்ப்பு பற்றியும் வன மகோத்சவ வாரத்தை பற்றியும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். காடுகள் மழை சுழற்சியில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. காடுகள் மழை சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. மரங்களின் இலைகளிலிருந்து வெளியேறும் நீராவி மேகங்கள் உருவாக உதவுது. அதனால் சீரான மழைப்பொழிவு நமக்கு கிடைக்குது. மேலும் மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து கொள்வதால் மண் அரிப்பும் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களை குறைக்குது. அப்புறம் காடுகள் ஆயிரக்கணக்கான தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் ஆகியவற்றின் வாழ்விடமாக இருக்குது. பல அரிய மருத்துவ மூலிகைகளும் பொருளாதார முக்கிய வாய்ந்த மர வகைகளும் காடுகளில் தான் காணப்படுது. கண்டிப்பாக இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மரங்களையும் காடுகளையும் நாம் கண்டிப்பாக பாதுகாக்கணும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே.

0: புடி, நான் வரேன். கோ, செத்த நெல்லு, நான் போறேன்.
1: திரும்பி வர போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க.

நேரம் 8:43 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வன மகோத்சவ வாரத்தை பற்றியும் காடு வளர்ப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். காடு வளர்ப்பை பற்றி பேசாச்சு இல்லையா. காடுகளை அழிப்பதால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும், காடுகளை அழிப்பதால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னா காலநிலையில் மாற்றம் ஏற்படும். அதாவது காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துது. காடுகள் அழிக்கப்படுவதால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை அதிகரித்து புவி வெப்பமடைதாகவும் காலநிலை மாற்றமும் தீவிரமடையும். ஆனால் அதிகரித்து வரும் மரம் வெட்டுதல், நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல் மற்றும் காட்டுத்தீ போன்ற காரணங்களால் காடுகளின் பரப்பளவு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதன் விளைவாக காலநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம், உயிரின அழிவு போன்ற பல சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாகுது. இவ்வளவு பிரச்சனைகள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக நம்ம இடம் கொடுக்கணுமா? கொடுக்கவே கூடாது. காடுகளை வளர்ப்போம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் பேராண்மை திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு காடுகளே நாட்டின் வளம். உங்களை கருத்துக்களை பகிரலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 50க்கு புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நேரம் 8:50 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில வன மகோத்சவ வாரத்தை பத்தியும், காடு வளர்ப்பும் மரங்களின் நன்மைகளும், இப்போ காடு அழிவதால ஏற்படும் விளைவுகளை பார்த்துட்டு இருக்கோம். காடு அழிப்பதால விளைவில் முக்கியமான ஒரு விளைவு என்னென்னா, உயிரின பன்மை பாதிக்கப்படுது. அதாவது ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் மற்றும் அரிய தாவரங்களும் காடுகளையே தான் நம்பி வாழுது. காடுகள் அழியும் போது அவற்றின் வாழ்விடங்கள் அழிந்து பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பை நோக்கி செல்லுது. காடுகள் அழிக்கும் பட்சத்தில் தான் காட்டு உள்ள இருக்க யானை வீட்டில் வந்து அட்டகாசம் பண்ணுது. எவ்வளவு நியூஸ் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடுகளும் அதிகரிக்குது. மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து கொள்வதால் மண் பாதுகாக்கப்படுது. மரங்கள் இல்லாத போது மழை நீர் வேகமாக ஓடி மண் அரிப்பும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வன மகோத்சவ வாரத்தை பற்றி காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. பாடல் கேட்கலாம் 96 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:56:33. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் வன மகோத்சவ வாரத்தை பற்றியும் காடு வளர்ப்பை பற்றியும் தாங்க பேசிகிட்ருக்கோம். காடுகளை நம்பி வாழும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது காடுகளை அழிப்பதால். மேலும் காற்றை தூய்மைப்படுத்தும் இயற்கை அமைப்பு பாதிக்கப்படுவதால் காற்று மாசுபாடு அதிகரித்து மனிதர்களோட உடல் நலத்திலும் பாதிப்புகள் ஏற்படுது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக காடு வளர்ப்பு என்பது வெறும் மரக்கன்றுகளை நடுவது மட்டும் கிடையாது, அவற்றை பராமரித்து வளர்த்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் ஆகும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரக்கன்றுகள் நடும் திட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு

உங்களோட பிறந்த நாளன்றோ உங்களோட திருமண நாளன்றோ இல்லைனா ஏதாவது ஒரு சிறப்பு நாளன்று ஒரே ஒரு மரக்கன்றியாச்சு நடுங்க. மரம் நடுவோம், இயற்கையை காப்போம், காடு வளர்ப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இந்த சிறிய முயற்சியே நாளைய தலைமுறைக்கு பசுமையான உலகத்தை உருவாக்கும். நன்றி மக்களே. மீண்டும் மற்றொரு பயனுள்ள தகவலுடன் நாளை காலை 8:02 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளவரசியில் இணைய மறவாதீர்கள். நேர்களே நன்றி, வணக்கம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுடராகம் ரூபகத்தாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனை.

நேரம் 9:32:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, தொடர்ந்து எவரூரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகு மோகனும் மிஸ்டர் சாப்பு தாளம்

ராகம் மோகனத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்டோம். நிறைவாக ஜெகஜனனி கணம் கிருஷ்ணய்யர் பாடல், ரதிபதி பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் யூ பி ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மேடலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா.
1: கீதா காமாடிலிருந்து தூக்கி போடுறாங்க.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:59.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காடுகளே நாட்டின் வளம். நிகழ்ச்சியில் உங்களோடு மீனாட்சி.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. டாக்டர் சோனிலால் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். டாக்டர் பட்டேல் சமூக நீதியின் முன்னோடி என்றும், தனது வாழ்நாள் முழுவதையும் பொது சேவை, சமூக நல்லிணக்கம் மற்றும் ஏழைகளின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தவர் என்றும் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் இராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2,295 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ராட்ரிக்ஸ் 7 நாட்கள் துக்கம் அனுசரித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பணியாளர் நியமனங்களுக்காக நடத்தப்படும் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வின் முதல் மற்றும் 2ஆம் தாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேர்விற்கான அட்டவணை மற்றும் நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் விரைவில் வெளியிடப்படும் என்று புதுச்சேரி தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று அட்லாண்டாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி காங்கோவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெக்சிகோவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் மெக்சிகோ அணி ஈக்வடாரை வீழ்த்தி 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று லண்டனில் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பெறும் அணி 5ஆம் தேதி நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேல் வரிசை. நேரம் 10:07. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், முகநூல் வழி நேர் விருப்பம். நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு கேட்டாலே இனிக்கும் போஸ்ட் கீழே உங்களோட விருப்ப பாடல் விரும்பி கேட்ட நபர்களை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வழங்க ரெடியாக இருக்கோம். அன்பார்ந்த நேர்களே, நேற்றைய நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்டு பெற்ற நேர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். ஆனால் அனைத்து நேர்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இன்று நேற்றைய நேர்களின் பாடல் விருப்பங்களுக்கு பதிலாக புதிய நேர்கள் கேட்ட பாடல் முதலில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்கள் தங்களின் புரிதலையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு நிலையத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறோம். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா நேர்களே? அந்த வகையில் முதல் பாடலாக கேட்டிருக்கிறவர் சரவணன் அழகுமணி, திண்டுக்கல் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து, ஜில்லா திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம். ஏவி பூஜா, டி இமான் மற்றும்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த விருப்ப பாடலாக கேட்டுக்கிறவர் கோவூர்லேருந்து சூரியமூர்த்தி அவர்களுக்காக வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா மற்றும் ராஜ் சீதாராம் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு உங்கள் விருப்ப பாடல்களோடு.

கீட்டாலி இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டுக்கிறவர் வேட்டவலம் குமார் அவர்களுக்காக படகோட்டி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்

நேரம் 10:17 25 ஆயிடுச்சிருக்கு. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலா. காட்டூர்லேருந்து சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதற்காக.

நேரம் 10:22. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டுக்கிறவர் கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. காலை வணக்கம் சார். பூ முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் அஞ்சலி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

ராணி புதுச்சேரி முதன்மை இளவரசியின் கேட்டாலி இனிக்கும். அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறவர் மேட்டுப்பாளையம் திருவாரூர் மாவட்டம் ஏ நாகராஜன். இவர்களுக்கு பிடித்த பாடலாக ஒலிக்கு வருவது பாண்டியன் படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 10:43, 7 நொடிகள் ஆயிற்றுக்கு. கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறவர் நெல்லை பாரதி அவர்களுக்காக புதிய முகம் திரைப்படத்திலிருந்து.

அடுத்த விருப்ப பாடலா கேட்டுக்க நேயர் கண் ஸ்ரீராமுலு செம்மனர் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேர்களை நேரமின்மை காரணமாக சில பேரோட விருப்ப பாடல்கள்லாம் அறிவிக்க முடியல. யார் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், பண்ணைபுரம் மணிகண்டன், ராமகிருஷ்ணன் குடும்ப கொண்டான்லேருந்து, சென்னை சிவராம் நாகராஜன், பிரேம்நாத் பிரேம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், நன்னிலம் நாராயணன், கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம், பொன்னியம்மன் வண்ணகணேசன், ஹிர்மானி வர்மா, அங்கோல் அனோக்கிலால் மற்றும் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சி சரஸ்வதி அவர்களுக்காக. கோட் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல். புதிய நேர்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளை குறித்து கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது நேர்களே.

0: சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று மர்ஸ் குழுமத்தின் சொத்து வியூக தலைவர் திரு அகமது ஹாசனுடன் நடைபெற்ற சந்திப்பில் இந்தியாவின் கடல்சார் துறையை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். இதுகுறித்த சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கப்பல் கட்டுமானம், பழுதுபார்ப்பு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடுகள் செய்வதன் மூலம் நாட்டின் கடல்சார் துறையை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய விமானப்படை துணைத் தலைவராக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான இவர் ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைவராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா இன்று அதிகாலை யாத்திரை செல்லும் முதல் குழுவினரை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த யாத்திரையில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் யாத்ரீகர்கள் ஜம்முவிற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரி தேர்வு ஆணையம் நடத்திய கீழ்நிலை எழுத்தர் பணியிடங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக நபர்களின் பட்டியல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும். இவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 15 நடைபெறும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:15.
6: நேயர் நேரம்.

நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில்

0: மலை, காடு, நிலம், நீர் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு ஒரு சிறந்த நாடாக இருக்கும். அதை ஆட்சி செய்யும் மன்னருக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது, ஏன்னா மக்களை வந்து நல்லபடி செழிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான். இது குறித்த உங்களுடைய தகவல்களை தெரிவிக்க 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். மீண்டும் தலைப்பை நினைவூட்டுகிறோம், காடுகளே நாட்டின் வலம் அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியிலிருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: என்ன தலைப்புங்கம்மா?
0: காடுகளே நாட்டின் வளம்.
1: காடுகள் தான் நாட்டின் வளம், உண்மைதான். காடுகள் இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் இல்லையா?
0: நிச்சயமா.
1: ஆமா, காடுகள் இல்லைன்னா நம்ம பிராணவாயு கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இது கரிமிள வாயு அதிகமாயிரும் காடுகள் இல்லைன்னா. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வாழ்றதுக்கான ஒரு வயதே இல்லாம போயிடும். அதுக்காக ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன், அதை

0: நினை மூட்டுகிறோம். காடுகளே நாட்டின் வலம் அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்,
1: என்ன தலைப்புங்கம்மா?
0: காடுகளே நாட்டின் வலம்.
1: காடுகள் தான் நாட்டின் வளம், உண்மைதான். காடுகள் இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் இல்லையா?
0: நிச்சயமா.
1: ஆமா, காடுகள் இல்லைன்னா நம்ம பிராணவாயு கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இது கரிமில வாயுவும் அதிகமாயிரும் காடுகள் இல்லைன்னா. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வாழ்றதுக்கான ஒரு வயதே இல்லாம போயிடும். அதுக்காக ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன், அதை பாடலாமா?
0: பாடுங்க.
1: காடு மறைஞ்சிடுச்சு, அங்கு வீடுகள் அதிகம் ஆயிருச்சு, ஏரி வறண்டுடுச்சு, மழை பொழிவும் இங்கு குறைஞ்சிடுச்சு. காடு மறைஞ்சிருச்சு, அங்கு வீடுகள் அதிகம் ஆயிருச்சு, வாகன புகையால் வானோ சா விளைஞ்சு வரும் தானியமே. 5G இணைய தேவை, இப்போ கொடி கட்டி பறக்குது பாரு, இதனால் பறவை இனங்கள் பழி தவறி போகுது ஊரு. மூளை சுழன்று மயக்கம் வருது, பள்ளியர்கள் வாழ்க்கை இங்கு கேள்விக்குறியாச்சு, இப்படியே போனா நமக்கு கெட்டுவிடும் மூச்சு. இணைய தள வளர்ச்சி குறைப்போம், இயற்கைகளை காத்திடணும் நல்லபடி, இல்லை என்றால் நன்மை எல்லாம் தள்ளுபடி. காடு மறைஞ்சிடுச்சு, அங்கு வீடுகள் அதிகம் ஆயிடுச்சு, ஏரி வறண்டிடுச்சு, மழை பொழிவும் இங்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு.
0: ஓகே ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா பாடல் மூலமாவே கருத்தை சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நல்லா சொன்னீங்க.
1: காடுகளை பூரா வளர்க்கறதுக்கு நம்ம உதவி செய்யணும். காடுகளை போய் போகும்போது அந்த பாடல் பேப்பரெல்லாம் உபயோகப்படுத்துறத தவிர்க்கணும். விலங்கினங்களுக்கு விதம் கொடுக்கணும். நம்ம வீட்டிலையுமே ஒவ்வொருத்தருமே ரெண்டு மரம் வளர்த்தா காடுகளா ஊர்கள் ஊருக்குள்ளேயும் காடுகளா மாறுபடும். என்னோட கருத்து. நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
2: காடுகள் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் மேம். காடுகளை நம்ம ஒவ்வொருத்தருமே முயன்று அதை அழிக்காம பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்புணர்வு மேம். இப்ப அன்றைய காலகட்டத்தில பாத்தீங்கன்னா, மரங்கள் அதிகம் நடுவாங்க, மரங்களை விட மாட்டாங்க, காடுகளை ஆக்கிரமிக்க மாட்டாங்க, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலதான் வாழுவாங்க. ஆனா இப்ப இண்டஸ்ட்ரி கட்டுறேன், ஃபேக்டரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை அழிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அதிகம் பார்த்துட்டு வரோம். அதனாலயே பாத்தீங்கன்னா, நிறைய காடுகள் அழிந்து அந்த நந்தவனமா இருக்கக்கூடிய இடங்களே பொட்டல் காடாகவே போயிடுச்சுமே. அதனாலதான் அது ஒரு முக்கிய நகரமயமாக்குற அப்படிங்கிற காரணத்தினால்தான் காடுகள் அழிக்கப்படுது. அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் மேம்.
0: ரெண்டாவது, பின் விளைவுகளை வந்து நம்ம யோசிக்காமலே செய்யும் செயல்பாடுகள் நமக்கே அது பின்னாடி எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும்ன்றது அறியறது இல்ல.
2: நூத்துக்கு நூறு உண்மைதான். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மரக்கன்றுகள் நடணும் மேம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நஞ்சை மரம், பூஞ்சை மரம், முருங்கை மரம், வேப்ப மரம், புளிய மரம், அரச மரம், ஆல மரம், இதெல்லாம் எவ்வளவு நல்ல மரம். இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னா, கருவியில மரங்களை நீங்க அப்புறப்படுத்துங்க, அது வேண்டாம், அது வந்து நிலத்துக்கு கெடுதல் தான் தரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மேம். அதனால காடுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, மனிதர்கள் அதிக அளவிலான மரங்கள் அப்படிங்கறத நடணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி அப்படிங்கறதெல்லாம் தரிசு நிலங்கள்ல அமைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி காடுகள்னால என்ன பயன், ரெண்டு பயன்கள் மேஜரா இருக்கு மேம். ஒண்ணு, பல உயிரினங்கள் இருப்பிடமாக இருக்கு. இப்ப வந்து நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, முக்கியமா அது நம்ம இடத்துக்கு வரதே காரணம் காடுகளை நம்ம ஆக்கிரமிச்சு மரங்களை வெட்டுறதுதான்.
0: அதனோட இருப்பிடத்தை நோக்கி நாம போயிட்டதால அது நம்மளோட இருப்பிடத்தை நோக்கி வருது.
2: காடுகள் வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அங்க அந்த எக்கோசிஸ்டம் ப்ராப்பரா ஆகி மழை வருவதற்கு ஒரு பெரிய காரணமாகவும் இந்த காடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுது மேம். அப்போ காடுகளை நம்ம அழிக்காம இருந்தோம் அப்படின்னா சுழற்சி முறையில எக்கலாஜிக்கல்

0: பேலன்ஸ் அப்படிங்கறதும் இருக்கும். புவி வெப்பமய மயமாதல் அது தடுக்கும். மழை அப்படிங்கறது அதிகம் பெய்யும். பல பல உயிரினங்கள் அழியாம அந்த சைக்கிள் அப்படிங்கறது ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு. எனவே நம்ம மரங்கள் அப்படிங்கறத நடணும், காடுகளை அழிக்காம இருக்கணும். காடுகள் தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். மேம் நிறைவா ஒரே ஒரு விஷயம், இப்ப நிறைய நாடுகள் வந்து காடுகள் அழியறத பாக்குறோம் மேம். அது வந்து செயற்கையாக அழிக்கிறத விட இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அந்த காடுகள் வந்து இந்த என்ன சொல்றது காட்டுத்தீ, இப்ப அமேசான் காடுகள்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சு பல காடுகளே அழிஞ்சு போச்சு. அப்போ புவி வெப்பமயமாதலும் காட்டுத்தீக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதே மாதிரி மனிதர்கள் ஏதோ ஒரு சின்ன இடத்துல நான் போய் காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ட்டு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிழையினாலையும் இந்த காடுகள் அப்படிங்கறது
1: ஒரு வாரம் வந்து நம்ம இந்த வன மகோத்சவ விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வார காலம் இந்த மரக்கன்று நடும் விழா வந்து ஒரு பெரும் விழா தான், ஒரு திருவிழாவா தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து வலியுறுத்துது. அதாவது பூமியை வந்து பசுமையாக ஆக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தீம் தான் இது. அதை வலியுறுத்தியே பல மரக்கன்றுகள் நடும் விழாவை இன்னைக்கு அரசு சார்ந்த விடயங்கள், அரசு சாரா அலுவலகங்கள், அரசு சாரா தனியார் தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்னு பல இடங்கள்லையும் இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றத வலியுறுத்துது. ஏன்னா வந்து இன்னைக்கு புவி வெப்பமய மாதலால் நம்ம வந்து தகிச்சிட்ருக்கோம் தவிச்சிட்ருக்கோம் அப்படின்றத தான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்தும் நாம் இன்னும் நம்ம வேறு விதமான தீங்கு ஏற்படாத அளவுக்கு மரக்கன்றுகளை நட்டு நம்மளை பாதுகாக்க காத்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைய விஷயத்தில் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: பிரியமான கோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: மா கலையரசு
1: சொல்லுங்க சார்.
2: காடுகள் இயற்கை தந்த சீதனம். எங்க பகுதி விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்ற நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல காடுகள், மலைகள், மலையும் மலை சார்ந்த பகுதி, காடுகள் சார்ந்த பகுதியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு 10 வயசு 20 வயசு அப்படி சிறுவனா இருக்கிற காலங்கள்ல எங்க மலைகளில் இருக்கிற காடுகளுக்கு அந்த அந்த எல்லையை தாண்டி உள்ள போற சொன்னா அவ்வளவு மரங்கள் அடர்ந்து இருக்கும், விலங்குகளும் ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: சரி,
2: அப்படி இருந்த அந்த காடு இப்ப பொட்டல் வெளியா மெல்ல மெல்ல சிதஞ்சு போயிட்டு இருக்கு. எங்க தந்தை பிறந்த ஊர், எங்க பெரிய தந்தை பாட்டனார் பிறந்த ஊர் சொன்னீங்கன்னா பேட்டவளத்து பக்கத்துல இருக்கிற ஊர், அப்படியே அந்த ஊரை ஒட்டுற மாதிரி இருக்க அந்த மலை அப்படியே பக்கத்திலே அருகாமலே இருக்கு. அந்த மலை வந்து எங்க தாத்தா காலம், எங்க பெரியப்பா காலம், அப்பா காலம் அப்படின்னு சொல்ற காலகட்டங்கள்ல அவ்வளவு மரங்கள் இருக்குமா. அந்த இடத்துக்கு நான் போய் பாக்குற போது வெறும் மலைகள்ல மட்டும்தான் பார்க்க முடியுது, மரங்கள் சுத்தமா இல்லைங்கிற மாதிரி இருக்கு.
1: நிறைய
2: மலைகள் இருக்கு, நிறைய காடுகள் இருக்கு, ஆனா மரங்களுடைய அணிவகுப்பு குறைவா இருக்கு. இந்த மாதிரி காடுகள் வந்து சிதைஞ்சு போறதுனால தண்ணீர் பஞ்சங்கிறது ரொம்ப அதிகமாக்குது. இது எங்க பாட்டி காலம், அதுக்கு முன்னோர் காலம், எங்க அம்மா காலம் சொல்ற நேரங்கள மூன்று போக நெல் நடுவாங்க, நல்ல கிணத்துல இருந்து தண்ணி வசதி கிடைக்கும், அந்த ஏரியில தண்ணி வசதி இருக்கும், குளங்கள்ல தண்ணி வசதி இருக்கும், விவசாயிகளும் ஒரு மின நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து வருஷத்துல ஒரு முறை மழைங்கிறதே இப்ப சந்தேகம் அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கு முதன்மை காரணம் நம்ம மரங்களை அழிச்சிட்டோம், நம்ம மரங்களை வளர்க்கறதுக்கான ஆர்வங்களை குறைச்சிட்டோம். இந்த மரக்கன்றுகளை நடுறது, அதை பராமரிக்குது, இது மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணா கண்டிப்பா மழை அந்த தண்ணீர் பஞ்சங்கிறது இல்லாம நமக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.
1: நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கும் அதை நம்ம கொண்டு செல்லலாம் அப்படின்றதுதான்.
2: ஆமா, சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா காடுகள் தீப்பற்றி எறிகிற செய்தியை நம்ம பாக்குறோம், அதை அழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதையும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சூழ்நிலை வர நேரங்களை எதிர்பாராம கூட சில காடுகள் சிதைஞ்சு போயிடுறதையும் நம்ம பாக்குறோம். அதனால நமக்கு ஓய்வு கிடைக்கிற நேரங்கள்ல மரக்கன்றுகளை வாங்கி வர்றதும் அந்த மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறதும் நம்ம தண்ணீர் வளத்தை, நீர் வளத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அது மாதிரி பண்ற நேரங்கள் வயல்வெளிகள்ல சொந்த இடங்கள்ல

0: மரக்கட்டுகளை நட்டு அது மாதிரி பண்ணலாம். வீடுகளில் தோட்டங்களில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து அது மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணுற நேரங்களில் இயற்கைக்கும் பாதுகாப்பாக இருக்கும், சுகாதாரமும் நல்லா இருக்கும், நல்ல காற்றோட்டமும் இருக்கும், தண்ணி பஞ்சம் இல்லாமலும் இருக்கும்.
1: ஓகே, எல்லாமே நமக்கு நன்மையா அமையும்.
0: தண்ணி பஞ்சத்தில் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நாம இருக்கிறோம்.
1: நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி.
0: ஏற்றும் கருக்குதடி மின்னல் பெடுக்குதடி சொல்லி கூட பாடல் இருக்கு தண்ணீர் தண்ணீர் படத்துல. அநேக மழைங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இங்க நாங்க ஏமாற்றதுல ஒரு நாளுங்க சந்திச்சுட்டு இருக்கோம். கடுமையான மழை வெள்ளம் அது மாதிரி ஒரு நிலைமை வரணும், நிறைய தண்ணீர் பஞ்சங்கள் எங்களுக்கு தீரணும் சொன்ன இந்த மரக்கன்றுகள் நடுறது மட்டும்தான் தீர்வு. அதை பராமரிக்கிறது ஒரு தீர்வு, அழிக்காம இருக்கிறது ஒரு தீர்வு.
1: நன்றி நன்றி.
0: மாற்றங்களை கொண்டு வருமா இந்த சமுதாயங்கிறது இந்த வானொலி மூலமா எதிர்பார்ப்போம்.
1: நிச்சயம் வரும். நன்றி. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் காடுகளே நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு காடு எந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்றது தான். அதாவது தனி மரம் தோப்பாகாது அப்படின்வாங்க இல்லையா, ஒரு மரக்கன்று நடுறது 1000 புன்னகைகளுக்கு சமம் அப்படின்றது தான். இன்றைய இந்த ஆண்டான வனமகோத்சவோட கருப்பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பசுமையான முன்னெடுப்புகள், அதாவது பசுமையை நம்ம வந்து போர்த்தணும் அப்படின்றது தான், பூமியை வந்து நம்ம வந்து வளப்படுத்தணும் அப்படின்றது தான் இன்றைய கருப்பொருளாக இருக்குது. நமக்கு இந்த ஆண்டின் கருப்பொருளாக இருக்குது. ஸோ பசுமை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, இருக்கிற காடுகளை பராமரிக்கிறதுக்கும் நம்ம வந்து முன்னெடுப்புகள் செய்யணும். அதை அழிச்சிடாமல் பாதுகாக்கணும். அதாவது அரிய வகை மரங்கள்லாம் இருக்குது, அரிய வகை செடி கொடிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அழிஞ்சிடாமல் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் அது எந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு வருது அப்படின்றது நம்ம யோசிக்கிறோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். 0413227524027525 என்ற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:20. நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம காடுகளே நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான, இந்த வாரம் முழுக்க ஒரு முக்கியமான வாரம், அதாவது வன மகோத்சவ வாரம், மரக்கன்றுகள் நடும் விழாவாக இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த வாரம் முழுக்க July 1st to 7th வரைக்கும். இது வந்து 1950 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இது. ஸோ இது ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வந்து இதை கடைபிடிச்சிட்ருக்கோம், ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். ஏதோ அந்த வாரத்தோடு முடிகிற ஒரு நிகழ்வாக நம்ம இதை பார்க்காம இதை நம்ம ஒவ்வொரு தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கணும். அதாவது இந்த காடுகள் ஏன் நம்மளோட நாட்டின் வளம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அனைத்து உயிர்களும், அதாவது பல்லுயிர்களும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து காடுகள் மரங்கள் தான் வந்து. ஏன்னா அதுக்கிட்டேருந்து தான் நம்ம வந்து நம்ம பிராணவாயுவை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வாழ்வதற்கு தகுதியான எல்லா விடயங்களுமே இந்த மரங்கள் மூலம் தான் நமக்கு கிடைக்கிது. அப்படின்னும் போது ஒரு மரம் நடுவது, இரு மரம் நடுவதுன்ட்டு பல மரங்கள் சேர்ந்து நடும்போது அது ஒரு காடுகளாக மாறுது. ஸோ இந்த காடுகள் வந்து எவ்வளோ நம்ம நாட்டுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு சிறு விடயத்திலலாம் நம்ம இதை வளையத்துக்குள்ளலாம் நம்ம சுருக்கிடவே முடியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சுழல் மாதிரி தான் இது, சுழற்சி முறையில் தான் இருக்குது இது. இப்போ காடுகள் இருக்குது, மரங்கள் இருக்குது அப்படின்னா பறவைகள் இருக்குது, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அதில் வந்து இருக்குது. அதனுடைய எச்சங்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் பலவிதமான மரங்கள் வந்து வளர்ப்பதற்கு இது ஒரு ஏதுவாகுது. பசுமை சூழல் வந்து இருக்குது நமக்கு, எக்காலஜி ப்ரோக்ராம் அது வந்து நமக்கு வந்து கரெக்டாக சரியான முறையில் வந்து சமன்படுத்தப்படுது அப்படின்றது தான். இப்போ நிலம், நீர் இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. அப்படின்னும் போது காடு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானதாக இருக்குது. மரங்கள் இருக்கிறதால மழைப்பொழிவு ஏற்படுது, மழைப்பொழிவு ஏற்படுறதால நமக்கு உயிர்கள் வாழ்வதற்கான நீர் ஆதாரம் பெருகுது, நிலத்தடி நீர் பெருகுது அப்படின்றதுக்காக தான். அடுத்தது மண்ணரிப்பு தடுக்கப்படுது அப்படின்றது தான். மரங்கள் நட்டு வைக்கும்போது காடுகளில் ஏற்படக்கூடிய அந்த மண் அரிப்பானது தடுக்கப்படுது, அது ஒரு கரெக்டான ஒரு பிடிப்போடு இருக்குது அப்படின்றது தான். அப்போது எந்த அளவுக்கு நமக்கு மரங்கள் நடணும் அப்படின்றத யோசிக்கணும். ஈஸியாக எளிமையாக நம்ம வந்து நகர்ப்புறங்கள் வந்து நவீனமயமாக்குதல் அப்படின்ற பேரில் ஏற்கனவே வந்து நேயர் சொன்னார், அது வந்து தொழிற்சாலைகள் மூலம்லாம் நம்ம வந்து அதை பெருக்கிறோம், அதற்காகவே வந்து இந்த காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மரம் அழிக்கப்படும் போது எத்தனை கணக்கான உயிர்கள் அழிக்கப்படுதுன்றத நம்ம யோசிக்காமலே அழிச்சுடுறோம். ஈஸியாக எளிமையாக எந்திரத்தை கொண்டு அழித்து எடுத்துடுறோம். ஆனால் அதை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு காலம் யோசிக்கிறதே இல்லை. யோசனை இல்லாமலே இந்த மாதிரி விடயங்களை செஞ்சிட்ருக்கோமோ, அறியாமையால் நம்ம செய்கிறோமோ அப்படின்ற ஒரு பயம் அச்சம் நமக்குள்ளே ஏற்பட்டுட்டே இருக்குது. இதற்கப்புறமும் என்ன நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம்? இன்னும் காலகாலத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போவே வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து பெருக்கெடுத்து இருக்குது. தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் இல்லாமல் அங்கங்கே தவிப்புகள், எவ்வளோ தவிச்சிட்ருக்காங்க மக்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வெறும் செய்தியாக நம்ம பார்க்குறோம், ஒரு துணுக்காக அதை படிக்கிறோம். ஆனால் இது பின் விளைவுகள் என்ன, நமக்கும் அந்த சூழல் ஏற்படும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெப்பமயமாதல் அதிகமாகிருச்சு, அப்போ அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றத யோசிக்கவே நம்ம மறந்துட்டோமோ அப்படின்றத பற்றி தான் நமக்கு தோணுது. இப்போ பருவநிலை மாற்றத்தை வந்து எதிர்த்து போராடுறதையும், நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளுயிர் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கிறதையும் நோக்கமாக கொண்டது தான் இந்த ஒரு திருவிழா, அதாவது வன மகோத்சவ, அதாவது மரக்கன்று நடும் விழா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே உணர்ந்து இதை செய்யணும். இதை பெரு நிறுவனங்கள், அரசாங்கம் இதை வந்து முன்னெடுப்பு செய்து ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாட்டமாக அறிவித்தாலும் கூட அதை கடந்து போயிடும், இல்லை அதை மறந்து போயிடும் அப்படின்றத நிதர்சனமான ஒரு உண்மை தான். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெட்கு தலைகுனிய வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஈஸியாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை கூட இடம் வந்து பரவலாக வேணும், இட பற்றாக்குறைக்காக நம்ம வெட்டி எரிஞ்சிடுறோமே, அதை பற்றி கொஞ்ச நாச்சு நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னா நிச்சயம் அதற்காக நம்ம வெட்கு தலைகுனிய வேண்டிய இடத்துல தான் யாருமே இருக்கும். தலை நிமிர்ந்து என்று நடப்போம் அப்படின்னா இந்த சிந்தனை ஆற்றல் நமக்கு பெருகும் போது தான் இதனான தலை நிமிர்வு நமக்கு இருக்கும். அடுத்த தலைமுறையை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு விடயங்களை நம்ம செய்வோம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். காடுகளே நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0413 22 7524 0227 5250 நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில அடுத்த கருத்து கூற வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மீனாட்சி.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: கருத்து சொல்றமா?
0: சொல்லுங்க.
1: அதாவது தாயினுடைய சமையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த காடுகளின் பயன். இப்போ வீடு கூரை இல்லாத வீடு என்னன்னு சொல்லுவாங்க, முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு கூரை அவசியம்.
0: கண்டிப்பா
1: மலம் இருக்கு, மரம் இல்லை. அப்ப அந்த மரங்கள் எங்க போயிடுச்சு? இருக்கிற மரங்கள் எங்க போயிடுச்சு? வெட்டப்பட்டதாலதான். யாரால் எப்படி வெட்டப்பட்ட? அரசாங்கத்தினால வெட்டப்பட்டுதான். அது வேற, அவங்க வந்து ஒரு உபயோகத்துக்காக. மனிதர்களால், தனிப்பட்ட மனிதர்களால் வெட்டப்பட்ட அந்த மரங்கள் பல, அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம. இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் நடக்குது. அமேசான் காரில கூட நடக்குதுமா?
0: எல்லா இடங்களிலும்,
1: எல்லா இடம். அதாவது மாதம் முன்னாடி பொழிஞ்சதுன்னு ஒரு காலத்துல சொன்னோம்னா எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல மதுரை மாவட்டத்தை கூட சொல்லுவாங்க, மரங்கள் நிறைய. ஏன் விழுப்புரம் பகுதியே இருந்துங்க? அவ்வளவு தூரம் போகுது. பொதுவாகவே தமிழ்நாடு வந்து மரங்கள் நிறைந்த, அதுவும் மூலிகை மரங்கள் நிறைந்த மரங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதுவும் இந்த மூலிகை மரங்கள் ஏராளம். இப்ப எங்க போயிடுச்சு? எங்கேயும் போல. மனிதனால் வெட்டப்பட்ட அந்த மரங்கள் பல வீடுகள்ல, பல இடங்கள்ல பரவிப்பு கிடைக்குது. அப்ப யாரால இருந்து அதுவும் அழிஞ்சு போச்சு கிடையாது. இப்ப காடுகள்ல வந்து தீப்பத்தி எரியுது, அது வேற விஷயம். ஏன்னா அது வந்து தானா எரியது உண்டு, சிகரெட்டு பத்த வச்சு போடுறவங்களும் உண்டு, இரண்டு வகையும் உண்டுமா. ஆகையினால இப்ப ஏன் தாயினுடைய சமையல் வச்சு சொன்னா, இத பத்தி எப்படி பேசினாலும் எந்த முறையில பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இருந்ததுக்காக தான் அந்த தாயினுடைய சமையலை பத்தி சொன்னேன். இப்ப வந்து உதாரணங்கள் பல சொன்னாலும் நாம செய்ய வேண்டியது என்ன? இப்ப வந்து 20-30 மணல் விக்கிறது. ஏற்கனவே நம்ம காலத்துல 40-80 இருந்தது மாமீனாச்சு,
0: இப்ப சுருங்கிருச்சு.
1: நீ உங்களுக்கே தெரிய தின்னிங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதுமா? அப்போ 40-80 அவன் வந்து காரணமாக தான் வித்திருக்கான், காரணமாக தான் வாங்கியிருக்கான். ஏன்னா வீடும் கட்டலாம், எல்லாமே செய்யலாம் அதை வச்சிருக்காங்க தன்னுடைய லாபத்துக்காக. யாரு? மலை கோட்டை விற்கிறவங்க லாபத்துக்காக, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக. இப்படி இவங்களும் வந்து குறைந்த விலையில கிடைக்கிறதுன்னு வாங்கிடுறாங்க. அப்ப எங்க இந்த மரம் வளர்க்கு? வீடு கட்டுறதுக்கே இடம் குறுகிய இடமா இருக்கு. அப்ப செய்ய வேண்டிய கடமை நம்மளுடைய எல்லாம் கடமை.
0: ஏதாவது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு நம்ம என்ன ஒரு முழக்க தொடர்களை நம்ம முன் வச்சாலுமே அதை செயல்படுத்துற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான்.
1: நிச்சயமாம்மா. அதாவது இந்த கடல்ல கூட எங்க வீடு இருந்தது வந்து அதைய 45-80 கிடையாது. இப்ப கிடையாது, தாச்சி அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப என் புள்ள கூட இங்க வீடு வந்து நல்லா கலமாதான் கட்டி இருக்காங்க. இன்னும் வந்து அந்த தோட்டம் எல்லாம் மாமரம் இருக்கு, கொய்யாமரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்காக வச்சிருக்காரு என்னுடைய சார்? அவர் இல்ல, இப்ப நான் இருக்கேன். எதுக்காக அவர் வளர்த்துட்டு போனாரு? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்றதுக்காக அவர் வளர்த்துட்டு போனாரு.
0: கண்டிப்பா
1: இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்குதான்.
0: நன்றி உங்க கருத்துக்கு. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.

0: வணக்கம், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபா.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நம்ம காடுகள் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். காடுகள் இருந்தாதான் நமக்கான மழைப்பொழிவு வழக்கமான அந்த மழை கிடைக்கும். ஆனா இப்ப நகரமயமாக்குதல், அதாவது தொழிற்சாலை விரிவாக்கம், இப்படி விரிவாக்க விரிவாக்கத்தில் நம்ம காடுகள் அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் தவிர அதை உருவாக்குற வேலைகள் வந்து 20% தான் நடக்கும்.
0: ஏன்னா நமக்கு நேரமின்மை, அதாவது உருவாக்கி யாரோ வச்சதை, யாரோ உருவாக்கி வச்சதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம்,
1: பயன்படுத்திக்கிட்டு அதை நம்ம அணிவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சுதந்திர காற்று சுவாசிக்கிட்டு இருக்க மாதிரி காடுகளை வச்சவங்க மரங்களை நட்டவங்க வந்து அது நிலவில் ஒருபோதும் அமர்வதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி யாரோ வச்சுட்டு போனது நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது வந்து எதிர்கால சந்ததியினருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து ஆகல முடியும்.
0: நிச்சயமா சார்.
1: அதனோட ஆமா, அதோட பயன்கள் வந்து இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாது, நமக்கு இப்ப நல்லா தான் இருக்கும் நகரமயமாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு.
0: ஆமா, அத வந்து உணரணும்.
1: எல்நினோ தாக்கம் வருது. அதான்
0: இந்த எல்நினோன்றது. பெரிய தாக்கம், அச்சுறுத்தலை ஏற்படுத்துன்றது பயமாவே இருக்கு. அதை நினைச்சு பார்க்கும் கண்டிப்பா
1: அந்த மாதிரி தாக்கங்கள் சமாளிக்க முடியாது.
0: நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேரம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: எம் ராஜு, நொலம்பு.
0: சொல்லுங்க சார்.
2: நம்ம பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி காலத்துல ஏற்றம் பெற 20 அம்ச திட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. அப்ப வந்து காடு செழித்தால் நாடு செழிக்கும், ஒரு பெற்றால் ஒளிமயம், இரண்டு பெற்றால் இன்பமயம்னு. அப்பதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது நம்ம இந்தியா. ஏற்கனவே நிறைய பேத்துக்குன்னு இருந்தாங்க அத மாதிரி. அப்ப ஒரு 20 அம்ச திட்டத்துல நல்ல திட்டம் எல்லாம் வந்தது. அது போக காடு எங்க ஊர்ல வந்து ஒரு 1600 ஏக்கர் பரப்பளவுல சமவெளி காடு, கவர்மெண்ட் காடு இருக்கு. நான் ஏதாவது தேவையான பொருள் வேணும்னா போவேன். மயில் இருக்குது, மான் இருக்குது, நரியும் இருக்குது, பெரு நரியும் இருக்குது, ஓழ நரியும் இருக்குது. அதுல வந்து இப்ப வந்து சமீபத்துல காட்டு பன்னி வாசம் பண்ணுது நிறைய
0: காடுகள்ல.
2: ஆமா, இந்த பயிருங்களை வந்து நைட்லதான் அது வேட்டையாடுற மாதிரி இருக்குது. முயல்லாம் இருக்குது, அது கண்ணில் தென்படாது. முயலுக்கு எங்க ஊர்ல வேட்டைக்காரு இருக்கிறாங்க, முள்வேலி மாதிரி போட்டுடுவாங்க. ஒரு கொத்து உரையில முள்வேலி போடுவாங்க ஒரு காணி பரப்பளவுல. முயல் வந்து வலையில உழுந்தாலும் உழும தவிர அந்த வலைய தாண்டக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குதுதான் தாண்டாது.
0: ஸோ அந்த காடுகள் இருக்கிறதால அந்த உயிர்களும் அங்கே வந்து பெருகுது, வாழுது, வாழறதுக்கு ஒரு இடமா இருக்கு அப்படின்றீங்க.
2: ஆமா, முயல் சிலு புட்சல்லாம் வேட்டைக்காரு, அது மாதிரிலாம் அந்த முயலுக்கிட்ட ஒரு சக்திய அத ஆண்டவன் படைப்புல அப்படி படிச்சுட்டாங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற, முயலுக்கோ 3 வருஷம்தான் வயசு, ஆமைக்கு 300 வருஷம் ஆயுள் இருக்குது. அது தண்ணியில வாழும், இது காட்டுல வாழும். தண்ணி இதுக்கு பாக, அதுக்கு தண்ணி அது இருந்தாதான் அது வாழும். நிறைய இருக்குது காட்டுல தத்துவம். இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, தயல மரம் போட்டாங்க எல்லாத்தையும், அந்த செடி காடு அது எல்லாத்தையும். இப்ப அந்த ஜேஸ்பிங்க வந்துருக்கு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு தயலம் காடா மாறி இருக்கு.
0: ஏதோ ஒரு மரம் வளர்க்கிறாங்கல்ல, மரம் வளர்க்கறதால நமக்கு மழைப்பொழிவு இருக்கு அப்படின்றத நம்ம பரவாயில்ல.
2: அது 5 ஆண்டுக்கு ஒரு தரம் காடு கவர்மெண்ட்டுக்கு ஆதாயமா அதை வெட்டி எங்கெங்கே ஆலைங்களுக்கு ஏத்துறாங்க, கான்ட்ராக்ட் கொடுறாங்க, நிறைய அதிரடியா கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் போகுது.
0: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி.
2: நல்லது நல்லது.
0: நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க சொல்லுங்க.
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழஞ்சிநாதன்.
0: சொல்லுங்க சார்.
3: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, இப்ப இயற்கைக்கு தான் நிறைய பாத்தீங்கன்னா

0: எல்லாருமே பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய பாகுகள் சொல்றாங்க. அதாவது பாகுனா அந்த ஆகாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. என்ன காரணம்
1: கேட்டீங்கன்னா,
0: தன்னுடைய சூழ்நிலைக்கும் தன்னுடைய அதாவது தாமட்டும் சுதந்திரமா இருக்கணும், அவருக்கு நமக்கு இது தேவையில்லை, எல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க.
1: ஆமா,
0: அது கிராமமா இருந்தாலும் சரிதான், டவுனா இருந்தாலும் சரி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டவுன் மாதிரி ஆயிடுச்சு.
1: எல்லா இடங்களுமே மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கல்ல.
0: இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல வருவாங்க, என்ன காரணம்னா டவுன்ல இருக்கிறவங்க அந்த சம்மருக்கு கிராமத்துக்கு தான் வருவாங்க.
1: ஆமா,
0: என்ன காரணம் இங்க இயற்கை அதிகமாக இருக்கிறது, மண் வளம் சிறப்பாக இருக்கிறது, தண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா மூணு குளங்கள், எங்க ஊர் நடுவுல இருக்கு மூணு குளங்கள் இருக்கு. இன்னைக்கு மூணு குளமும் இன்னைக்கு வற்றி போயிருக்கு. என்ன காரணம், நம்மளுடைய பொருளாதாரம் ஆடம்பரமான வாழ்க்கைகள் வரும்போது நமக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய அனைத்து மரம் இல்ல செடி கொடி அனைத்துமே க்ளோஸ் பண்ணி போடுறோம். மரம் மட்டும் இல்லைங்கம்மா, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி போடுறோம். இப்போ அந்த காலத்துல வீடு கட்டினாங்கன்னா மண் சோறு தான், மண்ணாலே சோறு வச்சுக்கோங்க. எங்க வீடு வந்து பக்கத்து வீடு எங்க ஊர்ல 95% பாத்தீங்கன்னா மண்ணாலேதான் வீடு, மண் சோறு தான். என்ன காரணம், அந்த ஹீட்டு அந்த மண் பலம் எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ சொல்ற மாதிரி இருக்கணும், நேரம் சொன்ன மாதிரி மலையெல்லாம் உடச்சி அதை கண்ணம்னு அது ஒரு மண்ணு கிடைக்காதனால அது ஒரு மண்ணுன்னு கொண்டாந்து இன்னைக்கு வீடு கட்டுறது போறோம். எல்லாமே இயற்கைக்கு நம்ம பாதகம் செய்யறோம்னு நான் சொல்லுவேன்.
1: நிச்சயம் நிச்சயம், அதன் நீங்க மட்டும் இல்ல நான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தானே இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதனாலதான் நம்ம வந்து ஒரு 15 ஒரு சுனாமி அந்த காரணம். என்ன காரணம், நம்ம இயற்கைக்கு துரோகம் செய்ய செய்ய அது பாத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச
1: நாள்.
0: அப்புறம் என்ன பண்ணும், மரணடியா ஒரே அடி அடிச்சு எல்லாரையும் ஊரே ஒரு ஒரு ஊர்ல சில பாத்தீங்கன்னா சில நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளத்துல நாடே மொழி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கைக்கு நம்ம துரோகம் செய்ய செய்ய ஒரு காலத்தில் கண்டிப்பாக நீ எவ்வளவு காசு பணங்கள் என்ன வச்சிருந்தாலும் சரிதாமா, அடிச்சு தலைகிட அதுக்கு கோபம் வந்துன்னா நம்மள எல்லாருமே கடல்லையும் கொண்டு போயிடும் பூமியிலும் அழிச்சிடும்.
1: இயற்கை கற்றுக் கொடுக்கும் பாடத்தை விட வேற பெரும் பாடம் இருக்கவே முடியாது நமக்கு.
0: படிக்க வேண்டியதுமா, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க எத்தனை விஞ்ஞான வனம் படிக்கலாம், எத்தனை இது வந்து ஆராய்ச்சி வந்திருக்கலாம்.
1: ஆமா,
0: அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி சென்னையில சோழபுரமும் சரி தஞ்சை பெரிய கோயிலாம் கட்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை வாஸ்து இருந்தாலும் அந்த கோயில போய் முதல்ல இடிக்கணும், இதை மாத்தணும் சொல்ல சொல்லி பார்ப்போம். அதனால எக்காலத்திலும் அந்த விஞ்ஞானம் எத்தனை வந்தாலும் சரிதான், பழங்காலத்துல இருக்கிற மாதிரி அந்த மரமும் செடியும் மண் பலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்காலத்திலும் வராது என்பது என்னுடைய கருத்து. நம்மளோட பாட்டம் உப்பாட்டம் வைத்த மரத்தையோ கொடியோ செடியோ கோவிலோ மற்ற இயற்கைக்கு நம்ம என்னாலும் அழிந்து தரக்கூடாது என்பது குழந்தை நாயக கருத்து. வாய்ப்பு,
1: நன்றி நன்றி சார். நம்ம புதிதாக உருவாக்கல்னா கூட இருக்கிறத வந்து அழிக்காம இருக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்ற இடத்துக்காச்சும் நம்ம முன்னெடுக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து நிச்சயமா கடுமையாக்கப்படணும் அப்படின்றது தான். அதாவது இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நம்ம வந்து மீறக்கூடாது. இந்த குளங்கள் எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து அந்த குளங்கள் இல்லாம பண்றது, அங்கு அதுல வந்து வீடு கட்டுறது, இந்த மாதிரி விடயங்களை நம்ம முன்னோக்கி செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கு ஒரு கடினமான ஒரு சட்டங்களை கொண்டு வருவது மூலம் மட்டும்தான் இதை மட்டுப்படுத்த முடியும். ஓகே, நிகழ்ச்சியில் வரும் அடுத்து நீரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: இளமாங்கலம் ஈராமா முருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: காட்டை பத்தி சொல்லலாம்னா நீங்க எல்லாம் சொல்லிக்கினே இருக்கலாம் மேம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: ஓகே,
2: ஏற்கனவே அரசாங்க மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்க நம் இருவர் நமக்கு இருவர்னு. இப்போ வந்து நம் இருவர் நமக்கு ஒருவர் தான் ஆகிப்போச்சு. இப்போ வந்து மழை ஒரு மரத்தை வந்து வெட்டுறாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்த குழி பறிச்சு மரக்கன்றை வைக்கணும், அப்போதான் மழை வரும். இதை பத்தி திரைப்பட பாடலையும் நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு தளபதி படத்துல. மூங்கில் காடுகளே அப்படின்ட்டு ஒரு பாட்டு படமும் வந்திருக்கு.
1: சரி,
2: காட்டு வழி போற புள்ள கவலை பாட அந்த படமும் வந்திருக்கு. பாட்டு ஆனா படம் தான், படம் தெரியல, அது கருவேலம் காட்டுக்குள்ள
1: அப்படின்ட்டு இந்த படம் அந்த படம். சரி சொல்லுங்க. அதெல்லாம் வந்து காடுகள் பத்தின பாட்டு இல்ல, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிக்குது அவ்வளவுதான்.

0: டிக்குள்ள கட்டி வச்சேன் கூட்டுக்குள்ள அந்த பாட்டு வந்திருக்கு. அது பொற்காலம் படம். ஆனா காடுகளை பத்தி நிறைய பாட்டும் வந்திருக்கு. ஆனா நீங்களும் காட்டு அதான் மேம் எனக்கு தெரிஞ்சது மழை பெய்வோம், மழை வர இப்போ மரத்தை வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: ஓகே ஓகே, மழை அதாவது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு அழகா ஒரு வரியில சொன்னால நச்சுன்னு சொன்னீங்க. நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி
0: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி. காலை வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சியை நம்ம காட்டின் வளம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிக்கிறோம். காடுகளே வந்து நாட்டின் வளம் அப்படின்றது தான். அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு வார காலமாக நம்ம வந்து மரக்கன்று நடும் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம், வண்ண மகோற்சவா விழாவை. இதுக்கு என்ன காரணம், இப்போ வந்து இன்றைக்கி மரம் நடுவோம், ஆனால் இது ஒரு முக்கியமான நோக்கம் என்ன, நம்ம அந்த நோக்கத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, மரம் நடுவது முதல் படியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து அது 2 ஆண்டுகளில் அது உயிர் பிழைப்பதை நம்ம உறுதி செய்யறது தான் இந்த விழாவோட உண்மையான நோக்கமாக இருக்குது. மரக்கன்றுகளை நம்ம நட்டுட்டு வந்துடுறதோடு நம்மளோட கடமை முடிஞ்சிடறதா நம்ம நினைக்கக்கூடாது. இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கத்தை நான் சொல்ல வரேன். அந்த மரக்கன்றுகளுக்கு அப்பப்போ நீர் ஊற்றி அதை பராமரிச்சுட்டு 2 ஆண்டு காலமாக அதை வந்து பராமரிக்கணும். அது உயிர் பிழைச்சிருக்கா, அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத அதை நம்ம கண்காணிச்சுட்டே வரணும் அப்படின்றது தான் இந்த விழா கொண்டாடுறதோட நோக்கம். இதை எல்லாருமே சரிவர செய்கிறாங்களா அப்படின்றது தான். ஏதோ இன்றோடு விழா முடிஞ்சிடுது, இன்றைக்கி ஒரு கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு நாங்கள் மரக்கன்றுகள் நடந்துட்டோம், ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம், இதை ஒரு செய்தி ஆக்கிட்டோம் அப்படின்றது கடந்து இதை நம்ம பராமரிக்கிறதுக்கும் வழிவகை செய்யணும், அதற்கான ஏற்பாடுகளும் நம்ம செய்யணும், அதற்கான ஆட்களையும் வச்சு இதை கரெக்டாக கண்காணிக்கணும் அப்படின்றது இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கமாக இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் பேச வரும். அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி.
1: சொல்லுங்க சார்.
2: பறவை இனம் விலங்கு இனத்துக்கு முதல் காட்ட நன்றி சொல்றீங்க மேடம். அது எச்சில் மூலமாக நமக்கு காடுகள் வளர்றது காரணமா அது முக்கியமா அமைஞ்சிருக்குது மேடம்.
1: நிச்சயமா.
2: நானும் 1 ஆண்டுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகளை வைத்து ஒரு 6 மாதங்களுக்கு குறையாத தண்ணீர் ஊற்றி பேணி காட்டு வரேன். எங்க பகுதியில் அது ஒரு 10 மரத்துக்கு மேல நல்லா சிறப்பா இருக்கு மேடம்.
1: பாராட்டுக்கள் உங்களுக்கு. ஓகே.
2: பறவைனங்களா அதுல கூடு கட்டி அதனுடைய குஞ்சிகள்லாம் பொறிச்சு மகிழ்ச்சிக்குள்ள எங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
1: அதாவது மரங்கள் நட்டு அதுக்கு ஒரு புகலிடத்தை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விடயம் தானே இது.
2: ஒரு சிலர் என்னை வந்து ஒரு ஏளனமா சொல்லுவாங்க மேடம், ஒரு பழக்கண்ணு வச்சிருந்தா ஒரு மாம்பழம் பறிச்சு சாப்பிடலாம், ஒரு கொய்யா பழம் பறிச்சு சாப்பிடலாம்னுவாங்க. அதெல்லாம் நான் அந்த மாதிரி மரம்லாம் வைக்கல மேடம். பூங்கம் வேப்பம் இது போன்ற மரங்கள் தான் நான் வச்சுக்கிறேன் மேடம்.
1: குளிர் தரும் நிழங்கள். அதான் வேப்ப மரம்லாம் வந்து நமக்கு குளிர்ச்சி பொருந்தியது தானே, மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் தானே அது.
2: அதெல்லாம் அந்த எந்த பிரீதி பலன் இல்லாத வச்சு மேடம், எந்த ஒரு பைசா கூட நான் யாருகிட்டையும் அந்த பலனை எதிர்பார்க்கல மேடம். என்னுடைய சுய புத்திக்காக செஞ்சேன் மேடம் இதை.
1: ரொம்ப அற்புதமான ஒரு விடயத்தை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சி மூலம். நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி.
2: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி. காடுகளை நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0413-22752-40-22750 நம்பருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:47. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம காடுகளே நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஸோ காடுகள் வந்து நம்மளோட இதயம், நாட்டோட இதயம் அப்படின்னு சொல்லலாம். பெரும் காடுகள்லாம் அன்றைக்கி இருந்த இடங்கள் வந்து இன்றைக்கி தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். வந்து நீர்நிலைகளும் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தொடர்ச்சியான ஒரு விடயங்கள் தான் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் இயற்கை சூழல். இந்த இயற்கை அரணாக இருக்கிறது காடுகள் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்போ காடுகள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இயற்கை தானாக உருவாக்கி கொடுத்த ஒரு கொடை தான் இந்த காடுகள். ஆனாலும் அந்த கொடையை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்துகிறோம். அதனோட அருமை தெரியாமல், பின்னாடி ஏற்படக்கூடிய விளைவுகள் அறியாமலே, நம்ம அறியாமையால் இதை வந்து நம்ம அழித்தொழிக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் நமக்கு அதிகமாகுது. ஸோ ஒரு மரம் வளர்க்கறதால என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றது, உயிர்கள் வந்து தழைக்கிறதுக்கு இது பெரும் அரணாக இருக்குது அப்படின்றது, மரங்களோட வேர்கள் நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது மண்ணரிப்பை வந்து தடுக்குது, வெள்ளப்பெருக்கு எடுக்கும்போது அதை வந்து கட்டுப்படுத்துது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எண்ணற்ற தாவரங்கள், எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு புகலிடமாக இருக்கிறது இந்த காடுகள் தான் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இதனால் தான் வந்து சூழ்நிலை சமநிலையை வந்து நம்ம சூழல் சமநிலையை இது வந்து எட்டுது. அப்போது ஒரு காடுகளை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கு வாழக்கூடிய உயிரினங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ அது நாடுகளை நோக்கி வர ஆரம்பிக்கும். மனிதர்கள் வாழும் பகுதி, விலங்குகள் வாழும் பகுதின்னு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த விடயங்களில் இன்னைக்கு மனிதர்கள் வாழும் பகுதியை நோக்கி அது வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காடுகளை அழித்து அந்த விலங்குகள் வாழும் பகுதிக்கு நாம் இடம் பெயர்ந்தது ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி அறியாமையால் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறிஞ்சு, கொஞ்சம் நாச்சு நமக்கு ஒரு ஆறறிவு இருக்குது, சிந்தனை ஆற்றல் இருக்குது அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொரு மனிதர்களும் செயல்படணும். இதுக்கு கட்டமைக்கக்கூடிய அரசாங்கம் எந்த விதமான ஒரு எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் சரியான முறையில் ஒரு கட்டுமானத்தை வந்து உருவாக்கணும், கண்டிப்பான ஒரு திட்டங்களை தீட்டணும் அப்படின்றது தான் நம்ம முன்னெடுக்கக்கூடிய விடயமாக நம்ம பார்க்கப்படுது. ஸோ ஒரு நீர் ஆதாரங்கள் பெருகுவதற்கு காடுகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றது தான். நிச்சயமாக நமக்கு ஒரு பெரும் அரண் இந்த நாட்டிற்கு அப்படின்னா இந்த பசுமை காடுகள் தான். ஒவ்வொரு முறமும் மரக்கன்றுகளை நம்ம நடும்போது, இன்றைக்கி பல விழாக்கள்லாம் வந்து மரக்கன்றுகளை கொடுக்கறத நம்ம வந்து வரவேற்கத்தகுந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த மரக்கன்றுகளை வாங்கிட்டு போய் சில

0: வீடுகளில் அப்படியே அதை வாங்கிட்டு போய் அந்த பாலித்தீன் பையோட வச்சிடுறோம். அதை எடுத்து நம்ம எடுத்து நடணும் அப்படின்ற எண்ணம் கூட வரதில்லை. ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு முண்டி மூதி நம்ம வந்து ஒரு பையை தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த வந்த உடனே அந்த செடியை நடணும், அந்த மரக்கன்றை நடணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது ஐயோ அந்த செடி காஞ்சி போச்சே அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த செயல்களை துரிதமாக செயல்படுத்தக்கூடிய எண்ணத்துக்கு நம்ம இல்லை அப்படின்றதையும் நம்ம உணரணும். அதை உயிர் அது ஒரு உயிரை தழைக்கிறதுக்கு அது ஏங்குது, என்னை தழை வைங்க, என்னை வந்து நட்டு வைங்க, நான் உங்களுக்கு பயன் தருவேன் அப்படின்னு அது கெஞ்சி கேட்கக்கூடிய இடத்துல இருக்குதுன்றதை நம்ம உணர்ந்து அது ஒரு சிறு குழந்தை கேட்பது போல நம்ம ஏன் உணரக்கூடாது, ஒரு தாயுள்ளத்தோடு ஏன் நம்ம அதை பராமரிக்கக்கூடாது அப்படின்றது தான். இந்த இடங்கள் மரக்கன்றுகளை நடுவதை வந்து நாம் தாயுள்ளத்தோடு அணுகணும் அப்படின்றது தான். அப்போ தான் உணர்வு பூர்வமான ஒரு விடயத்தை நம்மளால் உணர முடியும். அந்த மரக்கன்றுன்றது ஒரு குழந்தையாகவும் நாம் ஒரு பெரும் தாயாகவும் அந்த குழந்தையை எப்படி நம்ம பராமரிப்போமோ அந்த மரக்கன்றுகளை தாயுள்ளத்தோடு பராமரித்து அதை வளர்த்து அதுக்கு நீரூற்றி அதை பராமரித்தோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலையே நம்ம பாதுகாத்து கட்டி அணைக்கலாம் அப்படின்றது தான். பாடல் தொடர்ந்து கேட்டு பேசுவோம்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

நேரம் 11:55 40 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம காடுகளே நாட்டின் வளம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசுகின்றோம். காடுகள் வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது நம்மளோட பூமியோட தட்பவெப்ப நிலையை வந்து நம்ம சரியான முறையில் பேணி காக்கிறது அப்படின்றது தான். ஸோ காடுகள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விடயங்களாக இருக்குது. மரம் வந்து வளர்க்கறத நம்ம கட்டாயமாக்கணும். நிச்சயம் அது பல சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வரணும். மரங்கள் வெட்டும் போதே ஒரு முறையான ஒரு பராமரிப்பு நிச்சயம் இருக்கணும். மரங்களை வெட்டும் போதே அதுக்கான வரம்பு மீறாமல் தேவையற்ற மரங்கள், இதுக்கு பயன் இல்லாத இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய மரங்களெல்லாம் நம்ம போக்கிட்டு அதற்கு பதில் நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய மரங்களை நம்ம வந்து வளர்க்கறதுக்கு முன்னெடுப்பு நம்ம செய்யணும். காட்டுத்தீ அப்படின்றது இயற்கையிலேயே பரவக்கூடிய ஒரு விடயம். ஸோ அந்த காட்டுத்தீயால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு நவீன கண்காணிப்பு முறைகளை நம்ம கையாளலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொண்டு அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் கவனத்தை நம்ம செலுத்தலாம். சட்டங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடுமையாக்கணும். மரங்களை சட்ட விரோதமாக வெட்டுதலை வந்து தடை செய்யணும். அதே மாதிரி அதுக்கு புகலிடமாக, விலங்குகளுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடுறதும் வந்து தடை செய்யப்படணும். இது வன பாதுகாப்பு சட்டங்கள்லாம் இதுக்கு இருக்குது. அதை கொண்டு அதை தீவிரமாக செயல்படுத்தணும் அப்படின்றத விழிப்புணர்வை வந்து எல்லார்கிட்டையும் ஏற்படுத்திட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் அங்கங்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை அரசாங்க நிறுவனங்கள்லாம் இதை முன்னெடுப்பு செய்தாலும் அதை இன்னும் தீவிரப்படுத்தி மக்கள்கிட்ட விரைவில் போய் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஏதோ ஒரு நிகழ்வை வந்து அந்த குறுகிய அலுவலகத்துக்குள்ளேயே கொண்டாடாமல் அந்த மக்கள் இருக்கும் பெரும் பகுதிக்கு கொண்டு சென்று அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இந்த விழா கொண்டாடுறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.

நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு, சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கோபால் சார், கோபால் சார்.
1: சந்துரு குரல் மாதிரி இருக்கு. வாப்பா சந்துரு, வாப்பா.
0: வாங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா, என்ன விஷயம்?
0: ஒன்னும் இல்லை சார், கிராமப்புறத்துல படித்த இளைஞர்களுக்கு உயர்கல்வி என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
1: ஏப்பா, ஏற்கனவே தான் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்கள் இது குறித்தெல்லாம் நம்ம வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போய் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ஒளிப்பதிவு பண்ணிட்டு வந்தோம். இப்போ வேற என்ன வேணும்?
0: கிராமப்புற இளைஞர்களுக்காக உயர்கல்வி நிறுவனங்கள்ல என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி தான் சார்.
1: சந்துரு, இதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். நாம திரும்ப அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையம் இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அங்கே போவோம்ப்பா. டாக்டர் பி பாலமுருகன் இருக்காருல்ல, இயக்குனர், அவரு நம்ம எப்ப போனாலும் நமக்கு எல்லா உதவியும் செய்வாரு. சரியா, நம்ம இப்ப கிளம்பி போவோமா?
0: சரி சார். கோபால் சார், வெளியில நீங்க ஏதாவது கூட்டிட்டு போவீங்கன்னு தான் என்னுடைய காரை ஏறணும்.
1: சரிப்பா, சரிப்பா. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம பாண்டிச்சேரில இருந்து கடலூர் வழியா சிதம்பரம் போய் மீண்டும் அந்த ஊரக வளர்ச்சி மையம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்க போறோம். அதுக்குள்ள வந்து சாருக்கும் போன் பண்ணி சொல்லிடலாம். எல்லா ஏற்பாடோடையும் ரெடியா இருப்பாரு. நம்ம போய் நமக்கு தேவையானத ஒளிப்பதிவு பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா.
0: என்னுடைய தீசருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குல்ல சார்.
1: கட்டாயமாப்பா. சரி, வண்டி எடுப்பா.
0: சரி சார, உட்காந்துட்டீங்களா?
1: உட்காந்துட்டேன்ப்பா, சீட் பெல்ட் கூட போட்டேன்.
0: நானும் போட்டுக்கிறேன். புறப்படலாம் சார்.
1: போலாம்ப்பா.
0: சார், கடலூரை தாண்டிட்டோம்.
1: சரிப்பா.
0: சார், இந்த மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்கள்ல பள்ளி அளவிலான திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்? அதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நம்ம போக சிதம்பரம் போயிடுவோம்.
1: நிறைய இருக்குப்பா. தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவி தொகை NMMS அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுப்பா. 8ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு மூலம் ஆண்டுக்கு நிதி உதவி வழங்கப்படுதுப்பா இதுல. அப்புறம் ஊரக திறனாய்வு தேர்வு, அதாவது TRUST அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மாநில அரசால நடத்தப்படுற திட்டம்ப்பா இது, ரைட்டா? இப்ப இது போக பிரதமரின் கல்வி உதவி தொகை PM YASAVI அப்படின்னு, அதாவது YASASVI. பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துல பின்தங்கிய மற்றும் சீர்மரபினர் மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு

0: வகுப்பு முதல் உயர்கல்வி வரை நிதி உதவி வழங்கப்படுதுப்பா இதுல. ஆமாப்பா,
1: பரவாயில்லையா.
0: கிராமங்கள்ல இளைஞர்களும் அவர்கள் கல்வியும் அப்படின்னு பல திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருது. ரைட்டா, கிராமப்புற இளைஞர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தணும்னா சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார மேம்பாடு கிடைக்கும் அப்படின்னு அரசாங்கம் முனைப்பா இதுல இறங்கி செய்யறாங்கப்பா.
1: சரி,
0: வேற என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா?
1: சார், பட்டியலின மாணவர்களுக்கு அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா சார்?
0: நிச்சயமா இருக்குப்பா. பட்டியல்

0: அரசாங்கம் முனைப்பா இதுல இறங்கி செய்யறாங்கப்பா.
1: சரி,
0: வேற என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா?
1: சார், பட்டியலின மாணவர்களுக்கு அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா சார்?
0: நிச்சயமா இருக்குப்பா. பட்டியலின மாணவர்களுக்கான உதவித்தொகை அதாவது ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற உயர்தர நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெட்ரிக் படிப்பிற்கு பிறகான கல்வி உதவித்தொகை மற்றும் உயர்தர கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: ரைட்டா. பொதுவா தேசிய உயர்கல்வி திட்டம் நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் தரமான கல்வியை உறுதி செய்யவும் மத்திய அரசால நிதி உதவி அளிக்கப்பட்டு இந்த திட்டம் செவ்வனே செய்யப்பட்டு வருதுப்பா.
1: பரவாயில்லையா.
0: ஆமாப்பா, பேசிட்டே இருந்ததுல சிதம்பரமே வந்துட்டோம்ப்பா.
1: ஆமா சார்,
0: அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு.
1: ஆமா சார், களைப்பா இருக்குது எனக்கு வண்டி ஓட்டினதுல.
0: அப்புறமா அப்படியே கிளம்புவோமே.
1: சரி சரி சரி.
0: டீ நல்லா இருந்ததுல?
1: அருமையா இருந்தது சார் டீ.
0: சரிப்பா, நம்ம கிளம்பலாமா?
1: சரி. கோபால் சார், நம்ம டீ சாப்பிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் இயக்குனர் பாலமுருகன் சாருக்கு நம்ம வரணும்னு போன் பண்ணி சொல்லிட்டேன் சார் நானு.
0: ஓஹோ, என்ன தேவைக்காக வரோங்கிறதையும் சொல்லியாச்சா?
1: அதையும் சொல்லிட்டான்.
0: சரிப்பா சரிப்பா, வசதியா போச்சு. அவர் ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு.
1: ஆமா,
0: நம்ம இப்ப கிளம்பலாமா?
1: கிளம்பலாம் சார்.
0: சந்துரு.
1: கோபால் சார்,
0: என்னப்பா வந்த வழியா கரெக்டா அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையம் வாசல்ல போய் கார நிப்பாட்டிட்ட?
1: ஆமா சார், இதோட நான் மூணாவது முறை வரல.
0: ஓஹோ, சரிப்பா சரிப்பா, மாடி ஏறி கார் ரூமுக்கு போவோம். ரூம்ல ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது, ஏதோ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு பிளாக்ப்பா.
1: ஆமா ஆமா,
0: கிட்ட போய் பாப்போம்.
1: வாங்க சார். சார், அவங்க பேசுறதெல்லாம் நான் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
0: உனக்கு தீசிஸ் தயார் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையாச்சே? சந்துரு
1: சார்,
0: பாலமுருகன் சார் நிறைய ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காரு.
1: ஆமா
0: சார், எங்கேயோ பக்கத்துல எங்கயோ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, அவரு காணா.
0: ஆமா, இந்த ஒருத்தர் சார் இருக்காரு. சாரு, எனக்கு தெரிஞ்சவரு தான்ப்பா அவரு. அப்பா, இவரு பேரு முனைவர் சி பிச்சை பிள்ளை. இவரு கடலூர்ல இருக்கக்கூடிய பெரியார் கலைக்கல்லூரி இருக்குல்ல, அதுல பொருளியல் துறை உதவி பேராசிரியர் இருக்காரு.
1: சந்தோஷம்.
0: அப்பா, நீ சார்கிட்டே கேளுப்பா, சார் நல்ல விவரமா நிறைய செய்தி சொல்லுவாருப்பா.
1: சரி சரி சார். வணக்கம் சார். கிராமப்புற இளைஞர்களுக்கு உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா சார், எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்.
2: அனைவருக்கும் வணக்கம். கிராமப்புற இளைஞர்களுக்கு உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள கல்வி வாய்ப்புகள் அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. முறையான வழிகாட்டுதல், தகுந்த கல்வி கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை இன்றைய கிராமப்புற மாணவர்களுக்கு அவசியமான தேவைகளாக அமைக்கப்படுகின்றன. கிராமப்புற மாணவர்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்வி உதவித்தொகைகள், நுழைவுத் தேர்வுகள் போன்றவை மத்திய பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் மத்திய பல்கலைக்கழகங்கள் சியூஇடி, நீட், கிளாட், ஜேஇஇ, கேட் போன்ற பல்வேறு தேர்வுகளில் கிராமப்புற இளைஞர்கள் பயன்பெறுவதற்கு, உயர்கல்வி பெறுவதற்கும் இது வழிகாட்டியாக அமைகின்றது. கிராமப்புற இளைஞர்கள் சரியான பாடங்களை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போதுதான் வளர்ச்சி அடைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி பெற முடியும். பெரும்பாலான கிராமப்புறங்களில் வாழ்கின்ற குடும்பங்கள் மிகவும் ஏழ்மையில் இருக்கின்றார்கள். அவர்களால் உயர்கல்வி பெறுவதற்கு மிக தடையாக உள்ளது. எனவே கல்வி உதவிகள் மற்றும் கட்டணமில்லா கல்வி கட்டணங்கள் போன்ற திட்டங்களை மாணவர்களுக்கு எளிதாக சென்றடைய கல்வி கடன்கள் எளிய முறையில் மற்றும் குறைந்த வெற்றியில் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். கிராமப்புறங்களில் இணைய வசதி மற்றும் கணினி ஆய்வகங்கள் பற்றாக்குறையாக உள்ளன. இவற்றை மேம்படுத்துவதன் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டிஜிட்டல் கற்றலை மாணவர்களும் கொண்டு சேர்க்கலாம். அதன் மூலம் அவர்களின் கல்வி மேம்படும். அது மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கின்ற நூலகங்களை உயர்தர நூலகங்களாக மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்படி மையங்களை அரசு ஏற்படுத்த வேண்டும். திறன் மேம்பாடு என்பது பயிற்சி திட்டங்களை கிராமப்புற மாணவர்களுக்கு தனித்திறன்களை மேம்படுத்துவதும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் தமிழ்நாடு திறன் மேம்பாடு போன்ற திறன் பயிற்சி திட்டங்களை கல்லூரிகள் மூலமாக முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆங்கில மொழி மற்றும் நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன்களை வளர்க்க சிறப்பு பயிற்சி தேவைப்படுகின்றது. கிராமப்புற இளைஞர்கள் இருக்கும் இடத்தில் அருகிலுள்ள கல்வி நிறுவனங்களை அமைத்தால் அவர்களுக்கு தரமான கலை மற்றும் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்ப கல்லூரிகளை உருவாக்குவதன் மூலம் மாணவர்களிடையே நீண்ட நேரம் பயணம் செய்வதை அல்லது குடும்பத்தை விட்டு தவிர்ப்பதை தவிர்க்க முடியும். அதன் மூலம் அவர்களுடைய இடைநிற்ற கல்வியை கற்க முடியும். அடுத்து சமூக பாதுகாப்பு. இப்ப சமூக பாதுகாப்பு

என்பது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொரு ஆதரவு இருப்பதன் மூலம் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கின்றது. இப்போ முதலீடு என்பது குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. குடும்ப பொருளாதாரம் என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் அடிப்படை அலகாகும். உயர்கல்வி பெறுவது என்பது வெறும் பட்டங்கள் மட்டும் அல்ல, ஒருவரின் திறனை வளர்த்து சிறந்த வேலையை உருவாக்கி கிராமப்புற உயர்கல்வியை பெற்று முழுமையாக பயனடையக்கூடிய வகையில் வழிவகுக்கப்படுகின்றது. ஒன்று, சரியான படிப்பை தேர்ந்தெடுத்தல். இப்போ சரியான படிப்பு தேர்ந்தெடுப்பது என்பது ஆர்வம் மற்றும் இயற்கையான திறன்களை கண்டறிந்து அதற்கேற்ற படிப்பை அந்த மாணவர்களுக்கு வழிவகை செய்கின்றது. இதே போல செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய எதிர்காலம் வந்து மேன்மை அடைக்கப்படுகின்றது. தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் படிப்புகளை தெரிவு செய்து அதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அடைகின்றது. ஏனென்றால் கிராமம் எப்பொழுது முன்னேற்றம் அடைகின்றதோ அப்போதான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் என்பதை இது வழிகாட்டப்படுகின்றது. ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பது பாடத்திட்டத்தை தாண்டி அறிவு பட்டப்படிப்புடன் சேர்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் மென்மையான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்கள் மற்றும் குறுகிய கால திறன் மேம்பாடு பயிற்சிகள் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும். அடுத்து, அரசு மற்றும் தனி நிறுவனங்களின் கல்வி உதவித்தொகையை பயன்படுத்துதல். ஏனென்றால் இன்றைய கிராமப்புற இளைஞர்களிடையே பொருளாதாரம் என்பது மிகவும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்றது. அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு உறுதுணையாக உதவி செய்கின்ற பொழுது அந்த கிராமப்புற மாணவர்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படப்படுகின்றது. உதாரணத்திற்காக, அந்த மாணவர்கள் அங்கு வெளியில் சென்று படிப்பதற்கு போதுமான பண வசதி இல்லாருகின்ற போது வங்கிகள் மூலமாக எளிதாக கடன்களை பெற்று வழங்கப்படுகின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு அது அந்த நிதி உதவி வந்து பெரும் பங்கை ஆற்றுகின்றது. அந்த நிதி உதவிகளை பெறுகின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் படிப்பை தேர்ச்சிவதற்கான வாய்ப்பை அது வழங்கப்படுகின்றது. அடுத்து, அனுபவம் சார்ந்த கற்றல் மற்றும் தொடர்புகள் சொல்லுவோம். இப்ப எக்ஸ்பிரிமெண்டல் என்பது சோதனைக்குரியது, எம்பிரிக்கல் என்பது அனுபவம் சார்ந்தது. அனுபவம் சார்ந்த கல்வியில் கற்கப்படுகின்ற பொழுது அந்த மாணவ கல்வி மேம்படையப்படுகின்றது. ஏனென்றால் அந்த கல்வி தொடர்பான வேலைகளில் அந்த நிறுவனங்களின் போது பகுதிநேர வேலைகளில் ஈடுபட்டு அதன் அனுபவம் சார்ந்த அந்த முதன்மை பேராசிரியர்கள், நிபுணர்கள் மற்றும் மூத்த மாணவர்கள் நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதன் மூலமா அவர்களுக்கான அந்த கல்வியில் சிறந்து மேன்மடைவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துகின்றது. அடுத்து, பன்முகத்தன்மையை வளர்த்தல். இப்போ பன்முகத்தன்மை என்பது தாய்மொழியுடன் சேர்ந்து உலகளாவிய தொடர்புகளுக்கு ஆங்கிலம் மற்றும் பிற பன்னாட்டு மொழி தேர்ச்சிப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை, புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவைகளில் ஈடுபடுத்த முடியும். ஆராய்ச்சிகள் மற்றும் படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்ள நூலகங்கள் மூலியமாக இணைய வசதிகளை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் எப்பொழுது எந்த வகுப்பில் என்ன படிக்கின்றார்கள் என்று கூறினால் அதற்கேற்றவாறு சிறந்த உயர்கல்வி வாய்ப்புகளை கல்வி உதவிகள் மூலமாக, நுழைத்தேர்வுகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்போ தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த மாணவர்களை அது ஊக்குவிக்கப்படுகின்றது. இப்போ சமூக பொருளாதாரம், இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு போதுமான நிதி உதவி வசதியும் டாக்டர் அண்ணேல் அம்பேத்கர் அவருடைய அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை பெறுவதன் மூலம் அவர்கள் வெளிநாடுகள் சென்று ஆராய்ச்சி படிகளை படிப்பதற்கு இந்த உயர்கல்வி முறை முக்கிய பங்கு வகிக்கப்படுகின்றது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்கும் பாதுகாப்புடன் கூடிய தரமான கல்வி அடித்தளமாகும். இது பெண்களின் பொருளாதார சுதந்திரம், சமூக விழிப்புணர்வு மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்துவதோடு ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கல்வி கற்கும் பெண்கள் எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்பினை பெற்று பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக திகழ முடிகிறது. இது முதன் முதலாக வறுமை கோட்டை ஒழிக்கப்படுகிறது, குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது, அது சமூக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கின்றது. பெண்களின் கல்வி அவள் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் குடும்பத்தினருக்கு ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வை அதிகரிக்கின்றது. ஒரு படித்த தாய் தனது குழந்தைகளின் நல்வாழ்வுக்கும் கல்விக்கும் சிறந்த அடித்தளமாக அமைகின்றாள். கல்வி பெண்களுக்கு தங்களை பற்றிய முடிவுகளை தாங்களே எடுக்கும் தன்னம்பிக்கையை தருகிறது. பாதுகாப்பான சூழல் இல்லாத போது பெண் கல்வி தடைபடுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். பள்ளிகளிலும் சமூகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வது இன்றியமையாதது. பெண்களுக்கு என்று பிரத்யேக பள்ளிகள், பாதுகாப்பான சுவர், பெண் ஆசிரியர்கள் மற்றும் முறையான கழிப்பறை வசதிகள், தொலைதூர கிராமங்களில் இருந்து கல்வி கற்க வரும் பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் மிதிவண்டி திட்டங்கள், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் போன்றவை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்து பல்லு கல்லூரிகளிலோ விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பள்ளிகளில் மாணவிகளுக்கு கரைத்து மற்றும் தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுத்து அவர்களின் தன்னம்பிக்கையும் பாதுகாப்பையும் அதிகரித்தல், இணைய பாதுகாப்பு இளம் பெண்களுக்கு கற்பித்தல், பெண்கள் மேம்பாட்டை உறுதி செய்ய கல்வி என்பது வெறும் எழுத்தறிவாக இல்லாமல் அவர்களின் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கையை உள்ளடக்கியதாக இருக்கப்பட வேண்டும்.
சிக்கனமாக படிக்க மாணவர்கள் தங்களுடைய கல்விக்கான

0: கல்வி உபகரணங்கள் மற்றும் புதிய புத்தகங்களுக்கு பதிலாக பழைய புத்தகங்களை வாங்கலாம். கல்லூரி மற்றும் பொது நூலகங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். கட்டணமில்லா மின் புத்தகங்களை படிக்கலாம். நண்பர்கள் இணைந்து புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். அரசு மற்றும் தனியார் வழங்கும் கல்வி உதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது மாணவர்களின் இடையிலா கல்வியை இது ஊக்கப்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கும் மற்றும் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கும் இது உறுதுணையாக இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களுக்கு வங்கிகள் மூலமாக எளிதாக கடன் பெறுகின்ற பொழுது அவர்கள் வந்து தங்கள் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு இது எளிதாக இருக்கின்றது. கல்விசார் அறிவு வளர்ப்பது மட்டும் இல்லாமல் சுய மேலாண்மை, திறனறிதல் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகும். இது மாணவர்களின் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கும் தொழில்முறை வளர்ச்சிக்கும் இது ஊக்குவிக்கின்றது. அடிப்படை அறிவு தேர்ந்தெடுக்கப்பட்டு துறையில் வலுவான அடித்தளத்தை உருவாக்குதல், எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் பகுத்தாய்வு செய்யும் திறனை வளர்த்தல், புதிய தகவலை தேடி கற்றல் மற்றும் தரவுகளை சேகரிக்கும் திறனை மேம்படுத்துதல், மாணவர்கள் நேர மேலாண்மையும் வகுப்பு நேர தேர்வுகள் மற்றும் பிற பணிகளை சரியாக காலையாட்டனை இட்டு உருவாக்குதல், கல்லூரி படிப்பை சார்ந்த வேலைப்பழிவை சமாளிக்கும் திறன்களை முன்கூட்டியே கற்றல். இப்போ தொழில்நுட்பம் மற்றும் கணினி அறிவிய பயன்பாடு, தரகு பயன்பாடு மற்றும் டிஜிட்டல் கருவிகளை கையாளும் திறன், மொழித்திறன், ஆங்கிலத்தில் சரளமாக பேசல் மற்றும் எழுதல் போன்ற திறன்களை உலகளாவிய வேலைவாய்ப்புக்கு இது அவசியமாகின்றது. இப்ப தகவல் தொடர்பு திறன் என்பது பிறருடன் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் உரையாடும் திறன், பல்வேறு பின்னணியில் உள்ள மாணவர்களுடன் இணைந்து பணியாற்றுதல், தேவைப்படும் போது ஆசிரியர்களின் அல்லது வழிகாட்டிகளிடம் தயக்கமின்றி உதவி கேட்கும் மனப்பான்மை, உயர்கல்விக்கான கட்டணங்கள், கல்விக்கடன் மற்றும் அரசு வழங்கும் உதவித்தொகைகள், உதாரணமாக அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சாதி மத பொருளாதார பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி வழங்குதல், அரசியலமைப்பு சட்டத்தின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டங்களை உருவாக்குதல், தேசிய ஒருமைப்பாடு பாடத்திட்டங்கள் மூலம் தேசப்பற்று மற்றும் கலாச்சார பண்புகளை வளர்த்தல், நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப மனித வளத்தை உருவாக்குதல், மனித வளத்தை உருவாக்கப்படுகிறது ஆரம்ப கல்வி என்று அழைக்கப்படுகின்ற அடிப்படை எழுத்து, வாசிப்பு மற்றும் எண்கணித திறன்களை வளர்த்தல், நடுநிலை கல்வி என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் மொழிகளின் அடிப்படையை அறிமுகப்படுத்தல், உயர்கல்வி பல்கலைக்கழகங்களில் மற்றும் கல்லூரிகள் மூலம் ஆராய்ச்சி நிபுணத்துவை வளர்த்தல், பாடத்திட்டத்தின் மூலம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய தேவைகளுக்கு ஏற்ப பாடங்களை மாற்றியமைத்தல், இது போன்ற செயல்களை செய்யப்படுகின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைகின்றது. பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற பொழுது பின்தங்கிய கிராமப்புறங்கள் வந்து மேம்படுத்தப்படுகின்றது. எப்பொழுது ஒரு தனிநபருடைய வருமானங்கள் அதிகரிக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவர்களுடைய குடும்பங்கள் வந்து வருமானம் மேம்படும். அப்போ ஒரு தனிநபர் வருமானம் மேம்படுகின்ற பொழுது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். நாட்டுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கும் என்பது இந்த வளமான பாதத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: சந்திரு
2: சார்,
1: அது இன்னொரு சார் இருக்காருல்ல,
2: ஆமா,
1: இவர் வந்து முனைவர் தே தேவநாதன்.
2: ஓஹோ,
1: இவர் அண்ணாமலை பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையுடைய பேராசிரியர் பா.
2: ஓஹோ,
1: இவரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான்.
2: அவர் பேச போறாருன்னு நினைக்கிறேன்
1: சார். ஆமாப்பா, அவர் ரெடியா தான் இருக்காரு.
2: சரி சார், சரி,
1: அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா.
2: சரி சார். சார் வணக்கம் சார், காலேஜில் தீசஸ் ஒர்க் பண்றேன் சார். உயர்கல்வி மூலமா மாணவர்களுக்கு என்னென்னலாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்கல்வியிலிருந்து வேலை வாய்ப்பு. உயர்கல்வியில வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் புத்தகங்கள் இருக்கிறது. எந்த தலைப்பு ஒரு எடுத்தாலும் அதுக்குண்டான புத்தகங்கள் வந்து பல ஆயிரங்கள் உண்டு. அதே மாதிரி அந்த உயர்கல்வியை என்ன தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எப்படி பிரிக்கிறோம்னா மூணு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வகுப்பறையில் பாடம் எடுக்கிறது. இன்னொன்று ஆராய்ச்சி செய்கிறது. மூன்றாவது படித்தது ஆராய்ச்சி செய்ததை கிராமங்களுக்கும் நகரப்புறங்களுக்கும் கொண்டு போயிட்டு அந்த விரிவாக்கம் செய்கிறது. இந்த மூணையும் உள்ளடக்கினா தான் அதுக்கு பேர் வந்து உயர்கல்வி அப்படிங்கிறது. இந்த உயர்கல்வி பெரும்பாலும் எப்படினா 18 வயது தாண்டியவர்கள் தான் அதில் வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையோடு அந்த தொடர்புடையது வந்து உயர்கல்வி அப்படின்னு. இந்த உயர்கல்வியை முடித்தால் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அப்போதான் அடுத்தது குடும்பங்கள் பல விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானாலும் செய்ய வேண்டியதெல்லாம் வரும். அப்போ உயர்கல்விக்கும் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் அந்த வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ உயர்கல்வி நன்றாக இருந்தால் எவ்வளவு விரைவில் வந்து நம்ம வளர்ந்த பாரதம், அகண்ட பாரதத்தை அடைய முடியுமோ அதை வெகு விரைவாக அடையலாம் அப்படிங்கிறதான். இதை கணக்கு பண்ணி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைகள், இன்னும் வந்து திறன் மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும்

வந்து நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உயர்கல்வி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திய அளவுல வந்து 70,000 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இப்போ வந்து மாணவர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா 4.5 கோடி மாணவர்கள் வந்து இன்னைக்கு 70,000 உயர்கல்வி நிறுவனங்களை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,100 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஆனா நாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்கு. 140 கோடி மக்களுக்கு 70,000 கல்வி நிறுவனங்கள் போதுமா அப்படின்னா பத்தாது. ஆனா அதனாலதான் வந்து மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கல்வி நிறுவனங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் 5 பல்கலைக்கழகங்களுக்கு வந்து இங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில். அது ஏன் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நம்மகிட்ட வந்து பழம்பெரும் பல்கலைக்கழகமான அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளோட போட்டி போடணும். அப்ப போட்டி போடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான அறிவு அந்த ஸ்கில் எல்லாம் தேவைன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட நம்ம வந்து தொடர்பு படுத்திக்கிட்டாதான் நமக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பை உலக அளவில் போட்டி போட முடியும். இப்போ வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க, இந்த ஏஐல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக எந்த நாட்டில இருந்து அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் வந்து அதிகமான பெண்கள் வந்து அந்த ஏஐ படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களெல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து போனவர் தான். இப்போ இந்தியா வந்து இவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளுடைய உயர்கல்வி கட்டமைப்பு பலமாகத்தான் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு வந்து இன்று நேற்று வந்தது அல்ல. எப்போ ராமாயணம் மகாபாரதம் தொடங்கியதோ அப்பிலிருந்து நாம் உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் நம்ம வந்து பல விதமான படிகளை வந்து நம்ம தாண்டி கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அது திண்ணை பள்ளிக்கூடமா இருக்கலாம், இல்ல குருகுல கல்வி கூடமா இருக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் இன்னைக்கு எல்லோருக்குமே வழங்கப்படுகிறது உயர்கல்வி. இந்த உயர்கல்வியை வந்து இவ்வளவு பேர் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அடுத்து வந்து ஒரு படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேலை வாய்ப்புக்கே போகணும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பிரதமர் அவர்கள் வந்து வெளிநாடு போகும்போது நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா அங்க கம்மியா படிச்சிருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கிறது. அந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் தான் நமக்கு தேவை. இப்ப இந்தியாவில வந்து இன்னைக்கு வந்து பிஏ படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, இதெல்லாம் படிச்சாலும் அவங்களுக்கு எது குறைவாக இருக்குன்னு சொன்னா அந்த பாடம் சார்ந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கிறது. அப்ப அந்த ஸ்கில்ல வளர்க்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படையான வந்து ஆங்கில அறிவு வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலக மொழியாக இருக்கிறது அந்த ஆங்கில அறிவு. அதே மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷனை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணுனாலும் ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணி ஆகணும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் அறிவு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இது ரெண்டும் இருந்தா மட்டும் போதாது, கம்யூனிகேஷன் வந்து ஒரு மேலதிகாரியிடம் எப்படி பேசுவது, அயல்நாட்டிடம் எப்படி பேசுவது, எப்படி வந்து நம்ம பார்கெயின் பண்ணுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து முக்கியமானது. இதெல்லாம் வந்து எதுல சொல்லி தருவாங்கன்னு சொன்னா அந்த ஸ்கில் பேஸ்டு ஹையர் எஜுகேஷன்ல அதை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 23 வயசுல வந்து சிவில் சர்வீஸ் வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல நம்ம இந்திய அரசாங்கம் அது தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 23 வயது மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் தேர்வுல வெற்றி பெற்றவர் தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து தமிழ்நாடும் சரி உலக அளவில் சரி இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியை கோல் வச்சு கொண்டிருக்கிறோம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கங்களும் நிறுவனங்களும் வந்து முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ உயர்கல்வி படிச்சுட்டு அடுத்து கண்டிப்பா நமக்கு வந்து எங்க போகணும் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு தான் முக்கியமானது. அந்த வேலை வாய்ப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து படித்து விட்டால் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செய்தா போதும், வீட்டுக்கு போஸ்ட் கார்டு வரும், வேலை தேடி வந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு உலகமயமாக்கலுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளும் வந்து போதிய படிப்பு இருக்கணும், படிப்புக்கு ஏற்ற ஸ்கில் அந்த தனித்திறமை நுண்ணறிவு கொண்ட ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து அங்க முன்னுரிமை தருகிறார்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் சரிதான், ஹையர் எஜுகேஷன் நிறுவனங்களும் சரிதான், இந்த ஸ்வயம் போர்ட்டல் ஸ்வயம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா ஸ்வயம்ங்கிறது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் இது போன்ற பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள்லாம் வந்து அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க. எல்லா கிளாஸும் வந்து அதில் இருக்குன்னா அந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்கும். நான் கூட அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியிலேருந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை மாதிரி வந்து நிறைய வந்து இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை வந்து ஹையர் எஜுகேஷனில் இப்போ ஸ்வயம் போர்ட்டலில் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தன்னுடைய படிப்போட சேர்த்து அதை மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரை சேர்த்துக்கணும் அப்படிங்கறதா வந்து இப்ப எல்லா பல்கலைக்கழகங்களும் வலியுறுத்துறாங்க. அப்போ இத மாதிரி வலியுறுத்தினா வேலைக்கு போகும் பொழுது அந்த கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்கில் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்குது.
அதனால அந்த பையன் வந்து நாம

0: ஒரு தனியா வந்து ஒரு ட்ரைனிங் தர தேவையில்லை, அவனை நான் வந்து நம்ம நேரடியாக நம்ம கம்பெனியில் சேர்த்துக்கலாம், நம்ம நிறுவனத்துக்கு அவன் பயன்படுவான், ஏன்னா அவன்கிட்ட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷனை தான் இப்போ ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து நிறைய செலவு செய்து கொண்டிருக்கிறார், நிறைய நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உயர்கல்வியை படித்த மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்று வாழ்க்கையில் வளம் பெற்றார்கள். ஆனால் கண்டிப்பாக அவர்களால் வெகு விரைவில் வளர்ந்த பாரதம் அகண்ட பாரதத்தை அடைய முடியும் என்று கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.
1: சந்துரு, அதோ ஒரு அம்மா இருக்காங்களே, ஒரு இயற்கை விவசாயி, அவங்க பேரு ரங்கநாயகி, வீராணம் ஏரி பாசன சங்கத்துடைய தலைவர். அவங்க அவங்க இந்த கிராம மக்கள் முன்னேற்றத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு பல்வேறு செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேட்டீங்கன்னா இந்த கிராமப்புறத்துல வந்து படிப்புனால எப்படி எல்லாம் மாணவர்கள் எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க, அதுக்கு அரசாங்கம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்கப்பா.
2: சார், இவங்க பேசுறதுல நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் சார், முன்னாடியே வடமூர் ரங்கநாயக.
1: அப்ப உனக்கு தெரிஞ்சவங்களதான். சரி, அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா.
2: சரி சார். வணக்கம்மா. கிராமப்புறத்துல இருந்து வரும் மாணவர்களுக்கு புரிதலை விளக்கும் வகையில அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுங்கம்மா. நான் காலேஜில் தீசஸ் ஒர்க் பண்றேன், அது ஒரு பயனுள்ளதா இருக்கும் எனக்கு.
3: வணக்கம். பொதுவா நான் வந்து சமூக பணி பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கிராமங்களில் வாழ்கின்றனர். அங்கிருந்து கல்வி கற்க நகரங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வரும் மாணவர்கள் பல்வேறு திறமைகளையும் கனவுகளையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் நகர்ப்புற மாணவர்களின் சூழ்நிலைகளிலிருந்து வேறுபட்டவை. கிராமப்புற மாணவர்கள் பெரும்பாலும் குறைந்த வசதிகளுடன் கல்வி கற்றிருக்கலாம். தரமான நூலகங்கள், பயிற்சி மையங்கள், இணைய வசதி, தொழில்நுட்ப சாதனங்கள் போன்றவை அவர்களுக்கு எளிதில் கிடைக்காமல் இருக்கலாம். இதன் காரணமாக அவர்கள் உயர்கல்வி அல்லது போட்டித் தேர்வுகளில் ஆரம்பத்தில் சற்று சிரமத்தை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அதை திறமை குறைபாடாக கருதுவது தவறாகும். வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். கிராமப்புற மாணவர்களை புரிந்து கொள்வது என்பது அவர்களின் பின்னணியும் சவால்களையும் உணர்வதாகும். புதிய சூழல், புதிய மொழி, புதிய கற்றல் இவற்றுக்கு தங்கள் ஏற்படுத்தி கொள்ள அவர்கள் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சக மாணவர்கள் அனைவருக்கும் ஊக்கமும் ஆதரவும் வழங்க வேண்டும். மேலும் கிராமப்புற மாணவர்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பது மிகவும் முக்கியம். அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். குழு விவாதங்கள், பயிற்சி வகுப்புகள், திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் வழிகாட்டுதல் திட்டங்கள் மூலம் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அரசும் கல்வி நிறுவனங்களும் கல்வி உதவித்தொகைகள், இலவச பயிற்சிகள், டிஜிட்டல் கல்வி வசதிகள் மற்றும் தொழில் வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவ முடியும். இதன் மூலம் கல்வியில் உள்ள இடைவெளியில் குறைத்து சமத்துவமான கற்றல் சூழல் உருவாகும். கிராமப்புற மாணவர்கள் வெறும் கல்வியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் கிராமங்களின் நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் சுமந்து வருபவர்கள். அவர்கள் வெற்றி ஒரு தனிநபரின் வெற்றியாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தின், ஒரு சமூகத்தின் மற்றும் ஒரு நாட்டின் வெற்றியாகும். எனவே கிராமப்புற மாணவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கி அவர்களின் திறமைகளை வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கினால் அவர்கள் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், நிர்வாகம் மற்றும் பல துறைகளில் சிறந்து விளங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம்.
1: என்னப்பா சந்திர, தேவையானதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சா?
2: சார், எல்லாம் பக்காவா சூப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சார்.
1: உன்னுடைய தீசிஸுக்கு எல்லா மெட்டீரியலும் கிடைச்சிருச்சு?
2: ஆமா சார், நான் நினைச்சதை விட அதிகமா மெட்டீரியல் கிடைச்சது சார் எனக்கு.
1: சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
2: ஆமா சார்,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
2: முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சார், நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க.
1: சரிப்பா, இருக்கட்டும்பா, நம்ம மூலியமா நாலு பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு நமக்கு.
2: ஆமா
1: சரிப்பா, அப்ப நம்ம கிளம்பலாமா?
2: புறப்படலாம் சார். சரி சார், காரை எடுக்கணுமா?
1: ஆ சரிப்பா, நான் உட்காந்துட்டேன்பா, கிளம்ப வேண்டியதான் நம்ம.
2: ஆமா, பெல்ட போட்டுங்க. நானும் பெல்ட போட்டேன்.
1: ஓகேப்பா ஓகேப்பா.
2: சார், போகும்போது இந்த பைபாஸ் வழியா போயிடுவா, விழுப்புரம் ரோட்டு?
1: ஆமாப்பா, பைபாஸ் வழியா போய் அப்படியே அந்த தவளோப்பம் வழியா அப்படியே உள்ள பூந்து அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போய் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ப்பா.
2: ஆமா சார், சுலபமான வழிதான்.
1: ஆமாப்பா.
2: புறப்படலாம் சார்.
1: ஓகேப்பா.

0: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30, 28:00. பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடியவை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகநாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனா்.

0: பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: எங்கோ தொடங்கிய கதை எங்கோ முடிந்தது. காகிதங்களை வேண்டா வெறுப்போடு குப்பை கூடையில் வீசி எறிந்தாள். மாத்திரைகளை எடுத்தாள். அடுத்து மாத்திரைகளையும் மேஜைக்கு அடியிலே ஆத்திரத்தோடு போட்டுவிட்டு அலங்கோலமாக எழுந்தாள். வலி மிஞ்சியது. வலிக்கட்டுமே, உயிர் போய்விடுமா என்ன? அவமானம் மிஞ்சியதுதான் மிச்சம். அந்தரங்க கூடம் கைத்தட்டி அழைக்கிறது. ஒருவேளை அது கைக்கொட்டி அழைத்திருக்கலாமோ? கூடத்தில் பல வகை அழகுகளும் பல வழிகளில் சொல்லி சொல்லி வழிந்தன. நவீன காதல் சுயம்பரம் நடக்கவிருக்கும் மண்டபம் என்றால் அங்கே நவநாகரிகம் கண் சிமிட்டி களி நடனம் புரிய வேண்டாமா? ரேவதிக்கு உயிர்த்தி பற்றி எரிகிறது. பானங்கள் சிதறின. நாற்காலிகள் முட்டி மோதிக்கொண்டு புரள்கின்றன. மார்பில் ஊசலாடிய பதக்கத்தையும் சேர்த்து அழுத்தி பிடித்தாள் ரேவதி. காம்பு முனைகளில் எரிச்சல் முண்டிருக்கலாம். அவள் ஆகாயத்திலே மிதந்தாளோ? சுயம்வரமாம், போட்டியாம், ச நடந்தாள். இரகசியமான பீரோவை வெட்ட வெளிச்சத்தில் திறந்தாள். அதோ அந்த திருமண படம். ஞானசீலனும் ரேவதியும் மாலையும் கழுத்துமாக, புன்னகையும் புது நிலவுமாக, எத்துணை கம்பீரமாக தூய்மையுடன் தரிசனம் தருகிறார்கள். அது திருமாங்கல்யம். ரேவதி சிலையானாள். சிலையென்றால் சாமானிய சிலையா? மோகினி சிலை அல்லவா? தீயிலே கால்கள் இடறி விழுந்துவிட்ட பாவனையில் உயிர் துடித்தாள். உடல் துவண்டாள். மனசாட்சி தீ மூட்டிய புண்ணிய நெருப்பிலே அவள் உயிர் திரிகரண சுத்தியோடு அக்கினி பிரவேசம் செய்ததோ என்னவோ? படிக்கட்டில் காலடியோசை. செல்வி குழலி நம்பகமான நல்ல தகவல்களோடு சீக்கிரத்தில் திரும்பிவிட மாட்டாளா? ரேவதி ஏங்கினாள், தவித்தாள், உருகினாள். மணமகன் தேர்வுக்காக 5 மணிக்கு நடக்கவிருக்கிற இன்டர்வியூ இப்போ எனக்கு அவசியம் இல்லையே, தேவையும் கிடையாது. அதை நான் கேன்சல் செஞ்சிட போகிறேன். இப்போ முதலும் முடிவுமாக எனக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கு மிஸ்டர் ஞானசீலனின் உண்மையான நிலை என்ன, நிலவரம் என்ன? இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்றதை நான் பார்த்துக்குவேன். நான் டாக்டர் ரேவதி ஆக்கும். மனத்தில் ஏற்பட்ட அழுத்தம் ஏற்படுத்திய ஆற்றாமையில் அவள் தளர்ந்திருக்கலாம். யார்? அம்மா, நான் தான்மா. நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லைங்களே, ராவையா தான் அனுப்பிச்சி வச்சாருங்க. உங்கள் கல்யாண பேட்டிக்காக பெரிய பெரிய ஐயா மாருங்கெல்லாம் கச்சிதமாக வந்து சேர்ந்துட்டாங்களாம். சொல்லிட்டு வந்துட சொன்னாங்க. நான் இப்போ யாரையும் பார்க்க போகிறது கிடையாது, நீ போகலாம். மறுபடி சத்தம். யார்? குழலியா? அம்மா, நான் தான் ராவ். என்னவா? வந்துங்க. அதான் வந்துட்டிங்களே. நீங்கள் நடத்த போகிற போட்டிக்கு 5 மணியாகியும் பொறுமையோடு காத்துன்னு இருக்காங்க அந்த 8 பேரும். அந்நேரத்தில் சிதம்பரம் வந்து அவங்களோட காதில் என்னவோ ரகசியத்தை ஓதினார். என்னவோ எச்சில் பழம், எச்சில் பழம் என்ற வார்த்தைங்க மட்டும்தாங்க எனக்கு கேட்டுச்சு. அவ்வளோதான். வந்தவங்க அத்தனை பேரும் பே பிசாசை கண்டதாட்டம் விழுந்தடிச்சிட்டு ஓடி போயிட்டாங்களே. மா, இப்போ நான் என்னம்மா செய்யட்டும்? ஒடுங்கினார் ராவ். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பழம் நழுவி பாலில் விழுந்தாச்சு, அது போதும் எனக்கு. சரி, இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணம். ராவ், இனி நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கே புறப்பட்டுடலாம். சீக்கிரம் புறப்படுங்க. குட் பை. வெள்ளம் தலைக்கு மேலே போய்விட்டாலும் கூட எது நீச்சல் போட தெரிந்தால் தப்பி விடுவதும் தப்பி பிழைத்து விடுவதும் அப்படியொன்றும் கம்பசூத்திரம் அல்லதானே. இப்போது ரேவதி மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்பட்டாள்.

0: எந்த சோதனையையும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி கொள்ளும் நெஞ்சுரத்தை மீட்டுக் கொண்டவளாக அவள் தனக்குத்தானே புன்னகை செய்து கொண்டாள். நிர்மலமான நயனங்களில் புதிய ஒளி பளிச்சிட்டது. ஒளிவெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த ஓவியத்தை ஓவிய பாவையாக நின்று பார்த்தாள். ஆண்டவன் உன்னை நேசிக்கிறான். மெய்தான், ஆண்டவன் என்னை நேசிக்கவே செய்வான். நிரபராதியான என்னை நேசிக்காமல் எப்படி இருப்பான் ஆண்டவன்? மிஸ்டர் ஞானசீலன்தான் குற்றவாளி. என்னோட வயிற்றில் வளர்ந்த குழந்தை வயிற்றிலேயே செத்து மடிஞ்சதுக்கு காரணமாக அமைஞ்சிட்ட அவரேதான் குற்றவாளி. அவர் பாவி. அவரோட பாவத்துக்கு என்றைக்காகிலும் ஒரு நாள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாதான் அவர் உண்மையிலேயே மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அப்போதான் நானும் சமாதானம் அடைஞ்சி தலையை நிமிர்த்தி நடக்க முடியும். இப்படி மட்டும் நடந்துவிட்டால் பிரச்சனையில் சரி பாதி தீர்ந்த மாதிரி தானே? முதல் இரவில் அவர் என் கையில் செஞ்சு தந்த சத்தியத்தின்படி அவரோட நெஞ்சில் என்றைக்குமே நான் ஒருத்தி தான் குடியிருப்பேன்னு அவர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கும் சத்தியமான சொல்லாக இருந்தால் அவர்கிட்டயே என்னை இரண்டாம் தடவையாகவும் ஒப்படைச்சிடுறதுல என் வரையிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது. ரேவதி நிம்மதியான பெருமூச்சை நெடுமூச்சை நெட்டி தள்ளினாள். மஞ்சள் நீராடிய மன உணர்வுகள் புல்லரித்தன. இப்போதும் கூட அவளது உயர்வு மனப்பான்மை அவளது மனப்போக்கிலேயே நெறிமுறையுடன் கொடிக்கட்டி பறக்க தவறவில்லை. இசைப்பாடல் காற்றிலே மிதக்கிறது. வானொலியில் தியாகராயரின் வந்தனமு ரகுந்தனா. கீர்த்தனை சகானா ராகத்தில் மனம் கூட்டுகிறது. ரேவதிக்கு ராகம் புரிகிறது. சுமை இறங்க வேண்டாமோ? ரேவதிக்கு தேவை மாறுதல், ஆறுதல். தேடினாள், துணை வந்தது. அவள் நகை சிந்தினாள். சரணாகதியான நகைப்பாக இருக்கக்கூடும் அது. அடங்காத ஆசையை அடக்க மாட்டாமல் நெடிதுயர்ந்த முக்காலியை நெருங்கினாள். பவ்யமான பாவனை, பாவனையில் அவள் விரும்பாத பணிவு, அவளது விருப்பம் இல்லாமலே மிகுந்திருந்தது. இப்போது அவள் எதையும் நினைக்கவோ அல்லது எதையும் மறைக்கவோ தயாராக இல்லை. அவள் ஒரு வினாடியாகிலும் தன்னை மறந்திருக்க எண்ணினாள். நேர்மையாக நினைத்தால் நினைத்தது நியாயமாக கை கொடுமாமே? ஆத்திரத்திற்கும் அவசரத்திற்கும் சவால் விட்டபடி மதுவில் ஒருவாய் பருகினாள். கனி இதழ்களில் நெருப்புக் கனி வெடிக்க இதழ்கள் இரத்த சிகப்பு ஆக்கின. தட்டினால் திறக்கப்படுவது கதவு. ஆ, குழலி, மை டியர் மோஸ்ட் குழலி, போன காரியம் பழந்தானேமா? செங்காயும் செம்பழமுமான ஒரு நிலமங்க. டாக்டர் அண்ணன் பம்பாயிலிருந்து இன்னும் திரும்ப காணோமே. மிஸ்டர் ஞானசீலனை பற்றி தானே சொல்கிற? பின்ன என்னங்க? பம்பாய் போய் 7 நாள் ஆச்சுன்னு சொன்னாயே. ஆமாங்க சொன்னேன். அங்கே தொழில் முறையில் என்ன சிக்கலோ என்ன சங்கடமோ? மற்றபடி அவருக்கு சொந்த வேலை ஒன்றும் இருக்காதே. நீங்கள் நினச்சி குழம்புறது கணக்கில் அண்ணன் அங்கே தன்னோட திருமணம் எதையும் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட மாட்டார். ஒரு விஷயம் நிச்சயம், அவர் எந்த நேரத்துலேயும் இங்கே சென்னைக்கு திரும்பிடலாமுங்க. மகிழ்ச்சி. அண்ணன் பேரில் இவ்வளோ தொலைவுக்கு அக்கறை காட்டுறீங்களே, எங்கள் அண்ணாவை உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் உண்டுங்களா? மெல்ல கேட்டாள் குழலி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார், ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த கதாநாயகி. நேபாளி, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கில மொழிகள்ல 85க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 90களில் மிகவும் புகழ்பெற்ற ஹீரோயினாக வலம் வந்தவர். தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் படமே ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாம இவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதினையும் பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது. இவர் ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நெகட்டிவ் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. புற்றுநோயால பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாம பல சமூக நல பணிகளையும் செஞ்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாம்பே படம் மூலம் தமிழில் அறிமுகமாகி தன்னுடைய நடிப்பாலும் முகபாவங்களாலும் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம்பெற்ற நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் 1970 ஆகஸ்ட் மாதம் 16 நேபாளில் இருக்கிற காத்மாண்டுல பிறந்தாங்க. பிரகாஷ் கொய்ராலா சுஷ்மா கொய்ராலா தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவருக்கு ஒரு சகோதரர் உண்டு, அவரும் நடிகர் ஆவார். இவருடைய தாத்தா பிஸ்வேஸ்வர் பிரசாத் கொய்ராலா அவர்கள் நேபாளுடைய பிரைம் மினிஸ்டராக பணியாற்றியிருக்காங்க. வாரணாசியில இருக்கிற தாய் வழி பாட்டி வீட்டில் தங்கி தன்னுடைய பள்ளி படிப்பை பயின்ற இவர் பின்பு டெல்லி சென்றார் மேலும் படிப்பதற்காக. அங்கு இவர் மாடலிங் துறையிலும் நுழைய பின்பு நடிப்பதிலும் ஆர்வம் கொண்டார். நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள் பேரி பெட்டூலா என்கின்ற நேபாள படத்துல முதன் முதலாக நடிச்சாங்க. 1991 வெளியான சௌதாகர் படம் மூலம் ஹிந்தி திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க. இந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. 1995 வெளியான பாம்பே படம் மூலமாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது ரசிகர்களுடைய மனதிலும் தடம் பதித்தார் நடிகை மனிஷா கொய்ராலா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது. கண்ணை கவர்ந்து இதயத்தில் நுழையும் வல்லமை காதலுக்கு மட்டுமே உண்டு. யார் என்று தெரியாமலே மங்கையின் மனது அவனிடம் தஞ்சம் அடைந்தால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உரியவனுக்கு தன் உள்ளத்தின் குமுறலை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றால் அவன் கேட்டானோ இல்லையோ, நாம் கேட்போமா இவளின் தவிப்பை? பாடல் வருகின்றது பாம்பே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: रहे, उन्हें कोई पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें। अगर समझदारी नहीं दिखाओगे
1: तो पैसे गवाओगे।
2: RBI कहता है,
3: जानकार बनिए, सतर्क रहिए।
4: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாம்பே திரைப்படத்துல நடிகர் அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஜோடியாக ஷைலா பானு என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. காதல், தவிப்பு, கண்ணீர், பரிதவிப்பு, பாசம், வெட்கம், புன்னகை, நேசம், தாய்மை என அனைத்து உணர்வுகளையுமே வெகு அழகாக வெளிப்படுத்தி இருப்பாங்க இந்த படத்துல நடிகை மனிஷா கொய்ராலா அவர்கள். கண்ணாலனே பாடல்ல இவருடைய உடை, நடனம், எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. உயிரே பாடலில் இவர் ஓடி வரும் காட்சி, அதுல இவர் முகம் காட்டும் பாவம் எல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாது அல்லவா. இந்த படத்துல இவர் மகளாக, காதலியாக, மனைவியாக, தாயாக என அனைத்து பரிமாணங்களிலும் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக பிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக பாம்பே திரைப்படத்தில இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
5: அடேங்கப்பா, மருமு பொண்ணு பேசி அது இந்த கிழம காதல வருதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு.
4: எப்பொழுதும் காதலனுக்கு எளிதாக இருக்கும் ஒன்று காதலிக்கு எளிதாக இருக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? மனமுருகி அழைக்கின்றான் தன் காதலியை, மறுக்கவும் முடியுமோ அவளால்? வந்துவிட்டால் தன்னவனை தேடி. சங்கமமாகும் இரு உயிரின் ஓசையை பாடல் மூலம் கேட்கப் போகின்றோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: இறால அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. பாம்பே இந்தியன் முதல்வன் ஆலவந்தான் பாபா மும்பை எக்ஸ்பிரஸ் மாப்பிள்ளை ஒரு மெல்லிய கொடு முதலிய படங்கள் தமிழில் இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 1996 இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் இந்தியன். இதுல நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. நாயகனை காதலிக்கும் ஐஸ்வர்யா மற்றவர் அவனை நடத்தும் விதத்தால் எரிச்சல் அடைந்தாலும் தன்னவனுடைய சில செயல்களால கோபம் கொண்டாலும் அவன் மீது அதிக நேசம் வைக்கிறாங்க. தன்னுடைய தோழியுடன் இணைந்து அவனுடைய உயிரை காப்பதற்காக உதவுறாங்க. அவனுடைய தந்தையிடம் அவனுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. இந்தியன் படத்துல வரும் டெலிபோன் மணிபோல் பாடல் பலருடைய ஃபேவரட் பாடலாகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்பொழுது உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
1: பணத்தை நீட்டி என்ன இன்சல்ட் பண்றியா? உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா?
2: பின்ன அப்பல இருந்து சந்திர சந்திரன் தொண்ட வரல கத்திட்டு இருக்கல்ல, பணம் வச்சாதான் நிமிந்தே பாப்பியா நீ? அப்படி பணம் பழகிடுச்சா உனக்கு?
1: பாரு, எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ற பாரு. நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நிதானமா டாப் அடிக்கலாம். வாட்ஸ் தி ப்ராப்ளம்?
2: கிருஷ்ணா கார்ல அடிபட்டுட்டான்.
1: நம்ம கிருஷ்ணா மேல எல்லாம் அந்த வெரி பியூட்டிஃபுல் டாக். இன்னும் அடிக்கடி படல எப்படி சார்?
2: நல்ல அடி கால்ல.
1: ஐயோ, நாலே கால் தானே இருக்கு, முன்னங்கால பின்னங்கால?
2: உன் தலை சந்திரு, எனக்கு அந்த கார் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். இத நம்ப
1: TN09Z75 கேட்டது போ. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தை நீ அப்படியே உற்று பெருசுப்படுத்தாதே.
2: பாத்தியா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசுற பாரு.
0: காதலியை வர்ணிக்க காதலனுக்கு சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? நம் கேட்கும் ஓசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை வெளிப்படுத்தும். ஆனால் இவனுக்கு மட்டும் விதிவிலக்காக வேறொன்றை ஞாபகப்படுத்துகின்றது. அப்படி இவனுக்கு என்னதான் தோன்றியது? பாடல் வருகின்றது இந்தியன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நிலைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல மக்ளி நேரம் நிகழ்ச்சியில நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1998 ஹிந்தியில வெளியான படம் தில்சே. இந்த படம் உயிரே வாக தமிழ்ல டப் செய்யப்பட்டது. இந்த படத்துல இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தையும் முகத்துல இவர் வெளிப்படுத்தும் எக்ஸ்பிரஷனையும் ரசிகர்களால நினைக்காம இருக்கவே இயலாது. சூழ்நிலை காரணமாக தவறான பாதையில் பயணிப்பவள் நாயகனுடைய காதலால முடிவில் அவனுடனே மரணிக்கிறாங்க. உயிரே படத்துல வரும் பூங்காற்றிலே பாடல் பலருடைய மனதை வருடிய பாடலாகும். உயிரே திரைப்படத்துல நாயகன் இவரிடம் பேச வரும் போதெல்லாம் அவனை தவிர்க்க இவர் மேற்கொள்ளும் முயற்சிகள் காண்பதற்கே யதார்த்தமாக இருக்கும். இன்று வரை இந்த படம் ரசிகர்களுடைய நினைவில் நிலைத்திருப்பதற்கு இவருடைய நடிப்பு முக்கிய காரணமாகும். இப்பொழுது உங்களுக்காக உயிரே திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
1: உலகத்திலே உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? யோசிக்காத டக்குன்னு சொல்லு. 3 என்றடா. 1 2.
2: அம்மா உள்ளங்கே.
1: அம்மா உள்ளங்கே. 2.
2: எங்க ஒரு கோயில் மடத்து புறா.
1: 3.
2: கவிதை.
1: இப்போது சொல்லு, உலகத்திலே எது உனக்கு பிடிக்காதது?
2: நீ இவ்வளவு கிட்ட வரதே எனக்கு பிடிக்கல.
1: போய் சொல்ற.
2: உன் சிரிப்பு போதிக பிரசங்க.

0: இருக்கிற அந்த சந்தோஷம் ஒன்றும் பிடிக்கல.
1: ஆக்சுவலாக உனக்கு என்ன பார்த்தா போறாம
2: நம் நேசிப்பவர்களின் பிரிவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாதல்லவா? அப்படித்தான் எங்கும் தன்னவளை தேடி தவிக்கின்றான் இவன். தன்னுடைய நிலையை இதை விட வேறு எப்படி சொல்லிவிட முடியும் என்று நாம் எண்ணும் அளவில் இவன் அந்த மங்கைக்காக தவிப்பதை இந்த பாடலில் வெளிப்படுத்துகின்றான். இவனுடைய நிலையை அந்த மங்கை அறிந்தாளா? இவனை தேடி வந்தாளா? பாடல் வருகின்றது உயிரே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1999 வெளியான முதல்வன் திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடியாக, கிராமத்து பெண்ணாக தேன்மொழி கேரக்டர்ல நடிகர் விஜயகுமார் அவர்களுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. கவலைகள் ஏதுமின்றி தன்னை சுற்றி இருப்பதை நேசிக்கும் தேன்மொழி தயக்கம் கொண்டு, பின்பு காதல் கொண்டு, பிறகு தந்தையுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு காதலனுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறாங்க. இதற்கிடையே பல நிகழ்வுகள் நடக்குது. முடிவுல தந்தையுடைய சம்மதத்துடன் தன்னுடன் இணையறாங்க தேன்மொழி. மென்மையான உணர்வுகளை தன்னுடைய நடிப்பால இந்த கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. முதல்வன் படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்துல வரும் பாடல்கள் இன்று வரை பலரால் கொண்டாடப்படுபவை. இப்பொழுது உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சீன் வருது.
1: பாம்பு
2: என்ன
3: சந்தோஷப்படுத்ததா தெரியல, அதுக்காக என்ன
2: வேணாலும் செய்வியா?
3: மாட்டேன். ஆமா, நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமான்னு கேட்பேன், நான் ஆமா சொல்லுவேன். உயிரை விட முடியுமான்னு கேட்பேன், நான் உயிரை விட மாட்டேன். உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன்.
0: வாழ்க்கை என்பது அந்த ஓட்டத்தில் ஓடுவது தானே, அப்படித்தான் காதலும் கூட. மங்கையின் மனது அவன் வழியே சென்று விட்டது. மறுபடி மீளவும் முடியுமா? அவன் போகும் வழியெல்லாம் இவளின் இதயமும் போனால் நிலைமை எப்படி இருக்கும்? பாடல் வருகின்றது உங்களுக்காக. முதல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தட்டுல சாப்பாடு காதுல ஹெட்செட் இந்த மதிய நேரத்துல மகளி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. 2001 வெளியான ஆலவந்தான் திரைப்படத்துல ஷர்மிலி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய நடனம் நடிப்பு வேறொரு பரிமாணத்துல இருக்கும். விளையாட்டு வினையாக முடிவில் தான் நேசிப்பவனாலே மரணிக்கும் ஷர்மிலி கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. 2002 இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாபா திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக சாமுண்டீஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. சிறு சிறு மோதல் பின்பு காதல் வந்தாலும் தன்னை விட்டு பிரிந்து வேறொரு பாதையில பயணிக்கும் தன்னவனுக்காக காத்து நிற்கும் சாமுண்டீஸ்வரி கேரக்டர்ல இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. 2005 வெளியான படம் மும்பை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு தாயாக அகல்யா கேரக்டர்ல. இந்த படம் ஹிந்தியிலும் எடுக்கப்பட்டது. அதிலும் இதே கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளி நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2011 இவருடைய நடிப்பில் வெளியான படம் மாப்பிள்ளை. இந்த படத்துல நடிகை ஹன்சிகா அவர்களுக்கு தாயாக பணக்கார பெண்மணியாக தோன்றியிருப்பாங்க ராஜேஸ்வரி கதாபாத்திரத்துல. பணத்தை பிரதானமாக எண்ணும் ராஜேஸ்வரி தன்னை ஏமாற்றி தன்னுடைய மகளை மணக்கும் நாயகனுடன் மோதினாலும் முடிவில் அகந்தையை விட்டு தன்னை மாற்றி தன்னுடைய குடும்பத்துடன் இணையும் கதாபாத்திரத்துல நெகட்டிவ் ஷேட்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்தில இருந்து ஒரு காட்சி வருது.
1: இனிமே சத்தியமா இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க.
2: இங்க இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என் பொண்ணு கேட்டு வந்தாங்க, பட் நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவங்க முன்னாடி என்னால கை கட்டி நிக்க முடியாது. என் முன்னாடி உட்கார்ந்து காலாற்ற மாப்பிள்ளைய விட என் பின்னாடி நின்று கை கட்டி நிக்கிற மாப்பிள்ளையதான் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு உன்னை விரும்பி இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். ஏய், மாப்பிள்ளைய பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க.
0: 2016 கன்னடம் மற்றும் தமிழ்ல வெளியான படம் ஒரு மெல்லிய கோடு. இந்த படத்துல மாயாவாக நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மனிஷா கொய்ராலா. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களுக்கு 3 பிலிம்பேர் விருதும் 1 தென்னிந்திய திரைப்பட விருதும் வழங்கப்பட்டிருக்கு. நேபாள அரசு 2001 ஆர்டர் ஆஃப் கோர்கா தட்சிண பாகு வழங்கி கௌரவித்தது. இவருக்கு இவை மட்டும் இல்லாது இன்னும் நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களுடைய நினைவில் நீங்காத இடம்பெற்ற நடிகைகளில் ஒருவரான நடிகை மனிஷா கொய்ராலா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் கடந்து விடுவோம் என்கின்ற உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

2:27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. அடுத்து SP பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா குரல்களில் வரும் பாடலின் படம் சூரியகாந்தி.

மூத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சோலையாறு, சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ்,

0: குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்க கடற்பரப்பில், வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் சற்றே தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது. 2 அல்லது 3 நாட்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை இங்கு பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி.
1: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। भारत और जापान ने आर्थिक तथा ऊर्जा सुरक्षा, फार्मास्यूटिकल्स, रक्षा तथा एआई सहित विभिन्न क्षेत्रों में कई समझौते पर हस्ताक्षर किए। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज नई दिल्ली में जापान की प्रधानमंत्री सनाए तकाइची के साथ वार्षिक शिखर सम्मेलन स्तर की वार्ता की। सम्मेलन में दोनों पक्षों ने द्विपक्षीय सहयोग के सभी पहलुओं की समीक्षा की। संयुक्त संवाददाता सम्मेलन को संबोधित करते हुए प्रधानमंत्री ने कहा कि आज के समय में सामूहिक विश्वास सबसे बड़ी संपत्ति है और भारत जापान की द्विपक्षीय साझेदारी समय की कसौटी पर खरी उतरी है। श्री मोदी ने कहा कि इस परिकल्पना को साकार करने के लिए भारत और जापान ने एआई के क्षेत्र में एक संयुक्त वक्तव्य जारी किया है। प्रधानमंत्री ने कहा कि जापान की सटीक प्रौद्योगिकी और भारत की सॉफ्टवेयर क्षमताओं का संगम वैश्विक एआई विकास को नई गति और शक्ति प्रदान करेगा।

நேரம் 3:15 பன்மொழி பாடல்களில் ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்கலாம். தாளவட்டம் படத்திற்காக கே ஜெயசுதாஸ் குரலில்

நேரம் 3:53:52. பன்மொழி பாடல்களில் ஹிந்தி மலையாள பாடல்கள் கேட்டாச்சு. அடுத்தது தெலுங்கு பாட்டு கேட்கலாம். பிரேமா படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
1: தண்ணில் அவள் தேனிறக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடை பயின்று,
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விஜய் சிவா அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக முத்துமூடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சூரியகாந்தம் ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சிவகங்கா என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை, பொன்னகவராளி ராகம் ஆதித்தாளம்.

0: நிறைவாக திருப்புகழ்.
1: இருப்பவள் திருப்புகழ் இருப்போடு படிப்பவரிடு.

0: சங்கீதசாரல் நிகழ்ச்சிகள் இதுவரை விஜய் சிவா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது கவிதாலயாவின் அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு, ரேகா, ராதாரவி, ஜனகராஜ், நிழல்கள் ரவி, மனோரமா மற்றும் பல. இசை தேவா, திரைக்கதை இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா.
2: உட்காருங்க தம்பி.
3: அப்பா
2: இன்னும் ஊர்ல இருந்து வரல தம்பி.
3: அப்பா லண்டன்ல இருந்து எப்ப வருவாரு?
4: சீக்கிரமே வந்துருவாரு. லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டு இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாரு.
5: தண்ணி பால ஊத்திட்டு கராரா பணம் கேக்குறேன்.
6: பால தண்ணிய கலக்கிறவன் நான் இல்ல, நேர்மையா உழைக்கிறவன் இந்த மலை அண்ணாமலை.
3: டிரைவர்
7: தம்பி,
3: நீ இங்கே இரு, நான் அவனை பாத்துக்கிறேன். டேய், ஏன்டா என் கார் கண்ணாடி அடிச்ச?
6: நீ ஏன்டா மேல சேர்த்து தண்ணி அடிச்ச?
3: நானும் அடிச்சேன். டயர்ல பட்ட தண்ணி ஊமல பட்டுச்சு.
6: அப்படியா?

0: கையில இருந்த கல்லு கண்ணாடி மேல போட்டு
1: கண்ணாடி உடைச்சிட்டு திமிராவோட பேசுறேன்.
0: ஏமல் இட கைய வைக்கிற
1: வச்சா என்னடா பண்ற?
0: இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ இவனை எங்க இருக்கான்? வாங்க
2: அண்ணாமலை அண்ணாமலை விடுறா, அவனை விடுறா விடுறான, போடா அந்த பக்கம். நீ எந்திரிப்பா எந்திரிப்பா, புரட்டு போய் அடிச்சுட்டானப்பா. ஐயோ எவ்வளவு பெரிய காயம்.
0: ஒன்ன நீ வீட்டுக்கு வா பேசிக்கிறேன், நீ வாப்பா நீ வா. கொஞ்சம் போறதுக்கு இவ்வளவு பெரிய காயமா இருக்க, இப்ப பட்டதா?
1: இல்ல போன வாரம் ஸ்கூல்ல அடிபட்டுச்சு.
0: போன வாரமா? ஏன்பா அப்பவே அம்மா கிட்ட சொல்லிருந்த, ஏதாவது மருந்து போட்டிருப்பாங்கல்ல?
1: எனக்கு அம்மா இல்ல, நான் பிறந்தப்பவே அவங்க செத்து போயிட்டாங்களாம். எனக்கு அப்பா மட்டும்தான், அவரும் அடிக்கடி வெளியூர் போயிடுவாரு.
0: உன் பேர் என்னய்யா?
1: அசோக்.
3: ஏமா எனக்கும் தான் காலாடி போயிட்டு இருக்கு, என்ன கவனிக்க அவனை மட்டும் கவனிக்கிறீங்களா?
0: கவனிக்கிறேன்டா கவனிக்கிறேன், சண்டைய போடுற சண்டை உன்னை நான் அப்புறம் கவனிக்கிறேன். முதல்ல அவங்கிட்ட சண்டை போட்டது தப்புன்னு சொல்லுடா.
4: என்ன
0: மறக்கிற சொல்லுறாங்க, போய் அந்த தட்டுல பால் கோவா வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா. போ பாரு அசோக்கு, இனிமே நீ அம்மா இல்லேன்னு தவலையே படக்கூடாது. என்னவோ அம்மாவா நினைச்சுக்க, எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். இங்க அண்ணாமலை கமலா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களோட விளையாடலாம். என்ன அண்ணாமலை பாவம்ப்பா, தாயில்லா பிள்ளைப்பா, சண்டை எல்லாம் போடாத. ஏய்யா ஏய்யா அப்படி பாக்குற?
4: அம்மா பாருவா.
0: கொண்ட கொண்ட சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு. ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் அந்த சட்டையை துவைச்சிட்டு வந்துடுறேன்.

0: அசோக், many happy returns of the day.
1: Thank you, pa.
0: கேக் வெட்டுக்கனே?
1: இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் அண்ணாமலையும் வரட்டும் பா.
0: யாரு? அந்த பால்காரனா?
1: அண்ணாமலை வந்தா பா.
2: அசோக், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: Thank you, da.
3: நம்ம தொகுதி மக்கள் என்ன பத்தி என்னையா பேசிக்கிறாங்க?
4: எம்எல்ஏ ஏகாம்பரம் இன்னும் ஏன் மந்திரி ஆகலன்னு பேசிக்கிறாங்க.
3: பாத்தியா பியே, ஜனங்க நம்ம மேல எவ்வளவு அபிமானம் வச்சிருக்கிறாங்கன்னு. ஆமா, தொண்டனுங்க என்ன பேசிக்கிறானுங்க?
4: இவர் எப்ப மந்திரி ஆகிறது, ராவ பகலா உழைச்சு ஓட்டு வாங்கி கொடுத்த நாம எப்ப சம்பாதிக்கிறதுன்னு பேசிக்கிறாங்க.
3: மூதேவிங்க, அப்படியா பேசிக்கிறானுங்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா அது? வீடு பூரா மாடு கட்டி வச்சிருக்குது, எவன்டா அவன் கட்டினவன்?
5: நான் தாங்க அண்ணாமலை.
6: நான் தாங்க பஞ்சாட்சரி. எல்லாரும் என்ன பஞ்ச் பஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. கும்பிடுங்க,
5: நாங்க எல்லாம் உங்க தொகுதி தாங்க.
6: யுவர் கான்ஸ்டிடியூன்சி தாங்க. நான் கறக்குறேன்.
3: கான்சி ஆகுது, ஃபேன்சி ஆகுது, கம்மி நாட்டிங்களா உங்களை? எம்மோ
5: எல்லாருக்குமே தம்னிரு, நான் இருக்கேன்ல. மன்னிக்கணும், ரொம்ப நன்றி உள்ள ஜீவனுங்க. அதுக்கு அவங்க முதலாளி அதான் இந்த அண்ணாமலை. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முட்டி குதறிடும். பாவம் அதுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது இல்லைங்க. என்ன பச்சு?
6: சூப்பர் பஞ்ச்.
3: என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்குள்ள உன் மாடுங்களை கொண்டாந்து கட்டுவேன்.
5: நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. உங்க இடத்துல நான் மாடுங்க கொண்டு

0: கண்டது தப்புதாங்க லட்சுமி தாழ் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்கு முன்னாலே உங்க ஆளுங்க வச்சு குடிசை போட சொன்னீங்க அதுவும் தப்புதானே சரி ஏதோ பண்ணிட்டீங்க பெரிய மனுஷங்க தப்பு செய்யறது பழக்கம் பரவாயில்ல என் இடத்துல நீங்க குடிசை போட்டுக்குங்க உங்க இடத்துல நான் மாட்டை கட்டிக்கிறேன் என்ன பஞ்சு
1: இது அண்ணாமலை பஞ்சு எங்கடா போய் தொலைஞ்சுங்க வாங்கடாங்க
2: உள்ள விட்டது நீங்க தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி வர சொன்னதான் அண்ணாமலை சொன்னாரு அதான் உள்ள

0: வந்துச்சு.
1: எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா இங்க. யாரா இதுக்குள்ள உள்ள விட்டது?
2: நீங்க தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி வர சொன்னதா அண்ணாமலை சொன்னாரு, அதான் உள்ள விட்டோம்.
0: ஆமாங்க.
1: வெண்ட அவனுங்களையும் மாடுங்களையும் அடிச்சு விரட்டுங்கடா.
3: தகராறு உங்களுக்கு இருக்குதா? என் மாட்டை யாராவது தொட்டிங்க
1: என்னடா பண்ணுவேன்? விரட்டுங்களா, என்ன நடக்குது பாக்கலாம்.

என்ன அழுதனா? பெரியார் தான் அனுப்புங்க, ஒரு கை பாத்துடுறேன். என்ன இப்போ வாக்குற மூச்சு திசை மாதிரி தான் போச்சு. பாத்தீங்களே, உங்க கோட்டைக்குள்ளே புந்து உங்க முன்னாலே 15 பேர் அடிச்சிருக்க. என் வீட்டுக்கு முன்னாலே இருந்த 5 பேரை அடிச்சு நீங்க போட்டு குடிச்சு தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சும்மா டாப்பை கழட்டிட்டு இருப்பேன். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க. என்னை ஒம்பு கிழுக்காதீங்க. ஒம்பு கிழுத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நீங்க இடத்துல குடிச்சப்பட்ட உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ் கிட்டயும் மந்திரி கிட்டயும் போய் கெஞ்சிட்டு நிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணியே தனி, நமக்கு நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில், அடி அடி, உதை உதை, மேடைக்கு மேட, காந்தி காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, வருஷம் குதிரை சிலைக்கு மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது, அவங்க சொன்ன கருத்துக்கு பத்தி யோசனை பண்ணி பாத்துக்கீங்களா? தேர்தல் வரும்போது மட்டும் கையை தூக்கி ஓட்ட கேக்குறீங்க, ஜெயிச்சிட்டா ஓட்டி அடிக்கிறீங்க. நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதிரவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. நான் பால்காரன், படிக்காதவன், தப்பு செஞ்சிருந்தா தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க மன்னிச்சிருங்க.

0: என்ன நாமல ஆச்சரியமா இருக்கா? என்னடா குடிசையெல்லாம் காணுமேனே? யாரு, உங்க அம்மாவா?
1: ஆமாய்.
0: வணக்கம்மா.
2: வணக்கங்க
0: அண்ணாமல. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு, ஆயிரம் தொழில் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புனிதமான அரசியலை ஏயா பயன்படுத்துறீங்கன்னு. அந்த வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. இதே வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னால என்ன சந்திச்சு சொல்லியிருந்தா இந்த ஏகாம்பரம் எப்பவோ மாறி இருப்பான். இப்பவும் ஒண்ணும் பெருசா கெட்டு போயிடல. இன்னையில இருந்து ஒரு புது ஏகாம்பரத்தை, ஒரு புது தொண்டனை இந்த ஜனங்க சந்திக்க போறாங்க. இந்த
1: ஐயா,
0: நம்ம சார்பா எங்கெங்க குடிசை போட்டிருக்கோ அதையெல்லாம் எடுத்துட சொல்லு.
1: சரிங்க.
0: அண்ணாமலை, என் உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். என் வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்திருக்கும். வரட்டுமா? வரமா?
2: அங்கய்யா.
0: அம்மா.
2: ஐயா.
0: புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? வரமா?
3: தேங்க்யூ. Thank you very much for the good news. Bye. Shanti, in cabin kuda neva. Staff ellam poitaangala?
4: Oh, poitaangale.
3: I have a very good news for you.
4: Enna?
3: Hotel Owners Association enna president ah elect pannirukanga.
4: Oh, wow! Congratulations.
3: Thank you. ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம விஷயம் அப்பா கிட்ட எப்படி சொல்றது, நான் தயங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த விஷயம் தானா அவர் காதுக்கு போயிடும்.
5: எத்தனை நாளா இந்த அசிங்கம் நடந்துட்டு இருக்கு?
6: அது
5: என்ன சொல்லல?
6: அது வந்து அசிங்க வேண்டுதான் சொல்லல.
5: ஒரு ஸ்டெனோ போய் காதலிக்கிறானே, அது உனக்கு சீப்பா தெரியல?
6: காதலிய ஸ்டெனோ வச்சிருக்காரு, அதுவே சீப்பா தான் படுது. இருந்தாலும் நீங்க தான் அசோக்கா கண்டிக்கணும்.
5: நீ வேற கண்டிக்கலாம், ஆனா அசோக் பிடிவாதக்கார. ஒண்ணு செய், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஊரை விட்டு அனுப்பிச்சிரு.
6: ஊரை விட்டவா இல்ல?
5: அதுவும் சாமர்த்தியம். ஆனா ஒண்ணு, இது அசோக் தெரிய கூட
6: தெரியுமா?
5: டெல்லிக்கு போன வேலையே இன்னும் முடியல, அதுக்குள்ளே அர்ஜென்டா புரட்டு வர சொன்ன. என்ன விஷயம்?
6: நீங்க போட்ட கணக்கையெல்லாம் அந்த பால்கார அண்ணாமலை கவுத்துட்டான்.

0: அண்ணாமலை அண்ணாமலை வருஷப்பட அப்பா வர்றார்.
1: கல்யாணத்துல ஏதோ பெருசா பூகம்பம் அடிக்க போகுதுன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அமைதியா வந்துகிட்டு இருக்கீங்க.
2: அமைதியில ஒரு அர்த்தம் இருக்கும்.
1: என்னமா அது அண்ணாமலை இடத்துல வந்துட்டு இருக்கோம்.
2: டிரைவர் வண்டி சர்வனா உடல்ல பல இருக்கிறவ ஆவேசப்பட்ட அடிதடி நடக்கும். நாக்குல பல இருக்கிறவ ஆவேசப்பட்டா கலகம் பிறக்கும். மூளையில பல இருக்கிறவ அமைதியா இருந்தா விவகாரம் இருக்கும்.
0: நீங்க நாக்கா மூளையா?
2: மவுண்ட் ரோடுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டினா எப்படி இருக்கும்?
0: பின்னிட்டீங்க.
2: இப்ப தெரியுதாரா நாக்கா மூளையான்னு?
1: ஆனா அண்ணாமலை இந்த இடத்த யாருக்கு விற்க மாட்டேங்கிறானே?
2: விற்க வைக்கிறேன்.
0: ஆமா, தப்பு கணக்கு போடுறீங்க.
2: கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்.
3: எனக்கு நான் உங்களை ஏன் விரும்புறேன் தெரியுமா? கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மாதிரி சிரிப்பு, பஞ்சகம் இல்லாம வெகுளித்தனமா பேசுற பேச்சு, பயிறு குலுங்குற மாதிரி சிரிக்க வைக்கிற குறும்பு. அதான் இப்ப என் ஆசை என்ன தெரியுமா? எனக்கு சொத்து சுகம் நகலட்டு எதுவுமே வேண்டாம். என்னைக்குமே அண்ணாமலை இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நான் வாழ்க்கை பூரா சந்தோஷப்படணும்.
4: உன் பேர் என்ன?
3: சுப்பு.
4: ஆ,
3: சுப்புலட்சுமி.
4: ஆ, உன் பேர் என்னடா?
0: ஆ,
4: உன் பேர் என்ன?
0: என் பேர் டேரா. உனக்கு
4: உட்கார, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
0: அண்ணாமலை,
4: எத்தனை நாளா இது நடக்குது?
3: கொஞ்ச நாளா தான்.
4: கொஞ்ச நாளா? அவன் ஏதோ உன்ன நாலு ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்துட்டான்னு ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ற மாதிரி நீ அவன் லவ் பண்ணிட்ட அதானே?
3: இல்ல, நான் அவரை மனசார விரும்புறேன்.
4: அம்மா கிட்ட பேசிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்.

0: அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்கு, எதை செலக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க.
2: நோ நோ, நீ தான் செலக்ட் பண்ணு.
1: திஸ் ஒன்
2: குட் சாய்ஸ்,
3: எக்ஸலன்ட் சாய்ஸ். ஆமாமா, அசோகோட கல்யாணத்துக்கு அசத்தலான பரிசா கொடுக்கலாம்னு அப்ப நினைச்சிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே மட்டுப்படல. இப்ப நீ ஆசைப்பட்ட இந்த மாடலைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டி அசோகோட கல்யாணம் பரிசா கொடுத்துறேன். என்னடா கண்ணு?
4: ஆமாங்க, அவன் ஆடி போயிடுவான்ல.
3: கரெக்ட், அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிடுற.
4: எந்த நிமிஷமே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல்.
3: அத சொல்றியா?
2: என்ன விஷயம்?
3: அது ஒண்ணு இல்ல கண்ணு, கட்டுறது பிளான் ரெடி, பணமும் ரெடி. ஆனா
2: அப்புறம் என்னப்பா ப்ராப்ளம்?
3: அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு நிலம் தான் ப்ராப்ளம். நம்ம ஒரு இடம் பார்த்து ஓகே பண்ணி வச்சோம், ஆனா அது ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
2: அப்போ நிலத்துக்கு என்ன பண்ண போறீங்க?
3: அதுக்கு தேவையான இடம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கு, ஆனா அது கிடைக்குமா தான் சந்தேகமா இருக்கு.
2: யார் இந்த ஆளு?
3: அது வந்து அத உடுப்பா, நம்ம வேற ஒரு இடம் பார்த்துப்போம்.
2: யார் இந்த ஆளு சொல்லுங்கப்பா?
3: அத உடுப்பா,
4: அண்ணாமலை, உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை.
2: அண்ணாமலையா? ஆமாப்பா, அவனுக்கு சொந்தமா பெரிய நிலம் இருக்க.
3: நிலம் பெருசா இருந்து என்ன புரோசனம்? அதை கொடுக்கறதுக்கு மனசும் பெருசா இருக்கணும்.
2: அப்பா, நான் கேட்டா அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிலத்தை பத்தின கவலை நீங்க விடுங்க. விடுது கட்டுறீங்க இந்த இடத்துலயா? உன் பேர் இல்லையா?
4: கட்டிக்கோ, கட்டுடா, டேய் கட்டுடா. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் எனக்கு.

0: அந்த வீடு இந்த மாட்டுக்கோட்டை இந்த இடத்தை விட்டு அந்த இடம் தான் கழிவு தானே இருக்கு. நீ கண்டிக்கோ. எல்லா இருந்தாலும் உங்க அப்பா நல்ல புத்திசாலிடா, நல்லா கணக்கு பாக்குறாரு. புள்ளை பிறந்த ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு வியாபாரம், இங்கிலீஷ்ல என்னது
1: பிசினஸ்,
0: பிசினஸ் பிசினஸ் பண்ணி கொடுக்கணும் திட்டம் போட்டிருக்காரு. நீ கட்டு, நாளைக்கே கட்டு.
1: சரிதான்ப்பா, ஆனா இந்த இடத்தை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே.
0: இப்ப கூட அதான் சொல்றேன், சும்மா எவனாவது இந்த இடத்தை கேக்குறது இருக்கட்டும், பார்த்தா கூட கண்ணை நோண்டிடுவேன். நீ யாருடா? என் நண்பன்டா, என் தம்பிடா. நீ உனக்கு இல்லாத இடமா, கட்டிக்கோ. பாரு, அந்த பில்டிங் விட இன்னும் பெரிய பில்டிங் கட்டி உன் பேரை வச்சுட்டு ஹோட்டல் அசோக்னு. வா, இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம். வா
2: அசோக், நீ நினைச்சதை முடிச்சுடா. You are really a great businessman.
1: No dad, I'm not great. அண்ணாமலை இஸ் எ கிரேட் மேன். நீங்க அவனை பத்தி எவ்வளவு தப்பா பேசிருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா, அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. உங்ககிட்ட பழகிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் விட அவன் எவ்வளவோ உயர்ந்தவன் நிரூபிச்சுட்டான்.
2: எஸ் லைஃப்ல முதல் தடவை என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு.
1: இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. அண்ணாமலை நமக்கு காட்டின அன்பை விட நாம ரெண்டு மடங்கு அன்பு அவனை காட்டணும். அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நிலம் அண்ணாமலைக்கு சொன்னோம், ஹோட்டல் நமக்கு சொன்னோம், கிடைக்கிற லாபத்துல அண்ணாமலைக்கு பாதி, நமக்கு பாதி, 50-50.
2: You are correct. என் கணக்குப்படி இந்த பிசினஸ் ஓகே. நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறேன்.
1: Thank you, Dad.
2: அண்ணாமலை, சின்னதா ஒரு கையத்து கூடு.
0: ஐயா, என்னங்க இது? என்னையா, இந்த அண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னா சொன்னதுதான், உடனே கடைக்கால எடுத்து வச்சு ஹோட்டல் கட்ட ஆரம்பிங்க. எதுக்குங்க இதெல்லாம்?
2: அண்ணாமலை, தாய் முள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேற பாரு. இந்த அரசாங்கத்துல வாய் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பில்லப்பா. இந்த வெத்து பேப்பர் இருக்கிற மரியாதை மனுஷன் கிடையாது. அதனால தான் சொல்ற, ஒரு கையத்து போடு. ஓ, நீ தான் கை நாடல
0: அசோக் வரல?
2: அசோக்,
0: எஸ் டோன்ட் பீ தி மினிஸ்டர்.
2: மினிஸ்டர் பார்க்க போயிருக்கான்னு
3: சொல்றான். எதுவுமே எழுதாம வெத்து பத்திரத்துல.
2: ஏடா, வரும்போதே சொல்லல, டைப் பண்ணி எடுத்துட்டு
0: வான்னு. இல்ல, அசோக் தான் கை நாட்டு வாங்கிட்டு வாங்க.
2: என்ன பெரிய அசோக் சொன்னா? அவன் ஒரு பெரிய மனுஷன், இப்ப யார் அவமானப்படுறது? நீ கேட்டது கலெக்டர் கண்ணு. வெத்து பேப்பர்ல கையெழுத்து எப்படி போடுவாங்க? ஒரு டைப் பண்ணி எடுத்துருவோம்.
0: ஐயா, என்னங்க இது? அசோக் சொல்லிட்டா அதுக்கப்புறம்
2: என்னம்மா?
0: அசோக் பேர்ல தானே ஹோட்டல் கட்டுறீங்க?
4: ஹோட்டல் பேரு அசோக் இன்டர்நேஷனல் தானே?
5: குலதெய்வத்துக்கு
0: ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுறாங்க.
2: உங்க உதவி இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டிருக்கவே முடியாது. எப்படி இருக்கு ஹோட்டல்?
6: ஹோட்டல் நல்லா தான் இருக்கு, ஆனா வெள்ள பேப்பர்ல கருப்பு புள்ளி வச்ச மாதிரி பக்கத்துல ஒரு அசிங்கல்ல இருக்கு.
2: என்ன சொல்றீங்க?
6: அழகான ஹோட்டல் பக்கத்துல மாட்டு துழும இருக்க, சீக்கிரம் காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க.
2: ஏங்க என்ன, மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அந்த இடத்தை பத்தி. நீ என்ன நினைக்கிற?
1: அப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நான் அண்ணாமலை கிட்ட பேசுறேன்.
2: அட, என்னப்பா ஐநா சபையில பேச போற? அண்ணாமலை விட இடிக்க வேண்டியதானே.
1: அப்பா, அந்த வீடு அவனுக்கு ஒரு கோயில் மாதிரி.
7: அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை, அசோக் அவங்க அப்புறம் உங்க வீட்டை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க.
0: என் வீட்டை எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையா?
1: 1 minute ப்ளீஸ் அண்ணாமலை, இதெல்லாம் நம்ம அப்புறம் நிதானமா பேசிக்கலாம்.
0: என்ன நிதானமா பேசுறது? இப்பவே சொல்லு
1: அண்ணாமலை. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு.
0: என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் வீட்டை எடுக்க போறியா நீ?
1: டேய், நான் உனக்கு அழகான பங்களா கட்டி தரேன், உனக்கு கல்யாணம் ஆச்சு, நாளைக்கே குழந்தை குட்டிங்க ஆச்சுனா இப்ப இருக்கிற வீடு வசதியா இருக்காது இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு
0: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுதான். இதை பாரு அசோக், என் வீட்டை எடுக்கிறத பத்தி யாராவது பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது.
2: உன்னால தாங்கிக்க முடியாதா முக்கியமா? நான் சொல்றதா கேள்.
0: ஒன்னு
2: முடிவா சொல்றேன், கேட்டுக்க. எது நடந்தாலும் சரி, உன் வீட்டை இடிக்காம விட மாட்டேன்.

0: அவன்
1: ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
0: என்னடா சொல்ற?
1: நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ராத்திரி அண்ணாமலையோட வீட்டை இடிக்கிறோம், அண்ணாமலைக்கும் அசோக்குக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ப ஓடைக்கிறோம்.
0: இது சரியா வரும் சொல்ற?
1: கூட்டி கழிச்சு பாருங்க மாமா, கணக்கு சரியா வரும்.
0: 15 வருஷமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தது நிறைவேற்ற போறேன். உடனே செய்,
1: பின்னிடுறேன்.

0: என்ன என்ன விஷயம்?
1: என்ன விஷயம் தான் கேட்கிறேன்? ஏதோ ஆத்திரத்துல தான் உங்க அப்பாவை அடிச்சேன். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம்? துண்டு துண்டா வெட்டிருக்கலாம். அதுக்கு பதிலா என் அப்பா கண்ண கோயில் இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி.
0: இத பார், உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்டஈடு வேணுமோ வாங்கிக்க.
1: நஷ்டஈடு கொடுக்கறியா? கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டே அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நினைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டே அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியாது. அவனால முடியாது. நீ அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பவும் மேல வச்சிருந்த தட்பை அடிச்ச, ஒரு அன்பு தாயும் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச, ஒரு ஆசை தங்கச்சி உண்மையில வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்க முடியுமா? உன்னால
0: நீ இவ்வளவு பேசுற 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்துல அடிச்சு, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா?
1: நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன். நீ எங்க வாழ்க்கையில அடிச்சுட்டேடா.
2: யாரு யாரியா? நீயா பெரிய ராஜபுரம் பரியா? அப்பா என்ன பெரிய சுல்தானா?
1: இன்னைக்கு பணம் பேர் போக அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் போக அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்கு மாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா.
3: வக்கீல் சார், அசோக் ஹோட்டல் கட்டி இருக்கிறது அண்ணாமலையோட இடத்துல. போனா போறவங்க 2 ரூபாய்க்கு 1 பசங்க. ஆனா மீதி இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை வித்துட்டு அதுல வர்ற பணத்துல

0: சுத்திருச்சு. அதே இடத்துல அவனுங்க மாதிரியே நாங்க ஒரு ஹோட்டல் கட்டணும். இடத்தை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன அண்ணாமல?
1: எல்லாம் சரிப்பா, ஆனா நிலத்தை விக்க முடியாத.
2: என்ன சொல்றீங்க
1: அண்ணாமல? நீ எல்லா நிலத்தையும் அசோக்குக்கு வித்துட்டதா கிரியப்பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பத்திரத்தோட காப்பி இத நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: அண்ணாமல அவனுக்கு எந்த இடத்தையும் விக்கல சார். அவனுங்க மோசம் பண்ணிட்டானுங்க சார். சார் அவனுக்கு மேல கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயத்தை கேளுங்க சார்.
1: ஒண்ணுமே கேட்க முடியாதுப்பா. அண்ணாமலை வெத்தி பேப்பர்ல கைநாட்டு போட்டதை வச்சு அவங்க தங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாங்க. நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது.
0: அது எப்படி சார்?
3: வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. இது அந்த திருவண்ணாமலை சிவமேல சத்தியம். வர்ற வாடா பஞ்சு.
4: டேய் பஞ்சு, என்னடா இது? எங்க வீட்டுக்கு போகாம ஓன் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்க?
5: அவரே ஸ்டேஷனுக்கு வரல. அண்ணா எங்க?
2: சித்தி நீங்க உள்ள போங்க, அண்ணாமலை உள்ளதான் இருக்கு, நீங்க போங்க.
4: என்னடி சொல்றான் இவன்?
2: போங்க, ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன், போங்க.
4: அண்ணாமலை, அண்ணாமலை, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
5: என்னங்க உடம்பு சரியில்லையா? என்னன்னா
6: நல்லதா இருக்க. நீங்க கழிச்சு போய் வந்திருக்கீங்க, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம்.
4: அது இருக்கட்டும், இப்பயே நம்ம வீட்டுக்கு போகாம பஞ்சாச்சரம் வீட்டுக்கு வந்திருக்கோம்.
6: அது வந்து வீடு கொஞ்சம் ரிப்பேர்மா.
4: ரிப்பேர் என்னப்பா, நல்லா தானே பறந்தது வீடு?
6: இல்லம்மா, மழை காலம் வருது இல்ல, அதான் கொஞ்சம் குறையெல்லாம் மாத்த சொல்லிருக்கேன்.
4: ஆமா, மழை பெஞ்சா மட்டும் லேசா கொஞ்சம் அங்கங்க ஒழுகும். கூரையை மட்டும் ரிப்பேர் பண்ணுங்கப்பா, செவுத்த ஊத்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு எப்பாவது மனசு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டு செவுத்துலதான்ப்பா தலைசாச்சு உட்கார்ந்துருப்பேன். உங்க அப்பாவே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும்ப்பா. அதனாலதான் சொல்றேன், ரிப்பேர்னு சொல்லி எவனாவது கடப்பார கடப்பார வச்சு செவுத்த ஊத்த நோண்டிட போறான், பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. ஆமா, இத பாரு, நம்ம குலதெய்வம் கோயில்ல எல்லாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இத கொண்டு போய் அசோக்கும் குடுக்கணுப்பா.
0: பிரசாதம் குடுக்க போறீங்களா? குடுங்க, போய் குடுங்க. அண்ணாமலை கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு நிலத்தையும் மோசம் பண்ணிட்டு வீட்டையும் வச்சு தரமட்டமாக்குற பாவிகளுக்கு முதல்ல போய் குடுங்க பிரசாதத்தை.
4: என்னடா சொன்ன, என்னடா சொன்ன, என்னடா சொல்ற? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா அப்பா? அண்ணாமலை செஞ்சிருக்க மாட்டான், எனக்கு தெரியும்டா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேப்பா. நான் கேட்டு வந்துடுறேன்.
6: இனிமே நீங்க யாரும் அந்த அசோக் முஞ்சி முழிக்க கூடாது.
4: ஏன்ப்பா அப்படி சொல்ற?
6: இத பாருங்கம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, ஒண்ணு இந்த அண்ணாமலை, இன்னொன்னு அந்த அசோக். இனிமே உங்களுக்கு ஒரே பிள்ளைதான் இருக்கா, அது இந்த அண்ணாமலையா இல்ல இந்த அசோக்கா, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க.

0: தொடர்வது அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: இவர் என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை, இவருக்கு லோன் வேணும் சார்.
2: என்ன பிசினஸ் பண்ண போறீங்க?
1: மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ண போறோம்.
2: எவ்வளவு பணம் வேணும்?
1: 2 லட்சம்.
2: அண்ணாமலைக்கு சொந்தத்துல வீடு இருக்கா?
1: வீட்டைத்தான் இடிச்சிட்டானுங்களே.
2: நிலமாவது இருக்கா?
1: நிலத்தையும் தான் அந்த படுபாவிக்கு மோசம் பண்ணிட்டானுங்களே.
2: என்ன சார் இது, வீட்டை இடிச்சிட்டாங்க, நிலத்தை மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லோனை வாங்கி யார மோசம் பண்ண பாக்குறீங்க? பிளீஸ் கெட் அவுட்.
1: டோன்ட் சே

0: Get out. We are citizen of India.
1: அப்ப தயவு செய்து வெளியில போறீங்களா?
0: நம்மள அந்த சோடா புட்டி கண்ணாடிக்காரன் கடக்கறான். அவன் ஒருத்தந்து தான் பேங்கா? ஊர்ல வேற பேங்கே இல்லையா? இன்னைக்கு எந்த பேங்க்லயாவது உள்ள பூந்து பணத்தை வாங்கிட்டு தான் வெளியே போறோம்.
2: சார் சார், உங்களை மினிஸ்டரை ஐயா கூப்பிடுறாங்க, கார்ல இருக்காங்க. ஆமா
3: ஐயா, வணக்கம்.
4: வணக்கம் அண்ணாமல. மினிஸ்டர் இருந்தும் யாரோ நினைச்சியா? நான் தான். எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா அண்ணாமல?
3: நல்லா இருக்கீங்க.
5: என்னத்த நல்லா இருக்கா? அந்த பாவிங்களால தெருவுக்கே வந்துட்டான். அது ஒரு பெரிய கவிங்க மினிஸ்டர் ஐயா.
4: இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது வேணும்னா என் வீட்டு கதவை தட்டுவானே. மினிஸ்டர் அந்த மிரண்டு போயிட்டியா? இவ்வளவு மோசம் பண்ணி இருக்கானுங்க. அப்பம் புள்ள ரெண்டு பேரும் ஒரே குண்டுல தள்ள சொல்றேன். யோ லா மினிஸ்டர், போன் பண்ணியா?
3: வேடையா,
4: நீ போன் பண்ணியா?
3: வேடையா,
4: இதெல்லாம் விடவே கூடாது அண்ணாமல.
3: இல்லையா, ஒன்னும் செய்யாதீங்க.
4: இப்ப என்ன வேணும்?
3: ஒண்ணு வேண்டாங்க.
0: நீ சும்மா அண்ணாமல. சார், நாங்க மாடு வாங்குறதுக்காக ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டேன் சார். அதை இதை சொல்லி எங்களை வெளியே விரட்டிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லி லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா.
3: ஒரு 2 லட்சம்.
4: 2 லட்சமா? அதை நான் கொடுத்துட்டு போறேன்.
3: வேண்டாங்கய்யா, எல்லாம் முறைப்படி.
4: என்ன முறையோ என்ன தர்மமோ. ஆமா, அது என்ன பேங்க் பாது?
0: மகாலட்சுமி பேங்க்.

0: நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
1: மிஸ்டர் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ், இந்த வருஷம் நம்ம சங்கத்தின் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும்.
2: மிஸ்டர் அசோக், அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ். இந்த வருஷமும் நீங்க தான் பிரசிடென்ட்.
1: நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள்.
3: மலட அண்ணாமலை.
4: மம்மி,
5: என்னடா இது தீபக், ட்ரெஸ் எல்லாம் ஒரே சேரா இருக்கு.
4: அது ஒண்ணுமா, காலேஜில் ஒரு பொண்ணு சேத்த வரி அடிச்சிட்டா.
5: நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன குறும்பு பண்ண?
6: கிளாஸ் முடிஞ்சு கால் காலா நான் காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்த கார்ல வேகமா வந்து என் மேல சேத்த வாரி அடிச்சிட்டா. வந்ததே கோவம், ஒரு கல் எடுத்து அவன் கார் கண்ணாடிய உடைச்சிட்டேன்.
5: போதும் போதும், வா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க.
7: சுப்புலட்சுமி,
5: என்னத்த?
7: இன்னைக்கு உங்க கல்யாண நாள், கோயிலுக்கு போகணும்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டியா?
5: ஒன்னும் பேச முடியல. ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தாரு, சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டாரு.
7: ஆமாமா, நீ தினம் இதையே சொல்லிக்கிட்டு. அவனு என்னமோ ஏனோ தானோன்னு வர்றான் போறான். கலகலன்னு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்த அவனை பார்த்தே எத்தனையோ வருஷம் ஆகுது. இதை பாரு, இன்னைக்கு நீ கண்டிப்பா அவனை கோயில் கூட்டிட்டு போற. ஆமா, இத பாரு, போய் கூப்பிடு.
5: என்னங்க, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்.
3: அப்படியா?
7: என்னப்பா அண்ணாமலை, தினம் தான் வேலை வேலைன்னு போயிடுற. உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வெளியில போறத பார்த்தே 15 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. இன்னைக்கு உங்க கல்யாண நாள், இன்னைக்காவது உன் பொண்டாட்டிய கோயில கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டுவாப்பா.
1: ரெஸ்பெக்டட் ஜென்டில்மேன், இப்போ ஏலம் விட போற இந்த பங்களாவும் அது இருக்கிற 20 கிரவுண்ட் நிலமும் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். இதுல நீங்க பிளாட்ஸ் கட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், வேணும்னா பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். இந்த இடத்துக்கு அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற குறைஞ்சபட்ச விலை 1 கோடி ரூபா. இப்போ ஏலத்தை ஆரம்பிக்க போற 1 கோடி ரூபா.
8: 1 crore 50 lakhs.
9: 1 கோடியே 75 லட்சம்.

0: 2 crores.
1: Rendu kodi. Rendu kodi. Rendu kodi. Big crore. Mm. சிட்டில வேற எங்கும் கிடைக்காது கேளுங்க. 4 crores.
0: 5 crores.
1: 5 கோடி. அசோக் அவர்கள் கேட்டது 5 கோடி.
2: 6 crores.
1: 6 கோடி. 6 கோடி.
0: 7 crores.
1: 7 கோடி. அசோக் அவர்கள் கேட்டது 7 கோடி.
2: 8 crores.
1: 8 கோடி. அண்ணாமலை அவர்கள் 8 கோடி. கேளுங்க, 8 கோடி. ஒரு தரம் 8 கோடி.
3: இந்த என்ன பெறாது பணம்.
0: 9 crores.
1: 9 கோடி. 9 கோடி. 9 கோடி. ஒரு தர
2: 11 crores.
1: 11 கோடி. அண்ணாமலை அவர்கள் 11 கோடி.
3: 11 கோடி.
0: 12 crores.
1: 12 கோடி. 12 கோடி. ஒரு தரம் 12 கோடி. ஒரு தரம் 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 2 தரம். 12 கோடி. 3 தரம்.
4: கோடி மதிப்புள்ள சொத்தை 12 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியை நீ பாத்திருக்கியா? நீ நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏதோ பேச கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி
3: எப்படியாவது பேங்க்ல கடன் வாங்கியாவது கட்டுங்க.
5: இனிமேல் கடன் வாங்க முடியாது, கொள்ளடிச்சா தான் முடியும். ஏற்கனவே வாங்கின டெபாசிட் கொடுத்த திருப்பி கொடுன்னு உணர்ச்சிருக்காண்டா உன் பாட்ட பேங்க்கார. ஏலத்தப்ப உன் கையை பிடிச்சு கெஞ்சல, நீ கேட்கல. இவ அவன் காலை பிடிச்சு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. மேல மேல கடன் வாங்க ஒத்துக்க மாட்டான் உன் பங்காளி ஷேர் ஹோல்டர்ஸ்.
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கட்டி ஆகணும்.
5: அப்ப இந்த வீட்டு அடமான வச்சுட்டு
3: இந்த வீட்டு அடமான விற்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
5: நீ அனுமதிக்க மாட்டேன்.
4: இருந்த அசோக்கோட பையனும் பொண்ணும் இப்போ இப்போ
6: அப்பா நான் அவரை காதலிக்கிறேன்.
4: பாரு பிரியா, ஒருத்தனை காதலிச்சு அவனை புருஷனாக்கிக்கிறத விட ஒருத்தனை புருஷனாக்கிக்கிட்டு அவனை காதலிச்சா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்.
6: எப்படி இருந்தாலும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

0: பிரியா, நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் அசோக் சம்பந்தி ஆகணும், கூடி கொலாவணும், நல்லது கெட்டதுல கலந்துக்கணும். இதெல்லாம் நடக்காத காரியம் என உனக்கே தெரியும், எனக்கும் அசோக் ஆகாதுங்க. நீங்கள் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, எங்க எல்லாரையும் மறந்துட்டு நீ ஒரே ஐடியா போயிடுமா?
1: நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன்.
0: அப்போ சின்ன பிள்ளை கிளிப்புல சொல்ல மாதிரி சொல்ற, சொல்ல சொல்லிக்கிட்டு இன்னும் அனவல் பத்தி தெரியாது. இனிமே அந்த பையனோட பார்த்த தோலை உரிச்சு தெல தொங்க போட்டு வச்சா. யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்கம்மா.
1: எங்க போறீங்க?
0: எங்க போற தெரியாது, எங்கயோ போற நிம்மதி இல்ல.
1: அப்போ நாங்க மட்டும் இங்க நிம்மதியா இருக்கோம் நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுல எல்லா வசதியும் அளவுக்கு அதிகமாவே இருக்கு, ஆனா நிம்மதிய தவிர கள்ள கபடம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க.
0: அந்த அண்ணாமலை சத்து பல வருஷங்களாச்சு.

0: நேர்கள் கேட்கலாம் அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அண்ணாமலை, ஒரு குட் நியூஸ். கூடிய சீக்கிரத்தில் உன் சபதத்தில் நீ ஜெயிக்க போற. அன்னைக்கு ஏலத்துல நீ ஏற்படுத்தின 12 கோடி ரூபாய் நஷ்டத்துல அசோக்கோட சொத்து போச்சு. இன்னைக்கு அவன் வீட்டை இருக்கிற நிலைமைக்கே வந்தாச்சு.
2: என்ன வேலையானாலும் சரி, அந்த வீடு யார் கைக்கும் போக கூடாது.
1: என்னப்பா போச்சு 12 கோடி ரூபாய்க்கு

0: வேலைக்கு போயிருக்குமா? ஒத்த நிமிஷம் நீ செஞ்ச முட்டாத்தனத்தால இந்த குடும்பமே நரோட்டுக்கு வந்துருச்சுனா நரோட்டுக்கு வந்துருச்சு. அவன் கைக்கு போயிடுச்சு.
1: அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட முட்டாள்தனம் இல்லப்பா, உங்க பேராசை, உங்களோட கணக்கு, நம் அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. நாம தோத்து போயிட்டோம்ப்பா. அண்ணாமலை ஜெயிச்சுட்டான். அவன் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான்.
2: அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை, உன் தர்ம யுத்தத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட, நீ போட்ட சதத்துல ஜெயிச்சிட்ட. அசோக்கோட வீட்டு பத்திரம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ சொல்லு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரவு நிறுத்தின, அசோக்கையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரவு நிறுத்தி புல்டோசர் வச்சு அவன் வீட்டை அடிச்சு தரமட்டம் ஆக்குறேன் சொல்லு. இதான் அண்ணாமலை அந்த பத்திரம்.
3: கெட்டு
1: போனவ வாழலாம், நல்லா வாழ்ந்தவ கெட்டு போக கூடாது. கொண்டு போய் கொடுத்துருங்க.
3: நீ கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டும் போது கூட என் மனசு குளிரலப்பா. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. என் மகன் மாறல, என் அண்ணாமலை மாறல, என் அண்ணாமலை மாறமாட்டான். எனங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல.
1: என்னாலே புரிஞ்சுக்க முடியல.
3: நான் உள்ள வரலாமாப்பா?
1: என்னம்மா அப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்கம்மா. நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி வேணுமா? இது இப்ப உங்க வீடம்மா.
3: அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அப்படி எல்லாம் சொல்லாத. அம்மா சாந்தி, நல்லா இருக்கேம்மா.
1: நல்லா இருக்கேன்ப்பா.

0: என்னமோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. என்ன இருந்தாலும் அண்ணாமலைக்கு உன் மேல இருக்கிற அன்பு என்ன குறையலன்னு தான்ப்பா நான் நினைக்கிறேன். இந்தாப்பா இந்த வீட்டு பத்திரம்ப்பா, உன் வீட்டு உன் அண்ணாமலை உனக்கே கொடுத்துருக்கேன் அசோக். வாங்கிக்கப்பா அசோக், வாங்கிக்கையா. ஏப்பா ஏப்பா ஒரு மாதிரியா பாக்குற அசோக், நீ எதையும் மனசுல வச்சுக்காதையா. அண்ணாமலை கோபத்துலதான்ப்பா யானை மாதிரி, குணத்துல பசுப்பா, உனக்கு தெரியாதா.
1: அம்மா இத்தனை நாள கூட்டி கழிச்சு கணக்கத்தை சரி பார்த்துட்டு தானே ஒளி, மனுஷால சரி பார்க்கலாமா, மனுஷால சரி பார்க்கலாம். நான் இவ்வளவு கொடுமைங்க அண்ணாமலைக்கு செஞ்சிருந்தோம், அவ எனக்கு என் குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மை பண்றான், அவன் தான் மனுஷன், அவன் தான் மனுஷன். இப்ப ஏற்பட்ட பிள்ளைய பெத்த உங்க காலில் உழுது நான் மன்னிப்பு கேட்டாதான். நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சிட்டமா.
0: ஐயா நீங்க பெரியவங்க ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இத்தனை நாளா விலகி போயிருந்த பந்தம் இப்பதான் தொடர ஆரம்பிச்சிருக்கு, அது நல்லபடியா வளரணும்னு நீங்க தான் ஏன் ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணாமலை நான் அசோக்க பார்த்தேன்பா, நீ நினைக்கிற மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணலையா. ஹோட்டல்ல வர்ற லாபத்துல உனக்கு பாதி அவனுக்கு பாதின்னு தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறான். அதை அவங்க அப்பா செய்யாம விட்டுட்டாருப்பா, அது அவனுக்கு தெரியாது. வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கி

நம்ம நிலத்தையெல்லாம் மோசம் பண்ணதும் அவங்க அப்பா தான் அப்பா, அதுவும் அவனுக்கு தெரியாது. அவன் பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, நாலு பேருக்கு மத்தியில அவங்க அப்பாவை நீ கை நீட்டி அடிச்சுட்டேங்கிறதுக்காக அவன் உன்னை திருப்பி அடிச்சது மட்டும்தான்ப்பா. நீயே சொல்ல அண்ணாமலை, உங்க அம்மாவை யாராவது கை நீட்டி அடிச்சுட்டாங்கன்னா நீ பாத்துக்கிட்டு சும்மா வருப்ப, அவன் கைய வெட்டி இருக்க மாட்டேன். ஏதோ அந்த கோபத்துல வீட்டை இடுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அத நினைச்சு நினைச்சு இப்பவும் அவன் மனசு வெந்துகிட்டு இருக்கான்ப்பா.

0: சரி சரி, நல்ல நேரத்துல தாம்பூலத்தை மாத்திக்கலாமே.
1: மாத்திக்கலாம், பொண்ணுடைய அப்பா வரணுமே. எவனவன் சம்மந்தி?
0: ஆமா
2: அண்ணாமல பிரதர் மவுண்டன்
3: கோடீஸ்வரர் அண்ணாமல பால்கார அண்ணாமலையா இப்ப மாறினா?
1: இந்த பால்கார அண்ணாமலை தான் கொஞ்ச நாளைக்கு கோடீஸ்வரர் அண்ணாமலையா இருந்தா. என்னைக்குமே இந்த அண்ணாமலை பால்காரன் தான். என்ன இதான் பர்மனன்ட், மத்ததெல்லாம் டெம்பரவரி.

ഇതുവരെ കേട്ടത്. கவிதாலயாவின் அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு, ரேகா, ராதாரவி, ஜனகராஜ், நிழல்கள் ரவி, மனோரமா மற்றும் பல. இசை தேவா, திரைக்கதை இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுதில் பூக்கள் என்ற தலைப்பில் அமைந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஒழித்த பாடல் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்ற படத்திற்காக. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பூக்கள் என்ற தலைப்பில் அணிவகுக்க பாடல்கள் கேட்கலாம். பறவைகளுக்கு ஒரு சொந்த கூடு, காட்டு மிருகங்கள் கூட ஒரு தனி தங்குமிடம் வைத்துக் கொள்கிறது. இப்படி இருக்க மனிதர்களுக்கு ஆசை வரக்கூடாதா தனக்கென்று தனி வீடு அமைத்து கொள்ள? அப்படி அமைத்து கொண்ட வீட்டில் இருக்கும் சந்தோஷம் எவ்வாறு? இதோ கேட்கலாம். ஒலிக்க வரும் பாடல் மெல்ல பேசுங்கள் என்ற படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, உமாராமணன்.

0: பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூக்கள் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காதல் என்ற ஒரு விஷயம் மனதுக்குள் வந்துவிட்டால் அதன் பிறகு இயற்கையில் உள்ள அனைத்தும் தன் காதலியுடன் சேர்ந்து ரசிக்க தொடங்கிவிடுவான் தலைவன். இங்கும் அப்படித்தான். கேட்கலாமா? பூக்களை பறிக்காதீர்கள் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-986458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். முகவரி agnchn1@gmail.com.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க.

0: அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேயர்கள் கவனத்திற்கு, இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டம் குறித்து ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையினை இன்று இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூக்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் அணிவகுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கிராமப்புறங்களில் சித்தகத்தி என்ற தாவரம் மலிந்து கிடக்கும். அது அத்திமரத்தோப்பில் உள்ள மரங்களை சுற்றி வருவது போல தன் கற்பனையினை ஓடவிட்டிருக்கிறார் கவிஞர். காதலர்களின் உணர்வுகளை இயற்கையோடு ஒப்பிடுவது மட்டுமல்லாது கற்பனையோடு ஓடவிடுவதும் ஒரு சுகம்தான். ஒலிக்க வரும் பாடல் ராஜகுமாரன் என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியது.

நேர்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாவளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாடுப்புறமாடல். வன மகோத்சவத்தை ஒட்டி சிறப்பு பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூக்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் அணிவகுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காதலர்களுக்கு இடையே எழுதப்படாத ஒப்பந்தம், காதலியை ஒவ்வொரு மலருடனும் ஒப்பிட்டு வர்ணிக்க வேண்டும் என்று. ஆனால் நம் தலைவனோ காதலி வந்தவுடன் அந்த பூக்களுக்கு இட்ட கட்டளையை கேளுங்கள். பூளிக்க வரும் பாடல் ஐ என்ற படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூக்கள் என்ற தலைப்பில் அணிவகுத்த பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 5:30. நேர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத்தேர்வு August 9 to 12 வரை நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காயிச்சி ஆகியோருக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இருதரப்பு உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையே முக்கிய தூணாக திகழ்வதாக கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்திய ஜப்பானிய பொருளாதாரங்கள் ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பும் திறன் கொண்டவை என்றும், குறிப்பாக இந்தியாவின் கணிப்பொறி மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பங்களும் இணைந்து உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து முக்கிய திட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாகவும், இருதரப்பு உயிரி எரிவாயு திட்டத்தின் கீழ் இந்திய கிராமங்களில் 1000 உயிரி எரிபொருள் மற்றும் இயற்கை உர உற்பத்தி பிரிவுகள் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: முன்னதாக 3 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பிரதமர் திருமதி டக்காயிச்சிக்கு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இன்று கல் குவாரி விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். தொழிலாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய குவாரி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழில் சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படியே தவிர வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவிற்கான மின்சார வாகனங்கள் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் பேசுகையில், மக்களின் வாழ்வை எளிதாக்கும் அதே வேளை வளர்ச்சிக்கும் நீடித்த தன்மைக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கவே அரசின் கொள்கைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். உலக அளவிலான மின்சார உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்கிலான இம்மாநாட்டில் வாகன உற்பத்தியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: தொழிற்சாலைகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிய முறையில் ஒரே இடத்தில் வழங்க பரிவேஷ் இணை

0: இணையதளத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். இதனால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளின் இணக்க சூழல் மேம்படும் என்றும் அவர் கூறினார். பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒருங்கிணைந்து மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அணுகுமுறை என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். கடந்த 2014 7,61,673 சதுர கிலோமீட்டராக இருந்த நாட்டின் வனப்பரப்பு தற்போது 7,15,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகளை முறையாக அகற்றும் பொறுப்பை தொழிற்சாலைகளிடமே விடும் வகையில் ESR விதிமுறைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் சுழற்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார்.
1: எவரெஸ்ட் சிகரம் மற்றும் லோட்ஸே சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி திரும்பியுள்ள எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை மற்றும் NSG மலையேற்ற குழுவினரை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் கொடியசைத்து வரவேற்றார். எல்லை பாதுகாப்பு படையின் அனைத்து மகளிர் மலையேற்ற குழுவினர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து வந்தே மாதரம் பாடி திரும்பி இருப்பது துணிச்சல், அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் மலையேற்ற சாதனைகளில் மற்றொரு மைல்கல் தற்போது எட்டப்பட்டுள்ளதாக அவர் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜீராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மத்திய அரசு 40.62 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் மாநில அரசின் பங்களிப்பாக 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான நிதியையும் முழுமையாக வழங்க வேண்டுமென தாங்கள் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திக்கும் போது இதுகுறித்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 125 நாள் வேலை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் திட்ட பயனாளிகளுக்கான தினக்கூலி 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி.
3: மத்திய அரசுடைய எண்ணம், நம்முடைய நாடு சிறந்த நாடாக, தலைசிறந்த நாடாக 2045 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறுதான் திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றது, அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, உள்கட்டமைப்புகளால் மேம்படுத்தப்படுகின்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதுதான் நிச்சயமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம், ஒரு சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன்.
1: மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற ஜி ராம்ஜி திட்ட தொடக்க விழாவில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ராமு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது நேரடி பயன்மாற்ற முறையில் வழங்கப்படும் மானியத் தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை மூலமாக மட்டுமே வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்குதுறை தெரிவித்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பயனாளிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைக்கு சென்று ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், திருத்தங்கள் தேவைப்பட்டால் ரேஷன் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலை தேர்வு 2 நாட்களாக August 9 முதல் 12 வரை நடைபெறவுள்ளது. தேர்வுக்கூட நுழைவு சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்பதால் தேர்வர்கள் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தை அவ்வப்போது சென்று பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே LDC உள்ளிட்ட பணியிடங்களுக்கு +2 கல்வித் தகுதி அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வை தொடர்ந்து தற்போது வெளியாகியுள்ள முதலாவது பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள தேர்வர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான கால அட்டவணை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க கோரியும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை அறிவிக்க கோரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்

அவர்களிடம் பேசுகையில், அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தாமதமானதால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார். நிரந்தர சபாநாயகர் இல்லாததால் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 சாதனைகள் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்க கையேடுகளை புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம் இன்று புதுச்சேரி வானொலி நிலையத்தில் அதிகாரிகளிடம் வழங்கினார். இதற்கென வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்த அவர் நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளையும் சுற்றி பார்த்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பி வரும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்து பாராட்டினார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத் தேர்வு 9 முதல் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20:50. இனி நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக TM கிருஷ்ணா அவர்கள் குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. இனி இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. முதன்மை அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து வன மகோத்சவத்தை ஒட்டிய சிறப்பு பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். பி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 10:00 முதல் 10:30 வரை தேன்மழை. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் தி ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனையினை 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 முதல் 11:10 வரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 6:20 மணி முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 மணி முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 10:30 வரை தேன் சிந்ததே வானம். இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் தி ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில வர்ணனையை 10:30 மணி முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 மணி முதல் 11:10 வரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:00 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை நமது முதன்மை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. பெண் கல்வியின் அவசியம் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மாதுளை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். ஆறு 55 சூழல் அறிவோம். தேனீக்களின் முக்கியத்துவம் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. காதுகளில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை. குடியாத்தம் பி சீனிவாசன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள் சென்னை அஞ்சல். பகல் 12 நாடகம். பன்னிரண்டு 30 பன்னிசை மாலை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 3:10 பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் 5 இதே அலைவரிசையில் தொடரும். மாலை 5 பொன்மாலை பொழுது மான் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:58 திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து விழுப்புரம் மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவருடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் அமல் அந்தோணி அவர்களின் மெல்லிசை பாட்டு கேட்கலாம். மற்றும் மார்கி மாது அவர்களின் சாக்கியர் கூத்து நாட்டுப்புறப்பாடல் கேட்கலாம். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு

8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழியில் நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவருடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. இதுவரை இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. தொடர்வது திரை இசை. திரை இசையில் ஒலிக்க வரும் பாடல் புதிய முகம் என்ற படத்திற்காக உன்னிமேனன் பாடியது.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

இறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனையை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 முதல் 11:10 வரை ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி

நேர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நேர்களே, இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் தி ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரை

0: சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவ குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24 தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும், நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும்

0: இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் மிளகாய் சாகுபடி குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். இதன் ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, யுஎஸ் 816, கோ 1, கே 1. வீரிய ஒட்டு ரகங்கள் டிஎன்ஏயு சில்லி ஹைப்ரிட் சிஓ 1, இண்டஸ் யுஎஸ் 33. இதற்கான மண் வளம் நல்ல வடித்தன்மை கொண்ட வளமான வண்டல் மண் சிறந்தது. இதற்கான பருவம் வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை, தை முதல் ஆடி வரை. தேவையான விதை அளவு வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 200 கிராம், இதர ரகங்கள் 1 ஏக்கருக்கு 400 கிராம். நாற்றாங்காலுக்கு மேட்டுப்பாத்திகள் 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். 1 சென்ட் நாற்றாங்காலுக்கு தொழுவுரம் 75 கிலோ இட வேண்டும். விதைகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளின் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10 அல்லது 15 நாட்களில் பாத்திகளில் பரப்பியதை அகற்ற வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் போட்டு மண்ணுடன் கலக்கவும். 1.5 அடி இடைவெளி விட்டு நடவு செய்யவும். அல்லது 10 இன்ச்சுக்கு 10 இன்ச் சதுர பாத்திகள் அமைத்து 2 பக்கமும் 1.5 அடி இடைவெளி கொடுத்து நாற்றுகளை நடவும். ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோகிராம் விதைக்கு, அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரான்ஸ் 10 கிராம் 1 கிலோகிராம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளாக ட்ரையோகாண்டினால் 1.25 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 20, 40, 60 மற்றும் 80வது நாட்களில் தெளிக்க வேண்டும். அல்லது ஃபென்டாஃப் ப்ளஸ் 1 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 2 முறை தெளித்தல் வேண்டும். நடுவதற்கு முன்னும் நட்ட 3வது நாளும் பின் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மிளகாயில் 45 சென்டிமீட்டர் என்ற அளவில் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஊடுபயிராக கொத்தமல்லி அல்லது சின்ன வெங்காயத்தை 2 வரிசைக்கு மத்தியில் வளர்த்து களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உபரி வருமானம் பெறலாம். இதற்கான தொழு உரம் 10 டன் 1 ஏக்கருக்கு 100 கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோகிராம் பொட்டாஷ் அடி உரமாக இடவும். 30 கிலோகிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் யூரியாவை மேலுரமாக இடவும். இதற்கு நுண் ஊட்டச்சத்தாக சிங்க் சல்ஃபேட் 0.5% கரைசலை 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை செடி நட்ட 40வது நாட்களுக்கு பிறகு இலைவழி மூலமாக கொடுக்கவும். நன்றாக முதிர்ந்த பச்சை காய்களை

75 நாட்களிலும் அல்லது விதைத்த 105 நாட்களிலும் பழுத்த பழங்களை ஒரு மாதத்திற்கு பின்னும் அறுவடை செய்யலாம். மேலும் 3 மற்றும் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து அறுவடை செய்யலாம். முதல் 2 பறிப்புகளுக்கு பச்சை மிளகாயும் அடுத்த பறிப்புகளிலிருந்து பழுப்பு விளாகாயும் அறுவடை செய்யலாம். இதன் மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு பச்சை மிளகாய் 14 டன், ஒரு ஹெக்டேருக்கு பழமிளகாய் 2 முதல் 3 டன் கிடைக்கும். உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லுமணி எங்கள திடகு நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்கிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் வி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: சிறுதானியங்களை கம்பு ரொம்ப முக்கியம்.
2: கம்பு பொறுத்தளவுல இதுக்கு ஒன்றும் அதிகமா பூச்சி மருந்துகளோ நோய் மருந்துகளோ அடிக்க வேண்டிய வேலை வர்றதில்லை. இயற்கையாகவே இது நல்லாதான் விளையுது. இதுக்கு மேலேயும் இன்னும் நீங்க எந்த விதமான ரசாயனம் இல்லாத கொடுக்கும்போது மிக மிக துல்லியமான இயற்கை உணவா இதை தர முடியும்.
1: இப்போ கம்பு வளர்ந்து போச்சு ஐயா, இப்போ நீரும் முக்கியம் இல்லைங்களா? நீர் மேலாண்மை பத்தி சொல்லுங்களேன்.
2: அதாவது நீர் மேலாண்மை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மானாவாரியை பொறுத்தளவுல இதுக்கு வந்து 10 நாள் தண்ணி 15 நாள் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. தேவை இருந்தால் உங்க பூமிக்கு ஏற்றபடி பயிர் வதக்கத்துக்கு ஏற்றபடி நீங்க பாய்ச்சிக்கலாம். இரவில வந்து நாத்து விட்டு நடுவோம். மானாவாரியில விதைப்பு மட்டும்தாங்க. இரவில நாத்து விட்டு நடும்போது நீங்க நடுறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு நடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-7 நாள் கழிச்சு ஒரு தண்ணி பாய்ச்சிடலாம். அதை சல் தண்ணின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற வேர்பகுதிகள்லாம் அமைப்பாக உட்காந்து வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு களையை வெட்டிட்டு 5 நாளில் ஒரு தண்ணி பாய்ச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மானாவாரியில் வந்து உரங்களும் போடுவது உண்டு. கம்பு கிளைக்கிறதுக்கு யூரியா, பொட்டாஷ், சூப்பர் அந்த மாதிரி உரங்களை, தழை, மணி, சாம்பல் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய பொது பரிந்துரைப்படி உரமும் அந்த பயிர் வதக்கத்துக்கு ஏற்றபடி நீர் பாய்ச்சுதலும், அவங்க எப்படி ஒரு சிலர் ட்ரிப் இருக்கும், ஒரு சிலருது வந்து தலையா பாய்ச்சுவாங்க, ஒரு சிலர் பாத்தி மஞ்சி போட்டு பாய்ச்சுவாங்க, கவ மஞ்சி அந்த மாதிரி அந்தந்த பூமிக்கு ஏற்றபடி அவங்கவுங்களுடைய பயிரினுடைய வதக்கமும் அதுக்கு தேவையான நீர்நிலை என்னன்றதை பற்றி அவங்களுக்கு விவசாயிகளுக்கே பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு ஏற்றபடி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாய்ச்சிக்கலாம்.
1: களைகளை கட்டுப்படுத்து என்னென்ன முறைகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: மானாவாரி பொறுத்தவரை ஒரே முறை கை களை வெட்டுறது தான். இரவையிலையும் அநேகமாக கம்புக்கு கை களையே சிறப்பு. அதிகமான ஒன்றும் பெரிய களை வர்றதில்லை. அப்படி வந்தாலும் ஒரு 20-25 நாளில் கம்பு நல்லா மூடிக்கும். அதாவது சூரிய வெளிச்சமே உள்ள போய் அந்த களை செடிகளை வளர விடாத அளவுக்கு கம்பினுடைய சோலைகள் அடந்து படர்ந்துரும். அதனால களையால ஒன்றும் உங்களுக்கு பயிர் எண்ணிக்கையே சரியா பராமரிச்சு சரியான நேரத்துல நீங்க நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்துட்டீங்கன்னா பெருவாரியான பாதிப்பு களையால வராது. நீங்க ஒரு தடவை கை களையை சுத்தமா எடுத்துட்டீங்கன்னாவே அதுவே சிறப்பு.
1: சிறப்பு. நம்ம கம்பு பயிர்ல பூச்சி நோய் தாக்குதல் நிறைய தென்படும் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம்?
2: அதிகமாக என்ன கேட்டிங்கன்னா பூச்சி நோய் வராத பயிரில் கம்பு, தினை, சோளம் இதெல்லாம். சோளம்னா நம்ம சொல்கிற பழைய நாட்டு சோளம், மக்கா சோளத்தெல்லாம் தட்டை போடு வருது அதெல்லாம் வந்துடுதுங்க. அதனால் பெருவாரியாக 90% இதுக்கு பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய
1: அவசியம் இல்லை,
2: அவசியம் இருக்காது. இருந்தால் என்ன வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய விவசாய வல்லுநருடன் ஆலோசனை

0: செய்து எடுத்துக்கலாம்.
1: அருகாமல் கேவிகே எல்லாம் இருக்கு,
0: கேவிகே வேளாண் விரிவாக்க மையம், வேளாண் அலுவலர், அவங்கள பார்த்து கூப்பிட்டு அது என்ன இருக்குதுன்றத நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
1: இப்போ வந்து கம்பு நல்லா வளர்ந்து போச்சு, கதிரெல்லாம் நல்லா போஷாக்கா இருக்குது, நிறைய கொள்ளையில பார்த்தோன்னா அங்கங்க ஒரு தகரம் வச்சுன்னு அடிக்கிறாங்க, எதுக்கு அது? குருவிகள் மற்றபடி இந்த மயில் கூட வருது, அந்த பன்றி கூட வந்து தாக்குதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஐயா?
0: நல்ல சிறப்பான கேள்வி கேட்டீங்க. விவசாயிகள் சாகுபடி செய்யற எல்லாமே என் அனுபவத்திலேயே எனக்கு தெரிஞ்சோம், எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அதுல மனிதர்களும் அடங்கும். எங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை உண்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு சில விவசாயிகள் கம்பை பறவைகள் வந்து சாப்பிட்றதுக்காகவே வரைக்கிறாங்க, அவங்க அது ஒரு அற்புணமா வரைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த தட்டுறது வந்து நிறைய பறவைகள் வந்து முழுமையா சேதப்படுத்தி விடாம இவங்களுக்கு மகசூல் கிடைக்கணும், அதுக்காக தான். ஆனா நீங்க எப்படி எதை தட்டினாலும், எந்த விவசாயியா இருந்தாலும், அவர் எந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் குருவிகள் தினம் பல ஆயிரக்கணக்கில் வந்து சாப்பிடும். அந்த குருவி இனமும் இனப்பெருக்கம் அடையறதுக்கும் உற்பத்தி ஆகிறதுக்கும் அதனுடைய பசி தீர்ப்பதற்கும் நாங்களும் ஒரு பங்கு வகிக்கிறோன்றதுல மனமார்ந்த மகிழ்ச்சி. எல்லா வகையிலயும்
1: சந்தோஷமா இருக்கு. நீங்க
0: ஆமாங்க, அங்க இங்க போய் கோயில்ல அன்னதானம் ஒரு சில ஆசிரமம் அங்கெல்லாம் கொடுக்கறத விட எந்த சிரமமும் இல்லாம உங்ககிட்ட தினம் ஒரு 1000 பேர் வந்து பசியாறி போறாங்கன்னும் போது அதுவே உங்களுடைய பல தலைமுறைக்கும் ஆத்மாத்மமான புண்ணியமாக தான் கருதி நாங்க வந்து அதை நிறைவா சந்தோஷமா தான் ஏத்துக்கிறோம்.
1: கோயில்ல அன்னதானம் கொடுக்குற மாதிரி பறவைகளுக்கு நீங்க ஒரு நல்ல உணவு கொடுக்குறீங்க,
0: அதை விட இது மிக சிறப்பு. கோயில்ல கொடுக்குற அன்னதானமாவது இங்க கிடைக்கலன்னா மனிதன் வந்து அவனுடைய அறிவு புலமைக்கு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போய் சாப்பிட்டுக்க முடியும். அதை விட என்ன கேட்டீங்கன்னா மிகவும் அறிவு புலமை உள்ள விஷயமா தான் இந்த பறவைகளே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பச்சையா இருக்கும் போதுதான் வந்து சாப்பிடும், காஞ்சப்புறம் கூட சாப்பிடாது. நிச்சயமா என்ன கேட்டீங்கன்னா நம்மை விட கூடுதலான நுகரும் தன்மையும் அறிவு கூர்மையும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதிகம்.
1: நாமளே கம்பு தோட்டத்துக்கு நல்ல வாசனை வரும்.
0: ஆமா, அது முத்தன உடனே வராது, அந்த ஒரு நடுத்தரமான பசுமையா இருக்கக்கூடிய நேரத்துல தான் வருங்க. அந்த மாதிரி நேரத்துல நிறைய வந்து சாப்பிடும். அது சாப்பிடும் போதும் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி கதிர் பாதி கதிர கூட சாப்பிட்டுடும், சாப்பிட்டு மீதி இருக்கும், அதுவே நமக்கு போதும். ஏதாவது பூமியில இவ்வளவுதான் கிடைச்சது, இயற்கையிலேருந்து கிடைச்சது, அது ஒரு இயற்கையான பறவை வந்தது சாப்பிட்டுது, அந்த மாதிரி மன நிறைவுல எங்களுக்கு ஒன்றும் அதனால
1: பெரிய ஒன்றும் இல்லை,
0: நஷ்டமும் இல்லை, நாங்கள் அதை பத்தி ஒன்றும் பெரிய கவலை அடையறது இல்லை, பாதிப்பும் வராது. பல பேர் பசித்து அந்த மகிழ்ச்சியை.
1: கம்பு அறுவடை வந்து எந்த காலம், எந்த நிலை?
0: அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கதிர் நல்லா முத்தி ஏற்கனவே சொன்னீங்கல்ல பச்சையா இருக்குதுன்னு, அந்த பச்சையா இருக்கும் போது பால் வர மாதிரி இருக்கும், அப்பதான் அந்த பறவைகள்லாம் வந்து நல்லா சாப்பிடும். நல்ல முத்தனப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரா வந்து அது நல்ல ஒரு மாதிரி பழுப்பு கலர் வந்துடும், கதிரனுடைய பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதோட இல்ல அந்த சோலைகள்லாம் கொஞ்சம் பழுத்த நிறம், அந்த மாதிரி நேரத்துல அது வந்து பண்ணிடலாம். இதுக்கு மேல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த கம்பு விதப்பு செஞ்சிடறோம், அறுவடை பண்ணிடுறோம், அந்த தட்டை வந்து மடக்கி ஓட்டி பூமிக்கு நல்ல பொசப்பொசப்பை உருவாக்கிறோம். அடுத்த பயிருக்கும் நம்ம ஏற்கனவே கொடுத்த உரம் இந்த கம்பந்தட்டு இதெல்லாம் சேர்ந்து அடுத்த பயிருக்கு ஒரு நல்ல
1: இயற்கை உரமா கிடைக்கும்,
0: இயற்கை உரமா கிடைக்குது. பூமியில இந்த பொசபொசப்பு தன்மையில மண்புழுக்கள் மற்ற மண் சுழற்சிக்கான உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு,
1: மண்ணுக்கும் சத்து கிடைக்குது,
0: சத்து கிடைக்குது. இன்னும் நம்ம விவசாயிகள் ரொம்ப கவனமா விழிப்பா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி கம்பு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கமிட்டியில எடுத்துன்னு போய் 1 கிலோ ₹50 கூட விற்க முடியல, ஆனா கடையில பாத்தீங்கன்னா 1 கிலோ கம்பு அரிசி 120 ரூபாய்க்கு
1: அதிகமாக,
0: கம்பு உருண்டை, சத்து உருண்டை, கம்பு மாவு,
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்.
0: இப்ப கம்புல தயிர் சாதம் எல்லாம் ஒரு சில ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இல்ல இந்த கம்புல பொரி மாவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், விவசாயிகள் வந்து ஒரு கூட்டமைப்பு இல்ல FBO இந்த மாதிரி ஒரு அமைப்பை தயார் பண்ணி இந்த கம்பை உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணி இதை எல்லாரும் கூட்டு முயற்சியில் தான் இதை பண்ண முடியும், தனிநபர் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் அந்த ஒரு சில ஜவ்வாதுமலை அந்த பகுதிகள்லாம் விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு முன்னோட்டமாக போய் இதை மதிப்பு கூட்டுறதை எப்படி கூட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக ரொம்ப வேல்யூபிள் பேக்கிங்கில் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு அது மேலே ஒரு மதிப்பே வருது. நீங்கள் ஒரு சாதாரண கவரில் போட்டு இது கம்பரிசி இயற்கையானது 120 ரூபான்னு கொடுக்கறத விட அந்த கவரே வேல்யூவா போட்டு கொடுத்தா 150 ரூபாய்க்கு
1: தயாரிக்கிறாங்க. உண்மை
0: அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நுகர்வோருடைய மனநிலையை புரிந்து அவங்களுடைய தேவைக்கு நம்ம பொருத்தமா கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லாபகரமா இருக்கும்,
1: லாபகரமா இருக்கும். 1 ஏக்கர்ல எவ்வளவு மகசூல் கிடைக்கும்?
0: 1 ஏக்கர்ல வந்து மானாவாரியில பாத்தீங்கன்னா ஒரு 6 மூட்டையிலிருந்து 8 மூட்டை வரைக்கும் கிடைக்குங்க. இரவில வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் 20 மூட்டை கூட கிடைக்கும். ஆனா இதனுடைய காலம், இதனுடைய செலவு

0: எண்ணங்கள் மிக குறைவு, அதுல அதோட கூடுதல் அதிகம். இதை அறுவடை இயந்திரத்தால இந்த மானவாரில பண்ண முடியுது. இரவையில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அறுத்து எடுத்துன்னு வந்து காய வச்சு திருப்பி அதில் த்ரேஷரில் விட்டு அடிக்கணும். அந்த மாதிரி இரவையில் வந்து ஒரு 20-30 மூட்டை கூட வரும். மானவாரிலேருந்து 6-8 மூட்டை வருங்க ஏக்கருக்கு.
1: நீங்கள் விதை விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் செலவு பண்ணதில் நல்ல கூடுதல் லாபம் கிடைக்குமா?
0: அதாவது லாபம் நிச்சயமாக கிடைக்குங்க. லாப நோக்கத்தோட இந்த மானவாரியில் அடுத்த இரவைக்கு வரக்கூடிய பயிருக்கு இப்போ வந்து ஜூன் ஜூலையில் நீங்கள் நிலத்தை ரெடி பண்ணி டிசம்பர் ஜனவரியில் நீங்கள் என்ன பயிர் செய்ய போகிறீங்களோ அதுக்கு நிலத்தையும் ஆயத்தப்படுத்தின மாதிரி இந்த நேரத்தில் ஒரு விதப்பை வச்சு பூமியில் கரம்பாகாமல் அதிக களையாகாமல் பண்ணிக்கினீங்க, இது ஒரு லாபம். அதுக்கப்புறம் கம்பந்தட்டு உங்களுக்கு ஒரு மேன்யூர் ஆகிடுது. அது தவிர கிடைக்கிறத அது ஒன்றும் பெருத்த லாபமாக சொல்கிறத விட உங்களுக்கு நிலத்தை தயார் பண்ணிட்டீங்க, பல உயிரினங்கள் பிழைக்கிறதுக்கு வழியாக இருந்தீங்க, கிடைக்கிற சொற்ப லாபம் போதுமானதாக மனநிறைவோடு ஏற்றுக்கலாம், லாபகரமாக தான் இருக்கும்.
1: விற்பனை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: விற்பனை கம்பு பொறுத்தளவில் ஒன்றும் பெரிய தொந்தரவே இல்லைங்க. நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய அதுவும் விழுப்புரம் தென்ன ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் புதுச்சேரியெல்லாம் எந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் வேணாலும் நீங்கள் கம்பை எடுத்து போய் வச்சிடலாம். மறைமுக ஏல மூலியமா விற்பனை ஆகிடும். உங்களுக்கு அன்னைக்கு மறுநாளுக்குள்ளேயே உங்களுக்கு காசு வந்துடும். அதில் எந்த விதமான தடையும் தொந்தரவும் இல்லை.
1: உங்கள் நிலத்துக்கு வியாபாரம் வந்து வாங்குறாங்களா?
0: வந்து வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாமர்த்தியம் இருந்து மார்க்கெட் நிலவரத்தை அனுசரித்து அவங்களோட பேசி விற்று காசு வாங்கிக்க முடியும்னாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் உங்களுக்கு ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் கமிட்டியில் நீங்கள் எடுத்து போய் வைக்கும்போது உங்கள் வியாபாரத்துக்கும் உறுதி, உங்கள் பணத்துக்கும் உறுதி, அதுவே சிறந்த வழி.
1: அலையெல்லாம் தேவையில்லை.
0: அலைய தேவையில்லை. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உங்கள் தானியத்தை எடுத்து வச்சிங்கன்னா விற்பனை பண்ணிக்கலாம். உறுதியான திடமான நம்பிக்கையான விற்பனை, பணமும் உறுதியாக வந்துடும்.
1: பொதுவாக கம்பு கேழ்வருக்கு சாப்பிட்றதால நல்ல ஊட்டச்சத்துன்னு சொல்லுவான். உங்களுக்கு தெரிஞ்ச ஆரோக்கியமான நன்மைகள்லாம் என்னென்ன இருக்குது கம்பில்?
0: கண்டிப்பாக இருக்குதுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் இறைவனுக்கெல்லாமே கூழ் ஊற்றுவோம். அது பார்த்தீங்கன்னா சித்தர்லேருந்து ஆடி வரைக்கும். அப்போ வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க, அந்த 2000 வருடத்துக்கு முன்பே கூழை ஒரு சிறந்த உணவாக. இப்படிலாம் பார்க்கும்போது வள்ளுவர், இறைவன், பண்டைய காலங்கள்லேருந்து நம்ம மூதோர்கள் இவர்கள்லாம் இதை அறிந்து மிக மிக அதிகமான சத்துக்கள் இருக்குதுன்னா சாப்பிட்ருக்காங்க. நான் இதில் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, கந்தக சத்து, துத்துநாக சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் மிக மிக உன்னதமான சத்துக்களும், அதாவது எளிமையாக செரிக்கக்கூடிய செரிமான தன்மைக்கான உணவுப் பொருளாகவும் நல்ல எனர்ஜியை தரக்கூடிய பொருளாகவும் எந்த மாதிரியான தட்பவெட்ப நிலைகளிலும் உங்களுடைய உடல்நிலையே தட்பவெட்ப நிலை மாறினாலும் அதை சமப்படுத்தக்கூடிய உணவாகவும் இந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய கம்பு கேவரில் அவ்வளோ பெரிய இயற்கையான குடையை இறைவனே நமக்கு மண் தோன்றிய காலத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிக மிக சிறந்த உணவு. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூழ் கடைகளே நிறைய வந்துடுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட பேக் பண்ணி வாங்கி போகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரு சில காலங்களில் நம்ம இது ஃப்ளவர் மில்கு, இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி வர்றதுக்கான சிறுதானிய பானங்களுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற ரோடு இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற ரோடு இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரிலேருந்து கடலூர் போகிற இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரிலேருந்து மரக்காணம் போகிற இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூழ் கடை இருக்குது ஐயா.
0: எல்லா நெடுஞ்சாலைகளையும் கூழ் கடை இருக்குது. அதுலேயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மண் பானையிலேயே ஆக்கி மண் பானையிலே கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த கடைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயற்கையாக ஒரு 2 வேப்பிலையை வச்சுருப்பாங்க. அதாவது இறைவனுக்கே உகந்தது தான். அதனால்
1: நமக்கு பார்த்தா அப்படியே குடிக்கணும் போல தோணும்.
0: ஆமாங்க, ஒரு மிக சிறந்த சத்துள்ள உணவு, ஆரோக்கியமான உணவு.
1: ஐயா, நம்ம கம்பு சாகுபடிக்கு அரசு வழங்கும் மானிய திட்டங்கள் ஏதாவது இருக்கா மத்திய மாநில அரசு?
0: சிறுதானியங்களுக்காக உழவு, அதாவது நீங்க சிறுதானியம் விதைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு 1 ஹெக்டேருக்கு 1200 ரூபாய் வரைக்கும் உழவு மானியம் தராங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. சிறுதானிய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக வேளாண் பொறியியல் துறை மூலியமாகவும் வேளாண் துறை மூலியமாகவும் உழவு மானியம் தராங்க.
1: முன்ன கூட சொன்னீங்க கம்பை பார்த்து விலைக்கு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விலைக்கு வாங்கும் போது அதனுடைய வேல்யூவே அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. அது போல நம்ம கம்பில் என்னென்ன மதிப்பு கூட்ட பொருட்கள்லாம் இருக்கு, நீங்கள் ஏதாவது தயாரிச்சு விற்கிறீங்களா இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புது என்ன?
0: இன்னும் நாங்கள் அந்த மாதிரி மதிப்பு கூட்டி பொருட்களை தயார் செய்யக்கூடிய நிலைமைக்கு போகலைங்க. ஒரு சில விவசாயிகள் செய்கிறாங்க, கம்பு அரிசி, கம்பு மாவு, கம்புலேயே ஒரு
1: கேக்கெல்லாம் பண்ணுறாங்க,
0: கேக்கு, பொறி உருண்டை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய நிறுவனங்களே இந்த மாதிரி வந்து மில்லட்ஸ் கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுதானியத்துக்குள்ளே நம்ம பழைய மல்லாட்டை கேக் இருந்த மாதிரியவே இப்போ கம்பு கேக்கு, சோளம், இந்த மாதிரி இல்லைனா எல்லா தானியங்களையும் கலந்து எல்லா கடைகள்லையுமே இப்போ முடிஞ்ச வரைக்கும் விற்பனைக்கு நல்ல நிறுவனங்கள், மிக பிரபலமான இந்திய நிறுவனங்கள் எல்லாமே இதை தயார் பண்ணுறாங்க. இதுல அந்த நிறுவனங்கள்

0: பெருவாரியான மேலை நாடுகளுக்கு இதெல்லாமே ஏற்றுமதி பண்றாங்க. ஒரு நல்ல சந்தையில நுகர்வோர்கிட்ட நிறைய இதுக்கான மதிப்பும் இருக்குது, வாங்கக்கூடிய திறனும் அதிகமா இருக்குது, நல்ல விற்பனை ஆகுது.
1: இப்போ விவசாயத்துல படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ விவசாயம் செய்ய வந்துட்டாங்க. அதுவும் முக்கியமா இயற்கை விவசாயம் பண்ண வந்துட்டாங்க. அது போல நம்ம இளைஞர்களா இருக்கட்டும், விவசாயிகளுக்கா இருக்கட்டும், நம்ம கம்பு சாகுபடிக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லும் ஆலோசனைகள் அறிவுரைகள்.
0: முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இளைச்சவன் எல்ல வர கொழுத்தவன் கொள்ள வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க குறுகிய காலத்துல ஒரு பயிர் அறுவடை பண்ணணுமா, கம்புக்கு போங்க. உங்க நிலத்தை வளப்படுத்தணுமா, கம்புக்கு போங்க. மானாவாரியை மதிச்சு மானாவாரியில விளைவிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா மானாவாரியில கம்பு வரைங்க. இந்த கம்பு வரைச்சி இளைஞர்கள் வந்து நீங்க நல்லா அதை அறுவடை பண்ணி இந்த மாதிரி மதிப்பு கூட்டின பொருளாக்கி, இன்னும் சொன்னீங்கன்னா எப்படி கூழ்கடை இருக்குதோ அந்த மாதிரி இன்னொரு 4-5 வருஷத்துல கம்புனுடைய தயிர் சாதம் இருக்கும். இதை வாங்கி சாப்பிடக்கூடிய நுகர்வோர்கள் நிறைய ஆயிடுவாங்க. வெறும் தயிர் சாதம் மட்டும் அது கம்புல தயார் பண்ணுது. இதுவும் இன்னும் நீங்க வந்து இயற்கையான கம்புலையும் நாட்டு மாட்டினுடைய தயிரும் தான் இது அப்படின்லாம் சொல்லும் போது இதை வந்து மிக சிறப்பா வாங்கி சாப்பிடக்கூடிய காலம் வரும். இப்பயே அந்த மாதிரி காலத்தை நோக்கி தான் பயணித்திருக்கிறோம். அதனால இளைஞர்கள் இந்த மாதிரி வேலைகளை நல்லா செய்யலாம். இதுவும் இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல புரிதலும் இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதுனால பல மேலை நாடுகளுக்கும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம், மிக சிறப்பாக தான் இருக்கும்.
1: இப்போ கம்பு அறுவடையில் கை அறுவடையும் பண்ணுறோம், இயந்திர அறுவடையும் வந்துருச்சு. இப்போ அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்களை சொல்லுங்களேன்.
0: கை அறுவடை தாங்க மிக சிறப்பு. ஆட்கள் கிடைச்சா, கிடைக்கிறது இல்லை. கிடைக்காத பட்சத்தில் மிஷின், அதாவது அறுவடை இயந்திரம். அந்த அறுவடை இயந்திரத்தில் முன்னாடியே நம்ம நெல் அறுவடைக்காக வைத்திருக்கக்கூடிய அறுவடை இயந்திரத்தில் உள்ள ஒரு சில மாற்றங்களை கம்புக்காக செய்து அறுவடை செய்கிறாங்க. அப்படி செய்தாலும் ஆட்களால் செய்யக்கூடிய அறுவடையில் கிடைக்கக்கூடிய துல்லியமான மகசூலை நெல் அறுவடை இயந்திரத்தால் செய்யும்போது சற்று இழப்பு ஏற்படும் தான். அதாவது ஒன்று, ஆட்கள் கிடைக்காதனாலையும் காலதாமதம் ஆகாத இருக்கிறதுக்காக தான் அறுவடை இயந்திரத்துக்கு போறோம். ஆட்கள் கிடைத்தா ஆட்களால் செய்யக்கூடிய அறுவடை சிறப்பு, கிடைக்காத பட்சத்தில் நெல் அறுவடை இயந்திரத்தால் தான் செய்ய முடியும். இயந்திர அறுவடை தான், வேற வழி இல்லைன்னா அதுக்கு போய் தான் ஆகணும். அது காலத்தின் மாற்றம், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இருக்கும். அந்த இழப்பையும் ஏற்புடையதாக தான் ஏற்றுக்கணும்.
1: இப்போ கை அறுவடைக்கு ஆட்களை வச்சு பண்ணுறோம், அப்புறம் இயந்திரத்துக்கு பண்ணுறோம், அந்த கூலி வித்தியாசம்லாம் எப்படி?
0: கூலி வித்தியாசம் வந்து ஆட்கள் கிடைச்சால் ஆட்களே மேலே தான் இருக்குங்க. கூலி வித்தியாசத்தோட தானியமும் ஆட்களை விட இயந்திரத்தில் கொஞ்சம் அழிவு வருது. அதில் ஒரு சின்ன அனுபவம் இருக்குதுங்க. நீங்கள் அறுவடைய இயந்திரத்தால் அறுவடை பண்ணிவிட்டு அந்த தட்டை உடனே ஓட்டும்பொழுது கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு இடு கம்பு அங்கேயே முளைக்கும். இந்த கொட்டின கம்பு, அந்த மஞ்சி மையாத வந்திருக்கிற கதிரில் இருந்த கம்பு எல்லாம் முளைக்கும். முளைச்சி அது ஒரு 30 நாள் இருந்தாவே போதும், அது இன்னொரு கிரீன் மேன்யூர் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இன்னொரு பசுந்தால் உரத்தை பூமி கொடுத்த மாதிரி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்லேயே பூ வர மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மடைக்கு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது ஒரு பசுந்தால் உரத்தையே அந்த நிலத்தை கொடுத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆளாளாக இருக்கும்போது சற்று கூடுதல் கிடைக்குது. அறுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அறுவடை இயந்திரத்தால் அறுக்கும் போது இப்படி ஒரு இழப்பு வருது. அந்த இழப்பு திருப்பி முளைச்சி நமக்கு இன்னொரு நன்மை கிடைச்சிது. இப்படிலாம் பண்ணாதாங்க விவசாயம் பண்ண முடியும். ஆள் கிடைக்கணும், ஆள் கிடைக்கணும் நீங்க அதுக்குள்ள மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கதிரில இருந்து தானா இத்து கொட்டிக்கும், இல்லைன்னா முத்தி கொட்டிக்கும். அதனால வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப, அங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப மக்களுடைய பிரச்சனை, தட்பவெப்ப நிலை, அறுவடை, எனது அடுத்த பயிர், இதெல்லாம் பொறுத்து நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுத்து அறுவடையை செஞ்சிட வேண்டியதுதான்.
1: ஐயா, இது வரைக்கும் கம்பு சாகுபடி முறையில் நிறைய தகவல்கள் அழகாக தெளிவாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: தெரிந்ததை சொன்னங்க, மிக்க நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் வி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இனி பண்ணை செய்தி கேட்கலாம். July 1 முதல் 7 வரை வன மகோத்சவம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி இன்றைய பண்ணை செய்தி இடம்பெறுகிறது. இதில் மரம் வளர்ப்பதற்கு தேவையான விதை மூலம் கன்றுகள் உற்பத்தி செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் மற்றும் இது தொடர்பாக விவசாயிகள் பெற வேண்டிய விழிப்புணர்வு குறித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மர வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள நர்சரிகளுக்கு சென்று தாங்கள் விரும்பும் மரக்கன்றுகளை விலைக்கு வாங்கி வந்து நடவு செய்கிறார்கள். பொதுவாக இவர்களில் பெரும்பாலானோர் சவுக்கு, தேக்கு, மகோகனி, செம்மரம், வேம்பு என மரம்

பழங்களின் வகைகளை தேர்வு செய்தல் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். இது மட்டும் போதாது, நன்கு தரமான அதிக உற்பத்தி திறன் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ரகம்தானா என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரகங்கள் குறித்த விழிப்புணர்வு குறித்து பார்க்கலாம். நெல், வாழை, கரும்பு, பருத்தி, தக்காளி, கத்திரி போன்ற பயிர்களில் என்னென்ன ரகங்கள் உள்ளன என பெரும்பாலான விவசாயிகள் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு மர வகையிலும் என்னென்ன ரகங்கள் உள்ளன என்பது குறித்து பெரும்பாலும் அறிந்து கொள்வதில்லை. உதாரணத்துக்கு, தேக்கு கன்றுகள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது என்ன ரகம், வெற்றிகரமாக விளையுமா, எவ்வளவு மகசூல் கொடுக்கும், எத்தனை ஆண்டுகளில் அறுவடைக்கு வரும் என்பது குறித்தெல்லாம் அறிந்து வைத்திருப்பதில்லை. நர்சரிக்காரர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பி அதிக விலை கொடுத்து வாங்கி வந்து நடவு செய்து விடுகிறார்கள். ஓராண்டு கடந்த பிறகு அந்த கன்றுகள் சரியாக வளரவில்லை என தெரிந்து அதை அப்புறப்படுத்திவிட்டு புதிய கன்றுகள் நடுகிறார்கள். இதனால் ஏகப்பட்ட பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடுகிறது. ஒவ்வொரு மர வகையிலும் பல ரகங்கள் உள்ளன. நன்கு தரமான அதிக உற்பத்தி திறன் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் குறிப்பாக தங்கள் நிலத்தில் மண்ணின் தன்மைக்கு ஏற்பவும் அங்கு நிலவக்கூடிய நீர்வளம் மற்றும் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்பவும் ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். இது குறித்து தெரிந்து கொள்ள அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வனத்துறை அலுவலகத்தை அணுகலாம், அல்லது வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் தோட்டக்கலைத்துறைகளையும் அணுகலாம். மரம் வளர்ப்பில் ஈடுபட விரும்புபவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் எல்லா இடத்திலும் மரக்கன்றுகளை தேர்வு செய்யக்கூடாது. தீர விசாரித்து ஏற்கனவே மற்ற விவசாயிகளின் நம்பகத்தன்மையை பெற்ற நர்சரிகளை தேர்வு செய்து கன்றுகள் வாங்குவது மிகவும் அவசியமானதாகும். விவசாயிகள் தனியார் கடைகளில் விதை நெல், விதை உளுந்து உள்ளிட்டவற்றை வாங்கும் போது அவை அரசால் ஆய்வு செய்யப்பட்டு சான்று அளிக்கப்பட்டது தானா என தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மரக்கன்றுகளில் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதுநாள் வரையிலும் இல்லாமல் இருந்து வந்தது. இந்த குறையை போக்கும் விதமாக தனியார் நர்சரிகளில் உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகள் குறித்து விரிவான தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டு சான்று அளிப்பதற்கான நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மரம் வளர்ப்பில் ஈடுபட விரும்பும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை இயன்றவரை தாங்களே உற்பத்தி செய்து கொள்வதுதான் சிறந்த வழியாகும். முன்பெல்லாம் நாற்றாங்காலுக்கு முறையாக நீர்ப்பாசனம் செய்வது என்பது மிகவும் கடினமான வேலையாக இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியல்ல, நவீன தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டன. குறிப்பாக தெளிப்பு நீர்ப்பாசனம் மூலம் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான நாற்றுகளுக்கு கூட மிக எளிதாக தண்ணீர் கொடுக்க முடியும். விதை தேர்வு குறித்து பார்க்கலாம். தரமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்ய மர இனங்களை பற்றி ஆய்வு செய்து அந்த மரத்தின் விதைகளை பயன்படுத்த வேண்டும். இது மிகவும் அவசியம். ஆய்வு என சொன்னவுடனேயே இது தங்களுக்கு அந்நியப்பட்டது என விவசாயிகள் நினைத்துவிட வேண்டாம். இது மிகவும் எளிதானது, 100% கை கொடுக்கக்கூடியது. பூச்சி, நோய் எதிர்ப்பு திறன், உறுதியான தண்டு, பூக்கும் தன்மை மற்றும் காய்க்கும் திறன் அதிகம் கொண்ட செங்குத்தாக வளரக்கூடிய கிளைகள் மற்றும் இலைகள் நன்கு அடர்ந்த மரம் எது என கண்டுணர்ந்து அந்த விதைகளை பயன்படுத்தி கன்றுகள் உற்பத்தி செய்ய வேண்டும். எல்லா மரங்களின் விதைகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில விதைகள் கடின உறையை கொண்டதாக இருக்கும், சில விதைகள் மென்மையாக இருக்கும், சில விதைகள் கூழ் போல இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து விதையை எடுத்து அதை நேர்த்திப்படுத்த வேண்டும். விதைகளின் தன்மைக்கு ஏற்ப அமில நேர்த்தி, கார நேர்த்தி, தண்ணீர் நேர்த்தி, அதாவது வெந்நீர் மற்றும் குளிர்ந்த நீர் என பல்வேறு வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. பொதுவாக மிகவும் கடின உறையுடன் காணப்படும் சில விதைகள் உறக்கத்தன்மையில் இருக்கும். அதை விழிப்படைய செய்ய பல்வேறு தொழில்நுட்ப யுக்திகளை கையாள வேண்டும். விதையை நேர்த்தி செய்தல், விதையின் கடின உறைகளை நீக்குதல், அடுக்குப்படுத்துதல் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, வாகை மற்றும் கருவேல மரங்களின் விதை கடினமாக இருக்கும். அந்த விதைகளை எடுத்து அப்படியே போட்டால் முளைக்காது. அந்த கடின உறைத்தன்மையை நீக்க அதை சிறிது நாட்கள் கந்தக அமிலத்தில் ஊற வைத்தால் மென்மையாகிவிடும். பிறகு அந்த விதைகளை எடுத்து தண்ணீரில் நன்கு கழுவி நாற்றாங்காலில் போட்டால் முளைத்துவிடும். தேக்கு மரத்தின் விதைகள் பெரியதாக இருக்கும், அதை சுற்றியும் உறை இருக்கும். அந்த விதைகளை ஒரு நாள் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு ஒரு நாள் வெயிலில் காய வைக்க வேண்டும். இவ்வாறு மொத்தம் 14 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதன் பிறகு சாண கரைசலில் 24 மணி நேரம் ஊற வைத்து பிறகு நாற்றாங்காலில் விதைப்பு செய்யலாம். விதைகளின் உறைத்தன்மை குறித்தும் விதை நேர்த்தி செய்தல் குறித்தும் சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். பொதுவாக மர வகை நாற்றுகள் உற்பத்தி செய்ய 10 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம் கொண்ட நாற்றாங்கால் அமைக்கலாம். முதலில் 2 அடி ஆழத்துக்கு மண்ணை எடுத்துவிட்டு

சென்டிமீட்டர் உயரத்துக்கு மணல் போட வேண்டும். அதன் பிறகு சிறிதளவு ஜல்லிக்கற்கள் போட வேண்டும். அதற்கு மேல் மண் மணல் எரு கலந்து போட வேண்டும். இதை நன்கு சமப்படுத்திய பிறகு விதைகளை விதைப்பு செய்யலாம். ஒரு சதுர மீட்டர் அளவுக்கு சராசரியாக 1 கிலோ விதை போடலாம். சில விதைகளை நேரடியாக பையில் போடலாம். சில விதைகளை நாற்றாங்கலில் போட்டு அங்கு முளைத்தவுடன் அந்த நாற்றாங்கலை எடுத்து பையில் போட வேண்டும். உதாரணமாக வாகை, கருவேலம், வேம்பு, புங்கன், புலி உள்ளிட்ட மரங்களின் விதைகள் பெரியதாக இருக்கும். அதை நேரடியாகவே பைகளில் போட்டு உற்பத்தி செய்யலாம். தைலம், சவுக்கு உள்ளிட்ட மரங்களின் விதைகள் சிறியதாக இருக்கும். இவற்றை நாற்றாங்காலில் விதைப்பு செய்து அவை நன்கு முளைத்து இளம் நாற்றுகளாக வளர்ந்த பிறகு 21 முதல் 80 நாட்களில் பைகளுக்கு கொண்டு செல்லலாம். தரமற்ற நாற்றுகளை அப்புறப்படுத்திவிட வேண்டும். தண்டு மெலிதாக இருப்பவை, வளர்ச்சி குன்றிய நாற்றுகள், வளைந்த நாற்றுகள் இவைதான் தரமற்ற நாற்றுகளாகும். இவற்றை தவிர்த்து விடுவது சாலச்சிறந்ததாகும். July 1-7 வரை இந்தியாவில் வன மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டிய பண்ணை செய்தியாக இன்றைய பண்ணை செய்தி இடம்பெற்றது. இடம்பெற்றது பண்ணை செய்தி.

0: நிலைக்கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-96458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். முகவரி agnchn1@gmail.com.
1: காதோடு காதல் பேசும் கானங்கள்,

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 8 மணி. இனி நேயர்கள் திரையிசை கேட்கலாம். திரையிசையில் முதல் பாடலாக வருவது உல்லாச பறவைகள் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் மனோரமா குரலில் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சிம்லா ஸ்பெஷல்.

நேரம் 8:15:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரைசில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பூவிலங்கு என்ற படத்திற்காக எஸ். ஜானகி பாடியது.

Moy, Maria, Moy, Maya, Salamah, Moy, Maria, Moy, Pura.

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: திரைசில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கிருஷ்ணன் வந்தான் என்ற படத்திற்காக இளையராஜா, மனோ, பி. சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

நேரம் 8:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கண் சிமிட்டும் நேரம். படத்திற்காக SP பாலசுப்பிரமணியம், KS சித்ரா பாடியது.

திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அதிசய பிறவி.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது 8:58 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சியுடன் இணைந்து இந்தோ ஜப்பான் கூட்டு பொருளாதார பேரவை கூட்டத்தில் உரையாற்றினார். நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவே இந்தோ ஜப்பான் உறவுகள் திகழ்வதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆயுர்வேதத்தை உலக அளவிலான மருத்துவ முறையாக மேம்படுத்துவது குறித்த செயல்திட்ட அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ஏ கே லஹரி புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். ஆயுர்வேதத்தை உலக அளவில் பிரபலப்படுத்துவதால் இந்தியாவின் பாரம்பரியத்தை பரப்பவும் ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஆதரிக்கவும் ஏதுவாகும் என்று அவர் கூறினார். வெளிநாட்டினர் இந்தியாவிற்கு வந்து இறங்கும் போது விமான நிலையத்தில் வைத்தே தொடுகை மற்றும் காகிதமின்றி எபோலா வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் மேம்படுத்திய ஏர் சுவிதா இணையதளத்தை செயல்படுத்தியுள்ளது. இந்திய ரயில்வே துறை கடந்த ஜூன் மாதத்தில் மொத்தம் 142 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 4% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 16வது நிதி கமிஷன் பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். காரைக்காலில் ஜி ராம்ஜி திட்டத்தின் அமலாக்கத்தை அமைச்சர் திரு ராஜசேகரன் தொடக்கி வைத்தார். மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு சனோஜ் குமார் ஜா என்எல்சி இந்தியா பொதுத்துறை நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பேற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்னும் சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நாடகமலர், விடியலை நோக்கி நாடகம், சென்னை அஞ்சல்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9.

0: மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
1: மணி 11 சின்னராசவை இன்னும் காணோம். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகத்துக்கு கார்ல வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணோம்? யோ முருகேஷ்,
2: ஐயா,
1: சின்னராசவை கூட்டி வர போன தங்கப்ப என்னைய ஆனா?
2: தலைவரை, தங்கப்பன் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. சின்னராசு கார்ல வரல, ட்ரெயின்ல ஏறிட்டாராம். தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
1: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
2: அதுவும் சொல்லிட்டேங்க ஐயா, இவனும் போனான். சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அவன் இப்போ போயிருக்கான். இப்போ சின்னவர் மாட்டு வண்டியில தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவாரு.
1: இப்போ என்னையா அது, சின்னராசுவோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா? ரொம்ப பழைய டைப்பா இருக்கு.
2: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம்பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு. அதனாலதான் இப்படி
1: போலாத கிராமம். நானே இதை உதறிட்டு டவுன் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவன் என்னடான்னா கிராமத்தை கட்டிக்கிட்டு ஆயிடான்னு பாக்குறான்.
2: கிராமத்தை பார்க்கட்டும் தலைவரை, பார்த்தாத்தான் பழகுனாத்தான் சலிப்பு வரும். அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
1: வந்துதானே ஆவணும், இல்லைன்னா வரவழைப்போம். சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேட்குது. சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
2: ஆமாங்க தலைவரை, சின்னராசு தான் வர்றாரு.
1: போய்யா, போய் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா.
2: இதோ இப்போ உடனே போறீங்கய்யா.
1: வாப்பா சின்னராசு, பிரயாணம்லாம் எப்படி?
3: சூப்பர்ப்பா. மாட்டு வண்டியில் நம்ம கண்ணையா ஜல் ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு 2 பத்தலப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சைக்கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ணை பறிக்குதுப்பா.
1: சின்னராசு, பார்க்கறதுக்கு தான் அழகு, உழவம் கணக்கில் உழக்க கூட மிஞ்சறது இல்லைப்பா.
3: கணக்கில் கோளாறுப்பா.
1: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமாக பேசலாம். யோ முருகேஷ்,
2: ஐயா,
1: போய் அம்மா கிட்டேயும் பஞ்சவனத்துக்கிட்டேயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
2: இதோ இப்போ உடனே சொல்கிறேங்க ஐயா. பெரியமா, பெரியமா, சின்ராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்ச வரணும், ஓ மாமன் சின்ராசு டவுன்லேருந்து வந்தாச்சு. பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லை.
3: முருகேஜ மாமா, என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவல சொல்லுங்க.
1: முருகேசி எப்பவும் இப்படி தான்ப்பா, இங்கேதான் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
3: சரிப்பா.
4: மாமா கூப்பிட்டீங்களாமே.
3: ஆமா பஞ்ச வரணும்.
4: என்ன மாமா சேதி?
3: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
4: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
3: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்ச வரணும்?
4: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
3: நெசமா?
4: ஆமா நெசமா தான்.
3: நீ போய் சொல்ற.
4: ஒண்ணும் இல்ல.
3: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
4: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க மாமா.
3: ஒண்ணும் இல்ல, வாயே இந்த ஊரை சுத்தி பாப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து.
4: முருகேசு மாமா சும்மா தானே இருக்காரு.
3: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏன்டா கூட்டிட்டு போனோம் ஆயிரும்.
4: ஏன் அப்படி?
3: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எதிர் திசையா பதில் சொல்லுவாரு.
4: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
3: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும். எனக்கு தலையாற்ற பொம்மைங்க மேலலாம் நம்பிக்கை கிடையாது.
4: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபுடி.
3: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
4: உங்களுக்கு
3: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
4: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
3: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
4: வாங்க.
3: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
4: ஆமா மாமா.
3: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்து ஓட.
4: ஆமா.
3: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது அப்பா உக்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
4: இது எல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
3: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு. நாம தான் அடியோட மாறிட்டோம்.
4: மாற்றம் தானே மாமா மாறாதது.
3: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம், பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா ஆச்சரியமா இருக்கு.
4: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க. கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
3: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
4: என்னத்த சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுக்கிட்டே வராங்க. எங்கேயாவது டவுன்

0: பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
1: ஏன்
0: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்?
1: ஐயோ
0: ஆமா, அத அங்க பாருங்க, கழனில எல்லாம் பெரிய மாமா கல்லு நட்டு வச்சிருக்காங்க, பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
1: என்ன கொடுமை பஞ்ச வரணும் இது?
0: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பார்த்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவை கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
2: இதோ கேட்குறேன். மாமாவ், முருகேஷ் மாமாவ், முருகேஷ் மாமா.
3: சின்ராசு, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர
2: எவா மாமா, ஒன்னு ஒன்று கேட்கணும்.
3: இந்த வந்துட்டேங்க. என்ன கேட்கணும் கேளு.
2: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிங்கள்லாம் கலர் நல்லமா இருக்கு? அதுக்கு மேல இதுல ஏன் கல்லை நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
3: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதான் அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்ரூவலுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமாம், நம்ம தலைவர் பதவியில் இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமாம், இப்போது ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
2: அடா போமாமா, நீங்களும் உங்கள் கால்குலேஷனும், யாராச்சும் பெத்த தாயை கூர் போட்டு வைப்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்
3: என்றாச்சு? இப்போ எல்லா கிராமங்கள்லையும் இப்படி தான் நடக்குது. ஆ, மாஞ்சி மாஞ்சி விவசாயத்தில் மல்லு கட்டுறதை விட நகரத்தில் மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமாக கிடைக்குமாம்ல.
2: இது என்ன மாமா விபரீத புத்தி?
3: சின்ராசு, இது லாப நட்ட கணக்கு. ஆமாம், தலைவரோட அதான் உங்கள் அப்பாவோட பிளானு. அவரோட பிளானை அடிச்சுக்க இந்த ஊரில் இன்னும் ஒருத்தனும் பிறக்கல. சின்ராசு
2: பிறந்துட்டான் முருகேச மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லேயே பிறந்துட்டான். இப்போவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேட்குறேன்.
3: கேளு சின்ராசு, ஆனால் அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனால் எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
2: பார்க்கலாம். அப்பாவா இல்லை நான்? நான் வரேன். அப்பா, அப்பா.
4: என்னப்பா பதட்டமாக வர? என்ன குடி முழுகிற சமாச்சாரம்?
2: குடி முழுகிற விஷயம் மட்டும் இல்லைப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
4: என்னப்பா குதிர் போடுற, தெளிவாக சொல்லு.
2: ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கல்லை நட்டு வச்சுருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போகிறீங்களா?
4: ஓ, அதுவாப்பா. அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
2: என்னப்பா அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்கிறீங்க.
4: நான் இல்லைப்பா, எல்லா விவசாயிகளும் இப்போ அந்த முடிவில் தான் இருக்காங்க.
2: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
4: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
2: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
4: ஆமாம்ப்பா, இப்பெல்லாம் வெள்ளாமை படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆனால் அப்படி செஞ்சும் களத்து மேட்டில் வியாபாரிக்கு நெல்லை விற்கும்போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
2: என்னப்பா இது, களத்து மேட்லேயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்கள் ஆற பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்போ வருதோ அப்போ விற்கலாம்ல.
4: அட போப்பா, இப்போ விவசாயம் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீ வேற.
2: இடையில் விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனால் இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்போ இயற்கையை விரும்புகிறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போ நம்ம பின்வாங்கக்கூடாதுப்பா, நம்பிக்கையாக விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம், கிராமத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போவோம்.
4: கனவு காண்றப்பா நீ?
2: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
4: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், யதார்த்தமாக சிந்தனை பண்ணு.
2: என்னோட சிந்தனை பலம் வாய்ஞ்சதுப்பா, உங்கள் சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், நீங்கள் புத்தி மாறணும்.
4: அதே 1 வாரம் உனக்கு நான் டைம் தரேன், தெளிவாக ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், இன்றைக்கி மீட்டிங்கில் சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வர்றப்பா.
2: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்த பேசுவோம்.
4: பேசுவோம்.
3: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். என்ன ஆளை விடுங்க.
4: என்னையா முருகேஷ், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எப்படி சலிச்சுக்கிற?
3: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க. நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு, ஏதோ கழிப்பற திட்டமா, அதுக்கு சர்க்கார்ல இருந்து பணம் வந்திருக்குதான், அதை மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா, அதை சொல்ல சொன்னாரு.

0: பேசியா மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம். இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
1: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா? அந்த திட்டமும் அம்போவா?
0: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கியா கழிப்பற? குளத்து மேடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்கத்தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பற வேணுமா என்ன?
1: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
0: யோ, இதெல்லாம் நமக்குள்ளையா? வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது. பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும். இல்லைன்னா மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
1: இந்த தந்திரம்லாம் எனக்கு தெரியுங்களா? நான் ஏதோ உங்க வீட்டுல வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்.
0: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
1: தலைவரே, அதோ அதோ பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
0: நான் பாத்துக்கிறேன். அம்மா, பஞ்சவரணம்.
2: என்னங்க மாமா?
0: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா.
2: சொல்லுங்க மாமா.
0: உங்க அம்மாவ, அதான் என் தங்கச்சிய பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம். அவன் பொறுப்பு இல்லாம கெட்டலைஞ்சி குடி போதையில நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து உங்க அம்மாவையும் குழந்தையா இருந்த உன்னையும் நான் இங்க கூட்டி வந்துட்டேன். இப்போ நீயும் பெரியவள் ஆகிட்ட. நம்ம சின்னராசுவுக்கு சரியான ஜோடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாகிட்டு இருக்குமா, இந்த சொத்தையெல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசு தான் ஆள போகிறீங்க. இந்த ஒன்றை உம்போதாக மாற்ற நான் முயற்சி பண்ணுறேன். இவன், அதான் சின்னராசு, அதுக்கு முரண்டு பண்ணுறான். அதனால்
2: அதனால்
0: அவங்ககிட்ட கொஞ்சம் பக்குவமாக நீ எடுத்து சொல்லணுமா.
2: மாமா, அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியும் மாமா.
0: ஆமாம், நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம பணம் பண்ண முடியுமா?
2: மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா அவருக்கு தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பு. நான் அவரை கட்டிக்க போறவளா இருந்தா கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசுறதான்?
0: இல்லம்மா, உன்னை டைரக்டா பேச சொல்ல, வாய்ப்பு அமையற போது லைட்டா சொன்னா போதும்.
2: சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். நாம அப்புறமா இதை பத்தி பேசலாம்.
0: என்னம்மா நடுவரை, நீ அவங்ககிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அதை பார்த்துக்க.
2: சரி மாமா, ரெண்டாவதா சொன்னீங்களே, அதையே கடைபிடிக்கிறேன். வரேன் மாமா.
0: பாத்தியா ஐயா, சின்னராசும் ஒரு டைப்பா இருக்கான், இவனும் அப்படியே தான் இருக்கா.
1: என்னங்க பண்றது தலைவர, புது ஜெனரேஷனு அப்படித்தான் இருக்கும். நம்ம பார்க்காத ஜெனரேஷனா?
0: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பாக்குறேன். பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதா சொன்னேன்ல?
1: ஆமா.
0: வா, ஒரு நட போயிட்டு வருவோம்.
1: வாங்க வாங்க.
0: யோ முருகேசு,
1: தலைவர
0: எங்கய்யா பஞ்சாயத்து ஆபீஸ் நிர்வாக அதிகாரிய காணோம்? நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கய்யா போனாரு?
1: அதானே, இருங்க தலைவர, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் மெசேஜ் வந்துச்சான். அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களாம், இமிடியட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களாம். அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாராம்.
0: யாரையா அந்த புது அதிகாரி? யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்ச வர வந்திருக்க போறாங்கய்யா.
1: தலைவர, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னையே திருப்பி விட்டானுங்க. தலைவர,
0: அப்படி எவன் யா கொம்பு முளைச்சவன்? அவருக்கு நம்ம மாதிரி இதானே ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேர போய் பாக்குறேன். அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம். அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ள போடுறது நமக்கு என்ன தெரியாத விஷயமா?
1: அது சரி தலைவர, உங்களுக்கு தெரியாத வித்தையா? போயிட்டு வாங்க தலைவர, நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன்.
0: வர்றேன்.
3: வாங்க தலைவர. வணக்கம.
0: வணக்கங்க. ஏய் சின்னராசா, நீ எங்க இங்க இருக்க?
3: தலைவர, அத நான் சொல்றேன், சின்னராசா என்னோட காலேஜ் மேட், டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வர்றதுன்னு முடிவான உடனே சின்னராசா கிட்ட போன் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நான் தான் இவனை இங்க வர சொல்லவும் செஞ்சேன்.
0: அட, ஆச்சரியமா இருக்கு. என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
4: வாஸ்தவம் தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
0: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
4: ஆமாமா, ஏரி தூர் வாரினது, கம்மாயங்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
0: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யல, நீ குத்தி காட்டுறியா?
4: இப்பதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க. பேரூராட்சியில உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
0: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத. எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு இந்த ஊர்.
4: அப்பா இது மேடை இல்லப்பா, இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
0: சின்ராசு என்ன சொல்ற நீ?
4: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க.

0: நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
1: சரிப்பா, இனிமே எல்லாம் சரியானபடி நடக்கும்பா.
2: நடக்கணும், இல்லன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு, அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருப்பேன்.
0: மகேஷ், எனக்காக நீங்க பார்க்க வேண்டாம். எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியை தான் ஆதரிப்பேன். நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
2: இருக்கட்டும்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, அப்புறம்
0: அடுத்த லெவல்.
1: சரி, பண்ணிடலாங்க, நான் வரேங்க.
0: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன். நீங்களும் அப்படியே இருக்கணும். ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
1: இதை பார்த்து சின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்பா. அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.
3: வாங்க தலைவரே, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியறாரு?
1: யோ முருகேஸ், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சியா?
3: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
1: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
3: யாரு தலைவரே?
1: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
3: மகேஷ் எப்படி, நம்ம மாதிரி தானே? இல்ல,
1: அதையே ஏன் கேக்குற? தலைவரையும் கூட வந்திருக்கு.
3: ஏங்க,
1: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
3: ஐயோ தலைவரே, அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
1: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்யா. நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கைய நாம வாழணும்.
3: நடக்கும் நடக்கும் தலைவரே, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
1: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறேன்யா.
4: ஹலோ சார். சார், நான் உள்ள வரலாமா?
0: ஆ வாங்க.
4: நான் முருகேச மகன் முத்துமணி. நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
0: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
4: சொல்லுங்க சார்.
0: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
4: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
0: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
4: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார், தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
0: உங்க அப்பாவோட உழைப்ப ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இத பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
4: அப்பாக்கு இது பயிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவர் கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
0: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
4: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
0: வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
4: இல்லங்க, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்ப எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
4: கண்டிப்பா சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
0: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
4: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
0: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
4: ஓகேங்க.
0: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்சம் நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை, இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
4: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க. பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
0: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
4: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
0: சூப்பர், கை கொடுங்க கை கொடுங்க.
4: ஓ ஷூ.
1: என்னையா முருகேஷ்?
3: சொல்லுங்க தலைவரே.
1: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா இந்த சின்ராசு 16 அடி பாயறான்?
3: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலையேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்ப என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க, விவசாயம் ஜரூரா நடக்கு. ஒண்ணுமே புரியல தலைவரே.
1: அது மட்டும் இல்லையா, அப்பெல்லாம் தானியங்களை களத்து மேட்டில் போட்டுடுவோம், பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போ இவன் நிதானமாக வியாபாரம் பண்ணுறான், லாபம் அமோகமாக வருதுயா.
3: இன்னொன்று தெரியுங்களா, நம்மளை பார்த்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மளை மாதிரியே விவசாயத்தில் புது டெக்னிக்களை கடைப்பிடிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசியல்னு செழிப்பாக இருக்குங்க தலைவரே.
1: கல்லை நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருந்த இடத்தெல்லாம் வெள்ளாமல் நடக்குதுயா
3: தலைவரே. விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
1: அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
3: தலைவரே உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
1: ஆனா உண்மையா, நம்ம

0: அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாகிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவு தான் பெஸ்ட்ன்னு நிரூபணம் ஆகணும்யா.
1: தலைவரே, உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறானுங்க.
0: அட, இந்த சின்னராசு விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு தினசனா போய்கிட்டு இருக்கு. தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோயே.
1: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராசு தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
0: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலையும் புகுந்து விளையாடுறான்.
1: அது மட்டும் இல்ல தலைவரே, சின்ராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
0: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
1: ஆமா தலைவரே, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
0: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்புன்னு ஒரு அழுத்தம் எனக்கு வரணும் ஐயா.
1: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
0: யோ, ஒன்று பண்ணலாயா.
1: என்னங்க?
0: முதல்ல பயன்பாட்டில் இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை சரி பண்ணிடுவோம். நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டில் விசேஷம்னு வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
1: சூப்பருங்க.
0: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்குங்கய்யா.
1: ஓஹோ, ஆமாய்யா, இதெல்லாம் இலவசமாகவே கொடுத்துடலாமா?
0: ஆ, முழுசாக இலவசமாக கொடுக்க வேணாயா. மதிப்பு இருக்காது, ஓரளவு கம்மியாக பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம்.
1: ஓ,
0: 10,000 வெளியில் கொடுக்கறத நம்மக்கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
1: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
0: சரி சரி, போதும் போதும். இந்த சரிங்கிறது தலையாட்டுறது இதை தவிர உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதுயா.
1: புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
0: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், கோடவுன் பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை, ஆசாரி வேலையை செய்ய வேண்டியதான்னு பார்ப்போம்.
1: பார்ப்போம் பார்ப்போம், வாங்க.

0: வாங்க முத்துமணி.
1: சொல்லுங்க சார்.
0: நம்ம குடோன எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரு எங்க அப்பா, அத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
2: நல்ல வரவேற்புங்க. தலைவர் தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
0: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
2: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
0: அது சரி, நேற்று சாயந்தரத்துல இருந்து ஏதோ ரெண்டு லாரி குடோன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
2: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன், பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. உர மூட்டைகளாம் ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான். அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கியிருக்காங்க. ரெண்டு லாரி நாலஞ்சு ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
0: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
2: சரி சார், வாங்க சார் போலாம்.
3: யோ முருகேஷ்.
4: தலைவர.
3: என்னையா போலீஸ் நம்ம வீட்டாண்ட வருது?
4: இதுவும் ஆமா தலைவர, ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
3: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேட்போம்.
5: மிஸ்டர் தங்கராஜ், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். ரெண்டு நாளா அக்யூட்டர்களை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா வெடிமருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க. அது அபாயகரமான உதவிங்கிறதுனாலையும் விளைவுகள் ரொம்ப மோசங்கிறதுனாலையும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம்.
3: ஐயோ என்ன இது, கிணறு வட்ட பூதம் புறப்படுது. நாங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில உரம் மூட்டைகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
5: என்னங்க நீங்க, என்ன குழந்தையா? அவங்க சொன்னதை அப்படியே நம்புறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்கன்னு.
4: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தரோன்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றதுக்கு தானா?
3: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
5: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க, இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
3: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார்.

0: முருகேசு
1: தலைவர,
0: எங்கயா என் மகன் சின்ராசு? அவன் தான் என் பிரச்சனை தீர்த்து வைப்பான்.
1: சின்ராசுக்கு ஆயுஸ் நூறுங்க, அத பாருங்க. சின்ராசே வராப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒண்ணு வருதே.
0: சின்ராசு வட வட வட வர, போலீஸ் வேன் வேற வருதுரா. நீதான்டா எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
2: அப்பா கவலைப்படாதீங்க, நான் கணிச்சது சரியா போச்சு. வெடி மருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு. இப்போ லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது, அதான் அவர் இங்கே வரணும்னு சொன்னார், கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.
3: உங்கள் மகன் சரியான நேரத்தில் துப்பு துளக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னராசை தடுத்துட்டாரு. சார், நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம். இவர் இந்த ஊர் தலைவர். சார், இவர் பேரில் இதுவரை எந்த குற்றமும் பதிவானதில்லை. இப்போ கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. குற்றவாளிகளை நம்ம எளிதில் பிடிச்சிட்டோம். சார், இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸாக நாங்கள் பார்த்துக்குறோம்.
4: ஓகே மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தங்கராஜ் நாங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுக்கவே மாட்டோம். டோன்ட் வரி.
3: இந்த கேஸில் தங்கராசு தப்புவிச்சது சின்னராசோட சமயோசித புத்தியால். ஆகவே மிஸ்டர் சின்னராஸ், உங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட் பாராட்டுது. ப்ரெஷர் பிரான்ச் சார், வாங்க, அக்யூஸ்டுகளையும் லாரிகளையும் உங்கள் பொறுப்புக்கு தர்றோம்.
4: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப சிம்பிளாகிட்டீங்க.
3: எல்லாம் சின்னராசு உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
4: மிஸ்டர் சின்னராஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: இது என்னோட கடமை சார்.
3: நாங்கள் வர்றோம்.
4: ஓகே, நாங்களும் கிளம்புறோம்.
0: சின்ராசு, நான் உன்னை ஜெயிக்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா, ஆனால் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்ப்பா.
2: இல்லைப்பா, நான் ஜெயிக்கவும் இல்லை, நீங்கள் தோக்கவும் இல்லை.
0: ம், நீ இப்படி சொல்கிறது உன்னோட பெருந்தன்மைப்பா. உண்மையாக நான் தோத்தது தோத்தது தான்.
2: நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊரில் இன்னும் நிறையா இருக்குப்பா. பொன்வயல் கிராமம் பேருக்கேற்ற மாதிரி பொன்னான கிராமம்னு பேர் எடுக்கணும். ஹலோ, ஆமாம், பொன்வயல் கிராம பேரூராட்சி தலைவர் மகன் தான் பேசுகிறேன். ஓஹோ, அப்படியா? எங்கே ஊருக்கா? சிறந்த கிராம விருதா? அதுவும் கலெக்டர் கையிலேருந்தேவா? எங்கள் அப்பா தான் வாங்கணுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஓகே ஓகே ஓகே,
5: அன்னைக்கு நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம், என்ன சொல்றீங்க?
0: இது ரொம்ப நல்லா இருக்குதே, அப்படியே செஞ்சிருவோம்.
5: சின்ராசு எப்படி?
2: அட போங்க மாமா.
6: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்ரமணியம், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10 மணி. நேர்கள், இனி தேன் போன்ற இனிமையான பாடல்களை தேன்மழை நிகழ்ச்சியில் கேட்கலாம். முதல் பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழையில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எங்கள் தங்கராஜா என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சூரியகாந்தி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பூக்காரி என்ற படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

மல்லியப்பு மேனியடா, நான் நிறுவா தருவேண்டா, நக்க போடு போடு ராஜா. உன் காட்டுல மழை பெய்யுது, சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தாயன்.

0: நேரம் 10:15. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பாரத விலாஸ் என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியது.
1: போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்ன?

நல்ல சமயம் இதை விட்டு விடாதே, நாளும் தெரிந்த நீ அழுவ விடாதே. என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காதீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா சக்க போடு போடு ராஜா உன் காட்டில மழை பெய்யுது சட்டப்படி போட்டு பேசு நீ பயந்தா என்னாவது தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னால நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்ன யாரா எட்டி போக சொல்றேன்

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ராஜபாட் ரங்கத்துறை என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: Tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock tick tock t

பாட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அயோவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. பாட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அயோவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு.

தெரிஞ்சே என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிஞ்சே. துன்பம் ஒரு வேளையிலே திரிஞ்சே என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிஞ்சே.

நாடுகள் பொறுப்பு நல்லா தான் நான் குறிப்பு குறிப்பு ரொம்ப நல்லா

நேர்களே, இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் "அவள் ஒரு தொடர்கதை" என்ற படத்திற்காக எல்லாரையும் சொல்லி பாடியது.

இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது தேன்மழை. ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டனில் உள்ள தி ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ள 2வது அரையிறுதிப் போட்டிக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:30. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திற்காக எஸ் சித்ரா குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மல்லுவேட்டி மைனர் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் உமாரமணன் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கோ என்ற படத்திற்காக ஆலப்ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரண், எம்சி ஜெஸ்ஸி.

இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி டாஸ் ஜெயித்து பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தனர். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தனர். பின்பு 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்கை எட்ட முயன்ற தென்னாப்பிரிக்கா அணி நிறைவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் மட்டும் எடுத்தது. இதனால் இங்கிலாந்து அணி 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 வரும் ஜூலை 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியுடன் இங்கிலாந்து அணி மோதுகிறது. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் காலை 5:44 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.